0: நல்ல கிறிஸ்தவன் சரியான கிறிஸ்தவன் என்ற தலைப்பின் கீழ் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம். பாகம் இரண்டு.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 64வது வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பதான் நான் டாக்டருக்கு முடிச்சேன். பட்டாளத்திலிருந்து வெளியே வந்தவன். அங்கதான் நான் வைத்தியத்துறைக்கு படிக்க கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்தார். இப்ப டாக்டருக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். மொத எனக்கு ரூரல் ஆஸ்பத்திரில தான் ஒரு டாக்டருடைய லீவ் வேகன்சி எனக்கு கிடைச்சது. அந்த டாக்டர் 6 மாசம் லீவ் எடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த 6 மாசம் எனக்கு டெம்பரவரி ஜாப் அங்க கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையிலேயே மொத டாக்டரா நான் போய் பொறுப்பு எடுக்க போறேன். இப்ப குடும்பத்தினுடைய பொறுப்பு என் தலைமையில விழுந்துருச்சு. மொத மாசம் சம்பளம் வாங்கினோன்னே நான் வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை. அந்த ஒரு சம்பளமே என் குடும்பத்துக்கு போதல. வீட்டு வாடகை கட்டணும். வீட்டில் சாப்பிட்றதுக்கு 6 பேர் இருக்கிறோம். அப்பா, அம்மா, கல்யாணம் ஆகாத 2 அக்கா அவங்க என்னுடைய பொறுப்புல தான் இருந்தாங்க. அடுத்தது நானு, ஒரு வேலைக்காரி, ஒரு நாய், பூனை, கோழி, இதுங்கெல்லாம் ஒரு ஆள் தீனி தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஆகவே நான் எவ்வளவு சம்பாரிச்சுட்டு வந்தாலும் என் வீட்டுக்கு போதறதே இல்லை. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. அப்பதான் என்னுடைய நண்பர்கள் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன்பா இன்னும் 3 மாசத்துல உன் வேலை போயிடும். அதுக்கப்புறம் நீ அப்ளிகேஷன் போட்ட இடத்துல எல்லாம் உனக்கு உடனே கிடைக்கும்ன்றது என்ன உறுதி? இன்னைக்கு நீ சம்பாரிச்சாதான் உங்க வீட்லயே அடுப்புல ஒல வைக்க முடியும். அப்படிப்பட்ட தருதத்துல இருக்கிற நீ இப்ப இந்த வேலை போயிட்டா என்ன பண்ண, நீ கொஞ்சம் யோசனை பண்ணியா? அப்ப நான் சொன்னேன், அதை நினைச்சுதான் ரொம்ப வேதனைப்படுறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க கூட்டத்திலேயே நீ ஒருத்தன் தான்ப்பா ரொம்ப ஏழ்மையில இருக்கிற. ஆகவே நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கிறோம். ஆளுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணிருக்கிறோம். நீ என்ன பண்ற, சீக்கிரமா ஒரு சொந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பணத்தை நீ திருப்பி தரணும், நீ யோசிக்காதப்பா, நீ நல்லா இருந்தா சரி என்று சொல்லி ஒரு தொகையை என் கையில கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு வாடகை வீடை எடுத்தேன். மருந்துகள்லாம் வாங்கி அடிக்கிட்டேன். போர்டு பெருசா எழுதி எல்லாம் முடிச்சிட்டேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன். எவ்வளவு வாங்க முடியுமோ முக்கியமானதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். இப்ப எல்லாம் ரெடிங்க. போர்டு ரெடி, ஆஸ்பத்திரி ரெடி, மருந்து ரெடி, ஸ்டெதஸ்கோப் ரெடி, டாக்டர் ரெடி, பேஷண்ட் தான் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஜபத்தோட தான் நான் கூட்ட திறக்கிறது. ஆனாலும் ஒருத்த கூட வர்றதில்ல. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப இருக்கிறத விட 64வது வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பையனா என்னை பாக்குறதுக்கு காலேஜ் பையன் மாதிரிதான் இருக்கும். எவனும் என்ன டாக்டர் மதிக்கிறது இல்ல. சின்ன பையன், இவங்கிட்ட கொண்டு போய் உடம்ப காமிச்சு கையெல்லாம் மாத்தி விட்டானா என்ன பண்றது? ஆகவே எவனும் என்கிட்ட வைத்தியம் பண்ண வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒருத்தரும் வரல. நானும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் இப்படி ஆயிட்டேனா, என்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை நான் எப்படி சாமி நான் காப்பாத்துருவேன்? மனமிருங்கும், யாரையாவது பேஷண்ட நீர் எனக்கு அனுப்பித்தாரும். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஒருத்தன் கூட வரல. 4வது நாள் ஜபம் பண்ணிட்டு நான் சேர்ல போய் உக்காந்துட்டு ஜன்னலை திறந்து ஜன ரோட்ல பாக்குறேன். ஜனங்கள்லாம் நிறைய பேர் இப்படியும் அப்படியும் போறாங்க. எனக்காக முறுமுறுப்பு, ஆண்டவர் இத்தனை பேர் போறான், ஒருத்தனுக்காவது வாந்தி பேதி வரலையா? ஒருத்தனுக்காவது காய்ச்சல் வரலையா? தடமன் வரலையா? இந்த உலகமே சுகமா இருக்குதா? ஆண்டவரே, வயிற்றுச்சலோடு நான் முறுமுறுக்க ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துலதான் ஒருத்தன் வைத்த புடிச்சிட்டு வந்தான் பாருங்க. கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. அவனும் உள்ளூர்காரன் இல்ல, வெளியூர்காரன். என்னத்தையோ முழுங்கிட்டு வந்திருக்கான். போர்ட பார்த்தான், உள்ள நுழைஞ்சிட்டான். என்ன பண்ண, பெரட்டி உருட்டி. ஏன்னா ஒரு பேஷண்ட்டும் இல்லையே, இவன் ஒருத்தனையே வச்சு 1 மணி நேரம் பார்த்து கடைசியில வெறும் அஜீர்ணம் தாங்க. கார்பனேட் மிக்சர் கொடுத்திருந்தா கூட போயிருந்திருக்கும். ஆனா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு மாத்திரையும் குளிசையும் கொடுத்து 3 ரூபாய் 50% வாங்கினேன். வாங்கிட்டு அன்னைக்கு அவன் போனவன் தான். இது வரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனா ஊர் ஜனங்க சொல்றாங்க அவன் உயிரோட தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப அந்த 3 ரூபாய் 50% அப்பவே செலவாய் போச்சு. பழைய மாதிரி தான், ஒருத்தன் கூட வரல. 5வது நாள் கதவை திறந்தேன், ஒருத்தனும் வரல. 6வது நாள் ஆஸ்பத்திரி திறந்தேன், ஒருத்தனும் வரல. 7வது நாளும் வரல. மறுபடியும் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இன்னும் 2 மாசங்க தான் இருக்குது, அதுக்குள்ள என்னுடைய பிராக்டிஸ் வளரல அப்படின்னா என் குடும்பமே பட்டினி கிடக்கும் சுவாமி, என் மேல எப்படியாவது இறக்கமாயிடும். 9வது நாள் நினைக்கிறேன், ஒரு வயசானவர், ஒரு நல்ல பேஷண்ட் ஒருத்தர் உள்ள வந்தார். இந்த டாக்டருங்களுக்கெல்லாம் நல்ல பேஷண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பேஷண்ட் இருக்கிற வியாதி சாகிற வரைக்கும் நல்லாவே ஆகக்கூடாது. அவங்கதான் எங்களுக்கு நல்ல பேஷண்ட்டுங்க. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் அந்த ஆளுடைய சரீரத்தில் இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம், ஆண்டவரே இவன் மாதிரி ஒரு 10 கேஸ் கிடைச்சா போதுமே, மாசம் மாசம் சம்பளம் வாங்குற மாதிரி நான் வாங்கிடுவேனே. உடனே அவரை பரிசோதனை பண்ணேன், இன்ஜெக்ஷனை போட்டேன், மாத்திரையும் கொடுத்தேன், குளிகையும் கொடுத்தேன். கடைசியில் சொன்னேன், 4 ரூபாய் 50 பைசா வாங்கிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், டபர் சார் போயிட்டு தன்னம் வந்து ஊசி போட்டுக்கணும் தெரியுதா என்று சொல்லி அவரை அனுப்பிட்டேன். இப்ப 4 ரூபாய் 50 சதம் பாக்கெட்ல இருக்குது. இந்த முறை நான் அதை செலவு பண்ணவே இல்லை. நேரம் நான் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய அறைக்குள்ள போனேன், முழங்கால் படிட்டேன், ட்ரெஸ்ஸு கிசு ஒன்றும் நான் கழுத்தில், அப்படியே முழங்கால் படிட்டு என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற அந்த 4 ரூபாய் 50 சதத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சேன். ஆண்டவரே இன்னைக்கு கிடைச்சது இவ்வளோதான். இந்த 4 ரூபாய் 50 சதம் வச்சுக்கிட்டு நான் எப்படி சாமி நான் வாழ்வேன்? கல்யாணம் ஆகாத 2 அக்காமார் என்னுடைய பொறுப்பில் இருக்காங்களே, இந்த 4 50 சதத்துக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி அனுப்ப முடியுமா? தயவுசெய்து மனமிருங்க சுவாமி, என்னுடைய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். இன்னிலிருந்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், என்னுடைய வியாபாரத்துல நீர் ஒரு ஷேர் ஹோல்டர், நீர் ஒரு கூட்டாளி, நீர் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி என் வியாபாரத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடையாளமா இன்னைக்கு உம்முடைய ஷேரை நான் எடுத்து வைக்கிறேன், 2 ரூபாய் உமக்கு 2 ரூபாய் எனக்கு. மொதல் நாளா இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கிறேன், ஆனா நாளிலிருந்து கணக்காக தான் நான் கொடுப்பேன். அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நல்லா கவனியம், எனக்கு லாபம் வந்தா உமக்கும் லாபம் வரும், எனக்கு நஷ்டம் வந்ததுன்னு வைங்க உமக்கும் நஷ்டம் வரும், ஜாக்கிரத. அப்பதான் ஆண்டவர் பார்த்தார், ஓ இவனுக்கு கொடுத்தா நமக்கும் கிடைக்கும், ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள்ல இருந்து கேஸ் வருது பாருங்க, 1, 2, 3, 27வது நாள் ஒரே நாளில 70 ரூபாய் வருமானத்தோடு நான் வீட்டுக்கு வந்தேன். அன்னையில இருந்து 1976வது வருஷம் நான் என்னுடைய சொந்த ஆஸ்பத்திரியை மூடினேன், மற்ற ஆஸ்பத்திரியில ராஜினாமா பண்ணேன். அந்த வேலையை நிறுத்துற அந்த கடைசி நாள் வரைக்கும் 70 ரூபாய்க்கு குறைஞ்சி நான் வீட்டுக்கு வந்ததில்லை. எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை. காரணம் என்ன? என்னுடைய வறுமையில நான் கர்த்தருக்கு கொடுத்தனே, அதை அவர் மறக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, நாம எல்லாம் ஊழியக்காரங்கெல்லாம் வாங்கறதுக்கு தான், கொடுக்கறதுக்கு இல்லைன்னு நிறைய பேருடைய அபிப்பிராயம். ஆனால் வேத வசனத்தின்படி ஊழியக்காரணமானாலும் சரி கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கணும். எபிரேயர் கிருபம் 7வது அதிகாரம் 10வது வசனத்துல ஜனங்க கிட்ட இருந்து வாங்கி ஜீவிக்கிற லேவி அவன் கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தான்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஊழிய காரணமானாலும் சரி விசுவாசி ஆனாலும் சரி தேவனுக்கு காணிக்கையும் தசம பாகம் கொடுக்கணும், அது கண்டிப்பா கொடுக்கணும். ஆகவே நான் இப்ப ஊழியத்துல வந்துட்டா கூட சரி, என்னுடைய ஊழியத்துல என்னுடைய பெரியான செலவுக்கோ மற்றதுக்கோ எவ்வளவு கிடைக்குதோ அதுல எல்லாம் கர்த்தருக்கு நான் தசம பாகத்தை கணக்கு போட்டு எடுத்து ஆண்டவருக்கு நான் கொடுத்துறேன். அதனாலதான் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு எந்த குறையும் வைக்காதபடி என்னை அற்புதமா வாழ வச்சிட்டு இருக்கிறார். எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் என்னுடைய 2 அக்காமாருடைய கல்யாணத்தையும் நானே பொறுப்பெடுத்து நான் செஞ்சேன், நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மோட்டார் சைக்கிள் வாங்கினேன். என்னமா ஆசீர்வாதம் தெரியுமா, என்னுடைய நிலைமையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார். நான் குடியிருந்த அதே வாடகை வீட்டை நான் விலைக்கு வாங்கி கர்த்தர் என்னை நிம்மதியாக வாழ வச்சிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ ஊழியக்காருடைய பத்திரிக்கை நீங்க வாசிக்கலாம், அதுக்கு பணம் இதுக்கு பணம், ஆனா பணமே கேட்காமல் சந்தா வசூலிக்காமல் கடனே இல்லாமல் வாழுகின்ற ஒரே ஒரு ஊழியர் என்ன இருக்க முடியும் சொல்லு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு ஏன் கிடைச்சது? லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவிலே அளக்கிறீர்களோ அதே அளவிலே உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். இந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு புரிய வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னை கர்த்தர் கிருபையாய் வாழ வைக்கிறார் என்று சொன்னா கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தது, கணக்கு பாராமல் நான் கொடுத்தனே அதை கர்த்தர் மறக்கவே இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசியுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த தொழில் உங்க சாமர்த்தியத்தினால வந்ததல்ல. நீ இன்னைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிற, மேனேஜரா இருக்கிற, ஆபீசரா இருக்கிற, உன் படிப்பினால உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லாதே. கர்த்தர் அவருடைய கிருபையினாலே கர்த்தர் உனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு, தேவனுக்கு ஒரு ஷேர் உண்டு. எம்பில் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆளு, அவன் கல்ஃபில் அரேபியா தேசத்துல வேலை கிடைச்சது. சின்னதுல இருந்தே அவன் என்ன சொல்றான் தெரியுமா, எங்க அப்பா அம்மா சண்டே ஸ்கூல் போக சொன்னாங்க, நான் போறதே இல்லை. ஆராதனைக்கு போக சொன்னாங்க, போறதில்லை. மகனே தேவனை தேடலனா உனக்கு ஆசீர்வாதமே இல்லப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒவ்வொரு வகுப்பிலுமே டபுள் ப்ரொமோஷன் வாங்கி நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். காலேஜுக்கு போனேன், யார் சிபார்சும் இல்லை, நான் என்ன விரும்பினேனோ அதே சப்ஜெக்ட் என் காலேஜில் கிடைச்சது. அதே மாதிரி வேலை தேடுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன், ஆனா தானாகவே என்னை கூப்பிட்டாங்க. அரேபியாவுக்கு போறதுக்கு எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்து போறாங்க, குறுக்கு வழியில போறாங்க, நான் அப்படி கேட்கலையே. என்னுடைய மெரிட்டை பார்த்தான், எம்ஃபில் முடிச்சேன், மெரிட்டை பார்த்தான், என்ன அவனே பணம் கொடுத்து என்னை கூப்பிட்டான். உயர்ந்த உத்தியோகம், கை நிறைய சம்பளம், ஒரு மாசம் ரெண்டு மாசம் 9 மாசங்கள் கை நிறைய சம்பளத்தை வாங்கினான். உயர்ந்த உத்தியோகத்துல ஒரு நாள் காலையில தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்தான், சீட்ல வந்து உட்கார்ந்தான். அப்போ அவனுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாம் ஃபைல எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அவருடைய பர்சனல் அவன ஸ்டெனோ அவளும் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்துல வர்றாங்க. ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்காக நீட்டினப்போ அவன் சொல்றான், ஆமா என்னத்துக்கு என் முன்னாடி நீட்டுற சார், அது கையெழுத்து போன நேற்று சொன்னீங்களே அதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டோம், நல்லா டைப் அடிச்சிட்டோம். ஆமா நீ கையெழுத்து வாங்க, நீ யாரு, நீ யாரு, ஏன் நீங்க வர, இந்த பொண்ணு என்னத்துக்கு இங்க நிக்குது, எத்தனையோ வருஷமா எத்தனையோ மாசங்களா இவனோடு பர்சனல் அந்த ஸ்டெனோவா இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறா, இவன் ஏன் இங்க நிக்கிறா. இவங்கெல்லாம் இவருக்கு என்னமோ வேதனையோ வருத்தம் ஏதோ நினைச்சிட்டு உடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா பர்சனல் மேனேஜர் மாத்திரம் திரும்பவும் அறைக்குள்ள வந்து, சார் முதல்ல நாங்கெல்லாம் வந்தோம், நீங்க ஒரு மாதிரி பேசுனீங்க, இப்போ நீங்க சரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா மற்றவங்களெல்லாம் நான் வர சொல்றேன். என்ன நான்சென்ஸ் நீ பேசுற, ஆமா நான் திரும்பி கேட்கறேன், நீ யாரு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு. விளங்கிடுச்சு, உடனே வந்தாச்சு. அந்த கம்பெனியினுடைய ஷேக், பெரிய ஷேக் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க, இவர் என்னமோ மாதிரி பேசுறாரு. அந்த ஷேக்கை கார் எடுத்துட்டு வந்தாரு, நேரம் அவருடைய ரூமுக்கு போனாரு. ஷேக்கை பார்த்தே கேட்கறான், ஆமா காலையிலிருந்து ஒவ்வொருத்தரா ரூமுக்குள்ள வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்களா, கெட் அவுட்னா. அப்பதான் ஷேக், நான் உத்தியோகம் கொடுத்துட்டு என்னையே கெட் அவுட்ன்றியா, அப்பதான் உனக்கு என்ன வந்தது விவரமா சொல்லுப்பா, நான் உனக்கு எல்லாம் உதவி செய்யறேன். அதுக்கு மேல எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, அவன் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேன்றான். வீட்டுக்கு எல்லாம் ஆபீஸ் முடிச்சு போங்கன்னா கூட சரி, நான் எங்க போகணும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்கறான். ஆகவே அவனை பிடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, மனநோய் டாக்டர்கள் பரிசோதனை பண்ணாங்க, 3 மாதம் அங்கேயே வைத்தாங்க, பிரயோஜனம் இல்லை. கடைசியில அவனுடைய கம்பெனி செலவுல 2 ஆட்களை பக்கம் பக்கமாக உட்கார வைத்து விமானத்துல சங்கிலினாலே கயிறுகளை கட்டி அவனை நேரா அவனுடைய இருப்பிடம் கேரளாவில பத்தனந்தட்டான்ற இடத்துல அவனுடைய வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க. நான் வர்றதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த சகோதரனை போய் சந்தித்துட்டு வந்தேன். இப்பொழுதும் அறைக்குள்ளே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வீட்டில் இருக்கிறான், ஒழுங்காக குளிச்சுக்கிறான், ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாத்துறான், ஆனால் தான் யாருன்றது அவனுக்கு தெரியல. தெரியாதனமா கதவு திறந்து போயாச்சுனாக்கா போயிட்டே இருப்பான, தவிர திரும்ப வர அவனுக்கு தெரியாது, எங்க போறோன்னு தெரியாது. இப்படிப்பட்ட மனநிலைமை மாற்றத்தோடு இருக்கிறான். பயங்கர ஞாபக சக்தி, என்னுடைய சாமர்த்தியத்துல தான் நான் டபுள் ப்ரொமோஷன் வாங்கினேன், எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. தாய் சொன்னா சண்டே ஸ்கூல் போனேன், ஏன் போகணும், ஆராதனைக்கு போ ஏன் போகணும், தேவனை தேடு ஏன் தேடணும். என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய படிப்பு, என்னுடைய மெரிட்ல எல்லாமே கிடைக்கும் போது நான் ஏன் தேவனை தேடணும். கர்த்தர் ஒரு விரல உன் ஞாபக சக்தியினுடைய நரம்பு மேல கொஞ்சம் அமுத்தி பிடிச்சா போதும், நீ யாருன்னே உனக்கு தெரியாம போயிடும். ஆகவே உன்னுடைய எல்லா தொழிலிலும் உன்னுடைய சம்பாத்தியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு, இதை நீ மறக்கவே மறக்காதே, அந்த பங்கை நீ வஞ்சிக்க கூடாது. இங்க மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் சொல்றது என்ன, தேவனை மனுஷன் வஞ்சிக்கிறான் 2 காரியத்துல, 1 தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் வஞ்சிக்கிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க சம்பாதிக்கிற எல்லா சம்பாதியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், அது தசம பாகம் என்ற கணக்கல்ல, அதை விட அதிகமாக குறைந்த பட்சம் தசம பாகம். கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவன் மனம் திரும்பினவனாயிருக்கணும், அவன் சாட்சி உள்ளவனாயிருக்கணும், அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாயிருக்கணும், அடுத்தது கொடுக்கிற கிறிஸ்தவனாயிருக்கணும். சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் ஒரே ஒரு விஷயம், அவன் ஊழியம் செய்கின்ற கிறிஸ்தவனாயிருக்கணும். ஊழியம் சொன்ன உடனே எல்லாரும் முழுநேர ஊழியத்தை தான் யோசனை செய்வாங்க, அதுக்கென்று சில அழைப்புகளும் உணர்த்துதலும் இல்லாம முழுநேர ஊழியத்துக்கு நீ வரக்கூடாது. முழுநேர ஊழியத்துல ஒருத்தன் வரணும்னாக்கா 2 தகுதி இருக்கணும், 1 மனம் திரும்பின அனுபவத்தன் திட்டவட்டமா இருக்கணும். மனம் திரும்பிட்டேனாக்கா உன்னால அந்த சந்தோஷத்தை நீ அடக்கி வைக்க முடியாது, அதை மற்றவர்களுக்கு நீ சொல்றியே அதுக்குதான் பேரே சுவிசேஷம். அப்ப அந்த மன திரும்பின அனுபவம். அடுத்தது ஆத்ம பாரம், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரம். ஆண்டவரே, இந்த இலங்கையில நிறைய பேர் இயேசுவை பத்தி அறியாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை பத்தி அறிவிக்கணும் என்ற அந்த பாரம், அந்த ஆத்ம பாரம் உன்னுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா உன்னால வேலை செய்ய முடியாது, உலக பிரகாரமான தொழில் செய்ய முடியாது, உன்னால கவர்மெண்ட் உத்தியோகத்தை செய்ய முடியாது. உள்ளத்துல போராட்டம், அங்க போய் ஊழியம் செய்யணும், இங்க போய் ஊழியம் செய்யணும், அதுதான் சரியான அடையாளம். இந்த மனசுக்குள்ளே ஆத்ம பாரத்தை குறித்த போராட்டம் வந்துருச்சுன்னா முழு நேர ஊழியத்துக்கு நீ தாராளமாக வரலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஊழியத்தை செய்யணும் அப்படின்றதுக்கு தீர்மானம் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். முழு நேர ஊழியம்னு எல்லாம் சபையை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு சபை வைக்கணும்னு தான் ஆசைக்கிறாங்க. நான் வந்து பாஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வேண்டாங்க, வீதிக்கு ஒரு சபை இருக்குது, நாலு சபை இருக்குது, கிடைக்கிற ஆத்மாவை அதுல ஏதாவது ஒரு சபையில சேர்த்துட்டு போங்க, நல்ல ஆவிக்குரிய சபையா பார்த்து சேர்த்துட்டு போங்க. இதுக்கு மேலையும் இலங்கைக்கு ஒரு சபை, புது சபை வேண்டாம், உள்ள சபையே போதும், திணறிட்டு இருக்குது. ஆனா உண்மையிலே உனக்கு பாரம் இருக்குமானா, நீ ஆத்மாக்களுக்கு இயேசுவை பத்தி அறிவிக்கணும், அப்படிப்பட்ட ஊழியங்களை செய், சுவிசேஷ ஊழியத்தை செய், வீடு வீடா சுவிசேஷம் அறிவி, பார்க்கிறவங்க இடத்துல இயேசுவை பற்றி அறிவி. விதவிதமான ஊழியங்கள் இருக்குது, உன்னுடைய தாளந்தின் அடிப்படையில் ஊழியத்தை நீ தெரிஞ்சுக்கோ. உன் தாளந்தை விட்டுட்டு வேற ஊழியத்துல தெரிஞ்சுக்கொள்ளாதே. பிரசங்கிக்கிற வரம் இருக்குது, மற்றவங்களுக்காக பாரத்தோடு ஜபிக்கிற வரம் இருக்குதுன்னா நீ பாஸ்டர் வேலைக்கு நீ லாய்க்கு. பிரசங்கமே செய்ய தெரியாதுன்னா நீ போய் பாஸ்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுனாக்கா தசம பாகத்தை மாத்திரம் தான் தின்னுட்டு இருப்பிய தவிர வந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. ஜனங்க அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் மண்ணா கேட்பாங்களே, ஆகாரம் கேட்பாங்க, ஆவிக்குரிய ஆலோசனை கேட்பாங்க. அது கொடுக்க உனக்கு தகுதி இல்லைன்னா நீ பாஸ்டர் வேலைக்கு நீ வரக்கூடாது. எல்லாரும் அப்படிப்பட்ட ஆசை மனசுல வச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணுதான் ஊழியம் அல்ல, பல ஊழியங்கள் இருக்குது. பட்டாளத்துல முன்னாடி போய் நின்று சண்டை போட்டாலும் அவனும் பட்டாளக்காரன் தான். அவனுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றாங்களே, சாப்பாட்டுக்கு, உடைக்கு, அவனுடைய குடும்ப காரியத்தை கவனிப்பதற்கு, இப்படி ஒரு யூனிட் இருக்குது. அவங்கலாம் ஃபேன் அடியில உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப முன்னாடி நின்று சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா எனக்கு தான் ஜெயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த முழு யூனிட்டுக்கும் ஜெயம், பட்டாளம் முழுவதுக்குமே ஜெயம், அந்த தேசத்துக்கே ஜெயம். நான் தான் முன்னாடி கஷ்டப்பட்டேன், எனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. ஆகவே அந்த பட்டாள யூனிட் மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியங்கள் அழைப்பு என்ன. ஒருவேளை பிரசங்க தாளந்து இல்ல, பாட்டு பாடுற தாளந்து இல்ல, ஆனா எனக்கு அட்மினிஸ்ட்ரேட் செய்ய தெரியும். எந்த ஒரு காரியத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அருமையா பொறுப்பா ஒரு கூட்டத்தை நடத்தணுமா, அதனுடைய ஒழுங்குகள்லாம் அருமையா செய்வேன். அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஸ்தாபனங்களில நீ ஒரு ஊழியக்காரன உள்ள வரலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல நீ போகலாம். எனக்கு டைப் அடிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியாது, நீ டைப்பிஸ்டா வரலாம், அதுல உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அந்த ஊழியத்துல அது ஒரு பாகம், கிறிஸ்து தலை, மற்றதெல்லாம் அவயவம். பாஸ்டர் சொல்லிட்டு தலையா பாஸ்டர் கொண்டு வரக்கூடாது. மற்றவங்க மாதிரிதான் பாஸ்டரும், கை மாதிரிதான் காலும். இதுக்கு ஒரு தனி சலுகை, அதுக்கு ஒரு தனி சலுகை இல்ல. சபையில் இருக்கிற விசுவாசியில இருந்து

தாளந்து இல்லாம கர்த்தர் எந்த ஒரு மனுஷனையும் இந்த உலகத்துக்குள்ள அனுப்புறதே இல்லை. அஞ்சு தாளந்து, ரெண்டு தாளந்து, ஒரு தாளந்து. எனக்கும் அஞ்சு தாளந்து இருந்தா நானும் நிறைய பேர் ஆதாயப்படுத்துவனே. சொல்லாதே, உனக்கு ஒரு தாளந்தாவது இருக்குது, அந்த தாளந்தின் அடிப்படையில் ஆத்ம ஆதாயத்தை நீ பண்ணலாம். ஆகவே இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சரி, இது போகட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தீமோத்தேயுக்கு சொல்லும் போது பவுல் சொல்றாரு, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் வேலையை நிறைவேற்று. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் இருக்குது, அந்த ஊழியம் மாத்திரம் போதும், இதுவும் ஊழியம் தான் அப்படின்னு செஞ்சுட்டு போகாத. சுவிசேஷ ஊழியம் எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை, அதுதான் சரியான கிறிஸ்தவனுடைய பங்குலே ஒன்று. சுவிசேஷ வேலை, சந்தோஷமான செய்தி. சுவிசேஷனா என்ன? சந்தோஷம், நற்செய்தி. சந்தோஷமான செய்தி என்ன? நற்செய்தி. பாவத்திலே ஒரு மனுஷன் சாக வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பாவங்கள் கழுவப்பட ஒரு வழி உண்டு. இயேசு அதற்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். அதை நீ நம்பி, அந்த இயேசுன் ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டதுன்னு நீ விசுவாசிச்சனா உன் பாவங்கள் கழுவப்படுகிறது. இப்ப நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். இதான் சுவிசேஷம். இனி நீ செத்தாலும் நீ பரலோக இடத்துல பிரவேசிக்க முடியும். பாவத்தோடு செத்தா நீ பரலோகம் பிரவேசிக்க முடியாது. நற்செய்தி, பாவத்தோடு மனுஷன் சாக வேண்டாம். இயேசு பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார், நல்ல செய்தி. இதுதான் காஸ்பல். இதை நீ சொல்லணும். இதை எல்லாரும் மேலும் விழுந்த கடமை, ஒவ்வொருத்தரும் சொல்லணும். பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷம் அறிவிக்க விட்டால் ஐயோ எனக்கு, எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் அறிவிக்கணும். ரோமர் எழுதுனோம் 1:14 ஒன்னு குறிஞ்சர் 9:16 சொல்லப்பட்டிருக்குது, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடமை. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடன். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு, சுவிசேஷம் அறிவிக்கணும். தினசரி பல்லு தேய்ச்சி குளிக்கிற மாதிரியே ஒரு கடமை என்ன? நீ சுவிசேஷமும் அறிவிச்சாகணும். ஒவ்வொரு நாளும் நீ பார்க்கிறவர்களுக்கு யாருக்காவது இயேசுவே ரட்சிக்கிறவர் என்ற ஒரு வார்த்தை ஒருவேளை உன்னால சொல்ல முடியல அப்படின்னா துண்டு பிரதி கையில எடுத்துக்கோ. ஆனா துண்டு பிரதி எடுக்கும் போது அதை வாசிக்காம மத்தவங்கிட்ட கொடுக்கவே கொடுக்காத. ஏன்னா இந்த காலத்துல இப்ப துண்டு பிரதினு சொல்லிட்டு ஒன்னும் அர்த்தமே புரியாத துண்டு பிரதிங்க நிறைய இருக்குது. அதெல்லாம் நீ விட்டுட்டு நீ வாசிச்சு எது பிரயோஜனமா இருக்குதோ அதை தெரிஞ்சு கையில வச்சுக்கோ. தினசரி ஆபீஸ்க்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது, வெளியே போகும்போது கையில துண்டு பிரதி இல்லாம போகாத. அப்படி இல்லைன்னா வாயை திறந்து நீ சொல்லு. அப்படி இல்லைன்னா துண்டு பிரதியை கையில எடுத்துக்கோ, ஜபத்தோட போ. கர்த்தாவே இன்னைக்கு இந்த துண்டு பிரதியை நான் கொடுக்குறேன். யார் அதை வாசிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல நீ கிரியை செய்யணும். கொடுத்த உடனே மனசுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணிக்க, ஆண்டவரே இது இப்ப அவன் எடுத்து வாசிக்க போறான், வாசிக்க போறான். சாமி நீ கிரியை செய்யும், கிரியை செய்யும். அவனுக்காகவும் நீ ரத்தம் சிந்திருக்கிறீரே, அவனுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறீரே. அவன் அதை புரிஞ்சிக்க கிருபை செய்யும். அன்னைக்கு ராத்திரி திரும்பி வந்த உடனே யார் யாருக்கெல்லாம் துண்டு பிரதி கொடுத்தியோ அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து ஆண்டர் சொல்லு, இத்தனை பேர் துண்டு பிரதி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க உள்ளத்துல எல்லாம் போராட்டம் வரட்டும். கர்த்தாவே ஜீவிக்கிற தேவனாகி உண்மை அறிந்து கொள்ளும் வரைக்கும் அந்த போராட்டம் நீங்க கூடாது. செபி, அதுதான் உண்மையான சுவிசேஷகனுடைய வேலை. இதுக்கு தியாலஜி செமினரி போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை ருசிச்சா போதும், தானாகவே உனக்குள் அனுபவிக்கப்பட்ட இந்த சந்தோஷம் நீ மற்றவங்களுக்கு நீ சொல்லுவே. நீங்க பதில் சமயத்துல ஜபிக்க வந்தவங்கள ஒரு குடும்பம் சொன்னாங்க, நாங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா இப்ப எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரம், எங்க அண்ணமார், எங்க தங்கச்சிமார், அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல, அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். இவங்களுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது, ஆனா உள்ளத்துல இருக்கிற பாரம் என்ன? எங்க அக்கா ரட்சிக்கப்படணும், எங்க அண்ணன் ரட்சிக்கப்படணும், எங்க பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க எப்படியாவது இயேசுவே தெய்வம் அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் உண்மையான பாரம். சரியான கிறிஸ்தவனுடைய உள்ளத்துல இது தானாகவே வரும். ஒருத்தர் சொல்ல வேண்டியது இல்ல, ஆனா இப்ப நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. நீ சரியான கிறிஸ்தவனாக வாழணும்னா தினசரி யாராவது ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். உன் அனுபவத்தை நீ அவங்களுக்கு சொல்லலாம். நீ முன்ன எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கிற, அதாங்க சுவிசேஷம். அந்த இயேசு உனக்கு எப்படி மாற்றி இருக்கிறார் அதை சொல்லு. சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டியது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். ஒருத்தன் சொப்பனம் பார்த்தானா, நியாய தீர்ப்பு நடக்கிற மாதிரி சொப்பனமா, இயேசு நியாயாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறாரு, தூதர்கள் வந்து ஒரு பெரிய புஸ்தகத்தை திறக்கிறாங்க, நிறைய ஜனங்க வரிசையா கியூல நிக்கிறாங்க. ஒரு தூதன் அந்த பேரை பார்த்து பேரை கூப்பிடுறான், வாப்பா, ஆ வெரி குட், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, அந்நிய பாஷை பேசுற, திருக்கதர்சனம் பேசுற, போ பரலோகத்துக்கு. உடனே தோத்திரம் அல்லலியா சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிச்சான். பின்னாடி இன்னொருத்தன் வந்தான், இங்க வா, ஓ நீயா.

இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, போ நரகத்துக்கு. அவன் போனவன் பாதி தூரம் போயிட்டு திருப்பி வந்துட்டு, சார் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டுமா? கேட்டுக்கப்பா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நரகம் தீர்ப்பு கரெக்ட் தான், ஆனா எவனும் எனக்கு இயேசு பத்தி சொல்லலையே. யாராவது சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளாம போயிருந்தா இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு. இப்ப நீங்க பரலோகத்துக்கு அனுப்பிச்சீங்க அந்த பிரதர், அவனும் நானும் 20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சோம். வம்பல மாட்டி விட்டாயா அவனை? 20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சோம் பக்கம் பக்கமா. அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், மனம் திரும்பினவன் தான், கைகூலி வாங்காதவன் தான். ஆனா ஒரு நாள் என்கிட்ட வந்து, அப்பா இயேசுதான் நியாய தீர்ப்புல நியாயாதிபதியா வரப்போறாரு, அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா நீ ரட்சிக்கப்படுவேன். ஒரு நாள் அவன் சொல்லி இருந்தா இன்னைக்கு நான் இந்த நரகத்துக்கு போவனா? ஆண்டவருடைய கண்கள் சிவக்க ஆரம்பித்ததான். கூப்பிட அவனே தோத்திரமே நின்னு போச்சு அவனுக்கு. வெறுத்து வெறுவிறுத்து முன்னாடி வந்து நிக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வாசத்தை, சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு நீ சொல்லாமல் அவன் செத்து போனால் அவன் இரத்த பழியை உன்னிடத்திலே கேட்பேன், ரட்சிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், அபிஷேகிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், 20 வருஷம் கிறிஸ்தவன், 40 வருஷம் கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன் சொல்றியே உங்ககிட்ட கேட்பேன். இத்தனை வருஷமா உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம்? தாளந்துகளை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு ஆத்மாவியாவது நீ ஆதாயப்படுத்திருக்கிறியா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா, வெறுங்கையாய் உம்முடைய சமூகத்திலே நான் கண்டுகொள்ளல் ஆகுமா? கரையேறி உமதண்டை வந்து நிற்கும் ரட்சகா, அந்த பாட்டில் அந்த வார்த்தை வருது. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறுங்கையா நான் எப்படி போவேன்? வெறுங்கையா ராஜாவை பார்க்க முடியாதே. ஒன்னு குறைந்தபட்சம் ரெண்டாவது இருக்கணும். மத்தே 25:30 கர்த்தர் இந்த உதாரணத்தை சொல்றார், 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. ஒரு தாலந்து வச்சவன் கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துட்டான், எஜமானுக்கு கோபம் வந்துருச்சு. பிரயோஜனம் இல்லாத இந்த வேலைக்காரனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் தள்ளு என்று சொல்லி 30 வசனத்தில் அவர் சொல்லுகிறார். மத்தே 25:30 சொல்றார், பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவன் தாலந்து கொடுத்து இவன் அதை புதைச்சு வச்சிருக்கிறான்பா. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே பரலோகம் வருவதை கர்த்தர் விரும்பல. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார், மனம் திரும்புதல கொடுத்தார்? நீ என்ஜாய் பண்றதுக்கு மாத்திரமா? இல்லப்பா, நீ அனுபவிச்ச இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் நீ சொல்லணும். அதுக்குதான் உனக்கு 40வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 30வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 20வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 18வது வயசுல நீ மனம் திரும்பி இருக்கிற அந்த வயசுல இருந்து இப்ப உனக்கு என்ன வயசாகுது? இத்தனை வருஷத்துல நீ எத்தனை ஆத்மாவுகிட்ட நீ இயேசு பத்தி சொல்லியிருப்ப? வெட்கப்பட்டு போவ நியாய தீர்ப்புல. சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறவன் அவன் தான் சரியான கிறிஸ்தவன். 5 காரியங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, மனம் திரும்பின கிறிஸ்தவன். 2, சரியான கிறிஸ்தவனுடைய அடையாளம், சாட்சி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். 3, சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். 4, கொடுக்கிற கிறிஸ்தவனாக காணப்பட வேண்டும். அடுத்தது கடைசியாக சுவிசேஷ ஊழியம் செய்கிறவன், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவன். இவன் பாஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, தியாலஜி செமினரி போகணும்னு அவசியம் இல்லை. நீ அனுபவித்த ரட்சிப்பின் சந்தோஷம் மற்றவருக்கு அறிவி, அந்த ரட்சிப்பை கொடுத்த இயேசுவை நீ அறிமுகப்படுத்து. இது எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம், எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம். இந்த 5 முக்கியமான காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க தான் சரியான கிறிஸ்தவர்கள், சரியான விசுவாசிகள். கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் நாம் பேசின கேட்ட இந்த காரியங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு ஜபத்தோடு நாம் கலந்து போகலாம். மனம் திரும்பின அனுபவத்தோடு நீ இருக்கிறியா? எத்தனை வருஷமா நீ ஆலயத்துக்கு போறேன், சபைக்கு போறேன், ஆனால் மனம் திரும்பின அனுபவனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இங்கேயே கண்ணை மூடி, ஆண்டவரே நான் பாவி, நான் மனம் திரும்பாமல் இருந்தேன், பேர் கிறிஸ்தவனாய் இருந்தேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன், என்னுடைய செய்கைகளிலே நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய கண்களிலே பரிசுத்தமில்லை பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய கால்களிலே பரிசுத்தமில்லை பாவம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அந்த இடத்துக்கே நான் அடிக்கடி போக ஆசைப்பட்டேன். என் பாவத்தை நீர் கழுவ வேண்டும். என் கரங்களிலே, என்னுடைய சிந்தனைகளிலே கூட தவறு உண்டு சுவாமி, என் சிந்தனை கழுவப்பட வேண்டும். ஜென்ம பாவி நான், தலையிலிருந்து கால் வரை என்னுடைய பாவத்தை கழுவ உம்முடைய ரத்தம் அல்லாமல் வேறு வழியே இல்லை. இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்ட அந்த வசனத்தின்படி
உம்மை நான் விசுவாசிக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்பு சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது என்று நம்புகிறேன். என்னுடைய பாவம் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும். நான் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.

கிருபை தந்த ஆண்டவரே, பாதுகாத்து வந்த ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாம் நீங்களும் நானும் பாட கடமைப்பட்டிருக்கிறோம்.

காரியங்களை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எழுதியிருக்கிறதே, இட் இஸ் ரிட்டன். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 4:11 இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் மறுமொழியாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த நாளின் மனந்த வசனம் நாம் வாசித்த பகுதியிலே உள்ள 4, 7, 10 வசனங்கள். எழுதியிருக்கிறதே. It is written. நாம் பாவத்தில் விழும்போது பிற நபர்கள் மீது பழி சுமத்துகிறோம், ஏதோ காரணங்களை சொல்லுகிறோம். கிறிஸ்தவர் பலர் தோல்வியிலேயே வாழ்வது இதனாலேயே. தனது தோல்விக்கு ஆதாம் இதையும் அதையும் சாக்கு போக்காக சொன்னான். அதைவிட பாதகமான சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவோ வெற்றி கண்டார். பொதுவான சாக்கு போக்குகள் இரண்டை நாம் இன்று கவனிப்போம். ஒன்று, எனக்கு அது தெரியாது, அறியாமை என்று நாம் சொல்லிவிடுகிறோம். இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். ஆதாம் ஏவாளுக்கு தேவ கட்டளை மிகவும் தெளிவாயிருந்தது. அதற்கு வியாகியானமே தேவையில்லை. அது எளியது, குறிப்பானது. ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லா விருட்சங்களையும் நீங்கள் புசிக்கலாம், இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்காதிருங்கள் என்று சொன்னார். அதற்கு விளக்கமோ வியாக்கியானமோ தேவையே கிடையாது. என்றாலும் அவர்கள் தவறினர். ஆனால் கல்லை அப்பமாக்க கூடாது என்றோ, கோபுரத்திலிருந்து குதிக்க கூடாது என்றோ பிதாவானவர் இயேசுவுக்கு சொல்லியிருந்ததாக தகவல் இல்லை. அப்படியானால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய பிசாசு தூண்டினானே, இயேசு அவனை எப்படி மேற்கொண்டார்? அவர் திருவசனத்தின் தத்துவங்கள் மீது செயல்பட்டார். He acted on the principles laid down in God's word. அவர் தேவ நோக்கத்தை தெளிவாக புரிந்திருந்தபடியால் தேவ திட்டங்களை ஒன்றுமில்லாமல் சிதறடிக்க செய்யும் சத்ருவினுடைய வலைகளை அவர் எளிதாய் அடையாளம் கொண்டு அவற்றிற்கு தப்பிவிட்டார். கல்லுகளை அப்பமாக்க வந்த முதல் சோதனையில் அவரது குமாரத்துவத்திற்கும் வசனத்தின் குறைவின்மைக்கும் ஒரு சவால் வந்தது. மேலிருந்து குதிக்க சொன்ன இரண்டாம் சோதனையில் பகட்டுக்கும் கடவுளை பரீட்சிக்கவும் அழைப்பு வந்தது. மூன்றாவது சோதனையில் மேன்மைக்கு குறுக்கு வழியை பிசாசு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான். ஐயோ, எனக்கு தெரியாது, எனவேதான் விழுந்தேன் என்று ஒரு நாளும் சொல்ல வேண்டாம். தேவன் தமது சத்தியத்தை முதலாவது நமது இருதயங்களில் வைத்துள்ளார். போதுமான மறைநூலை கையில் தந்துள்ளார். மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் ஆவியானவர் எதை ஏற்க வேண்டும், எதை எதிர்க்க வேண்டும் என்று போதித்த வண்ணம் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் தனித்தனியே ஒரு கட்டளை தேவையில்லை. எனவே அறியாமை என்ற ஒரு வார்த்தை சொல்லி
அதை ஒரு சாக்கு போக்காக காட்டுகிற பழக்கத்தை நாம் நிறுத்துவோம். இரண்டாவது, நாம் பொதுவாக சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு, அடுத்தவர் மற்றவர் அவர்தான் நான் இந்த பாவத்தை செய்ய காரணமாயிருந்தார் என்று சொல்லிவிடுகிறோம். Tempters are no excuse. விலக்கிய கனியை புசித்தாயோவென தேவன் ஆதாமை கேட்டபோது அவன் பழியை தன் மனைவி மீது போட்டு விட்டான். This is what is called blame shifting. இயேசுவுக்கு மிக வலுவான சோதனை ஒன்று அவருக்கு நெருங்கிய சீடனாகிய பேதுரு மூலம் வந்தது. எருசலேமில் தாம் எவ்விதமாய் பாடுபட்டு கொல்லப்பட வேண்டும் என்று இயேசு முன்னறிவித்துக் கொண்டிருக்கையில் பேதுரு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று அவரை கடிந்து கொண்டான். சிலுவையை தவிர்க்க சத்ருவின் தந்திரத்தை இதில் அடையாளம் கண்ட இயேசுவோ பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லிவிட்டார். தனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சீடன் சொன்னான் என்பதால் நொடிப்பொழுதும் இயேசு அப்படிப்பட்ட காரியத்தை மதித்தார் இல்லை. ஏவாள் அந்த பழத்தை ஆதாமிடம் கொடுக்கையில் இதைத்தான் அவன் செய்திருக்க வேண்டும், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டியவன், அருகில் வா சாமந்தியே என்றானோ. நாம் உயிருக்குயிராய் நேசிப்பவரிடமிருந்தும் நமக்கு சோதனை வரலாம், சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்தும் சோதனை நம்மை சந்திக்கலாம். The most unexpected person and the most unexpected place may be the source of our temptation. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று நீதிமொழிகள் 1:10 வாசிக்கிறோம். அடுத்த முறை உங்களுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது அங்குமிங்கும் திரும்பாமல், எனக்கு தெரியாது என்று சொல்லாமல், அடுத்தவர் மீது பழி போடாமல், எழுதியிருக்கிற திருவார்த்தைக்கு அடிபணிந்து, வார்த்தைக்கு வெளியே இடதுபுறம் வலதுபுறம் நான் செல்ல மாட்டேன் என்று உங்களுக்கென்று ஒரு வரப்பையும் வரம்பையும் நீங்கள் வைத்து கொண்டு, தேவகுமாரன் பிசாசினுடைய அடுத்தடுத்த சோதனைகளை எப்படி மேற்கொண்டார் அப்படி நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவர்தாமே சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எல்லா விதங்களிலும் எங்களைப் போல சோதிக்கப்பட்டாலும் எழுதியிருக்கிற உம்முடைய திருவசனமாகிய பட்டயத்தை கொண்டு பிசாசை அவர் தாக்கி வெற்றி மேல் வெற்றியடைந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே வாசித்த வசனங்கள், தியானித்த வசனங்கள், மனனம் செய்த வசனங்கள் இவை எல்லாவற்றையும் ஆவியானவர் எங்களுக்கு நினைவுபடுத்தும் பொழுது அதுதான் உம்மிடத்திலிருந்து வருகிற உடனடி உதவி என்று அதை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானுக்கு விரோதமாக குரலெழுப்பி முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாங்கள் வெளிவர எங்களுக்கு உதவிதாரோம். இந்த தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மீது நாங்கள் பழி போட்டு கொண்டு இருக்கிற அந்த கெட்ட பழக்கத்தை எங்களை விட்டு நீர் நீக்கி போடும் ஆண்டவர். எங்களுடைய விழுகைக்கு நாங்களே பொறுப்பு என்று எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு தற்பரிசோதனை செய்து ஏன் விழுந்தோம் என்று கற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜெயம் கொடுக்கிற தேவா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஒரு கிராமத்துல ஒரு முதியவர் இருந்தாரு. அவருக்கு ஊர்ல நல்ல பேரு. அவருக்கு 3 பையங்க 1 பொண்ணு. எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாரு. பொண்ண நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வச்சாரு. பையங்களுக்கும் நல்ல வேலை கிடைச்ச உடனே 3 பேருக்கும் திருமணம் முடிச்சாரு. எந்த பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்தாரு. கடைசியில ஒரு நாள் இறந்தும் போயிட்டாரு. அவருடைய பிள்ளைங்க எல்லாரும் வந்து ஈம சடங்குகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. அவரை இவங்க முன்ன பின்ன பார்த்தது இல்ல. வந்தவர் எல்லாரையும் பார்த்து சத்தமா, இறந்து போன உங்க அப்பா என்கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கினாரு, திருப்பி கொடுக்கல, அதுக்குள்ள இறந்து போயிட்டாரு, அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுத்தாதான் பணத்தை எடுக்க நான் அனுமதி கொடுப்பேன்னு கராரா சொல்லிட்டு நடு வீட்டுல சவப்பெட்டி பக்கத்துல ஒரு நாற்காலிய இழுத்து போட்டு உட்கார்ந்தாரு. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். இறந்தவரோட மகன்கள், அது அப்பா வாங்கின கடன், அது அப்பாவோட போச்சு, நாங்க வாங்காத கடனை நாங்க எப்படி அடைக்க முடியும்னு வாதாடுனாங்க. வந்தவரு விட்டு கொடுக்கறதா இல்ல. இறந்தவரோட மகா தான் போட்டிருந்த எல்லா நகைகளையும் கலட்டி அவர் கையில கொடுத்து, இந்தாங்க வச்சுக்கோங்க, இத வித்து நீங்க கொடுத்த கடனை எடுத்துக்கோங்க, இப்போ நிம்மதியா எங்க அப்பாவுக்கு ஆக வேண்டிய காரியத்தை எங்களை பார்க்க விடுங்கன்னு கண்ணீர் மல்க சொன்னான். உடனே வந்தவரு அவ நகைகளை அவ கிட்டயே திருப்பி கொடுத்தாரு. தான் கையில வச்சிருந்த ஒரு பெட்டியையும் அவ கிட்ட கொடுத்தாரு. உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னால என்னை மிகவும் நேசிக்கும் பிள்ளைக்கு இந்த 10 லட்சத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. எடுத்துக்கோ, இந்த 10 லட்சம் உனக்கு தான் சொந்தம்னு சொன்னாரு. உண்மையா அன்பு செலுத்தும் நபரை அவர் அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை தேவன் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 111 சங்கீதம் அதனுடைய 3 வசனம், அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார் என்று. அவருடைய செயல்களை குறித்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகத்துவமும் மகிமையுமாயிருக்கிறது. கர்த்தர் ஒன்றை செய்யும் போது அதிலே அவருடைய மகத்துவம் வெளிப்படுகிறது, அவருடைய மகிமையும் வெளிப்படுகிறது. தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அதே 111 சங்கீதத்தின் 2 வசனமும் 3 வசனத்திலையும் பார்க்க முடியும். 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளாயிருக்கிறது. 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார் என்று. கர்த்தர் ஒன்றை செய்கிறார் என்றால் அது நம் பெரியவைகள் என்று சொல்லும் போது நம்மால் செய்ய முடியாதவைகள், நம்மால் செய்யக்கூடாதவைகள். மோசேக்கு சிவந்த சமுத்திரத்தை நோக்கி கோலை நீட்ட மட்டும்தான் முடியும். அந்த கடல் பிளக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். மோசைக்கும் தெரியாது எதற்காக கோலை நீட்ட சொல்லுகிறார் என்று. ஆனால் கர்த்தர் சொன்னபடி மோசே கோலை நீட்டின போது கர்த்தர் தம்முடைய காற்றை அனுப்பினார். அதனாலே சிவந்த சமுத்திரம் 2 பிளந்து இஸ்ரவேலருக்கு அது நடுவே இருக்கிற பாதை காண்பித்து கொடுக்கப்படுகிறது. இது அவருடைய அதிசயமான செயல்கள். இந்த செயல்கள் பெரியவைகள். எனவேதான் இதே 111:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செய்கைகளில் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் இதை ஆராய்கிறார்களாம். ஆமேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அவருடைய அதிசயமான செயல்கள் எத்தனை இருக்கிறது. நம்மை இரட்சித்தது அதிசயம் அல்லவா? நம்மை அறிந்தது அதிசயம் அல்லவா? நம்மை அழைத்தது அதிசயம் அல்லவா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை நடத்தி வந்தது, ஒவ்வொரு மதில்களை தாண்ட வைத்தது, எத்தனை நெருக்கங்கள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, அதிலெல்லாம் கர்த்தருடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினாரே. அவருடைய செயல்களில் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் இதை ஆராய்வார்களாம். இதை ஆராய ஆராய நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்பும். கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தாமல் நம்மால் இருக்கவே முடியாது. கர்த்தர் ஒன்றை செய்யும்படி தம்முடைய கரத்தை நீட்டினார் என்றால் அதை செய்யாமல் விடமாட்டார். ஆமேன். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்து செயல்பட்ட நாட்களிலே அவருடைய செய்கையை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 7:37 வசனத்திலே, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். செவிடரை குணமாக்கும் போது கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் கேட்காம அல்ல, ஒரு காது கேட்டு இன்னொரு காது கேட்காம அல்ல, நன்றாய் கேட்கும்படி செய்தார். ஊமையரை பேச வைக்கும் போது ஏதோ 1-2 வார்த்தை பேச வைத்து திருப்தியாக்கி அனுப்பவில்லை, நன்றாய் பேசும்படி செய்தார். குருடனை காண வைக்கும் போது அப்படிதானே. அதே மார்க்கு 8:22 22 நீங்க படிக்கும் போது தெரியும், ஒரு குருடனை கையை பிடித்து அழைத்து ஏதாவது காண்கிறாயா என்று கேட்க அவன் சொல்லுகிறான், நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்க்கிறேன் என்று. உடனே கர்த்தர் கொஞ்சமாவது தெரியுதுல்ல போன்னு விடாம அவன் கண்களை தொட்டு அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார், அவன் தெளிவாய் கண்டான். இதுதான் தேவனுடைய செய்கை. எனவே கர்த்தர் கிரியை செய்ய நம்பி விட்டு கொடுங்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி தீர்மானித்தார் என்றால் அதை கர்த்தர் பூரணமாய் செய்து நிறைவேற்றுவார். அப்படியே உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில குறைவு இருக்கிறதோ அந்த காரியத்துல ஒரு நிறைவும் ஒரு பூரணமும் உண்டாக வேண்டுமா? கர்த்தர் செயல்பட இடம் கொடுங்கள், விட்டு கொடுங்கள். அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்தின தயவுக்காய் நன்றி. ஆமேன் அப்பா. உம்முடைய செயல்கள் பெரியவைகளும் அதிசயமானவைகளுமா இருக்கிறது. நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன்.
ஆண்டவரே விரும்பி எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற நல்ல தேவன். அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக, தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அக்கினிமயமான குதிரைகள் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை 2 ராஜாக்கள் 6:17. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதனாலும் அல்லது தம்முடைய ஜனங்களுக்காக போராடி யுத்தம் செய்வதானாலும் சரி, அவர் உபயோகிக்கிற வழியே ஆச்சரியமானதாகவும் அதிசயமானதாகவும் இருக்கிறது. பாருங்கள், இங்கே தம்முடைய ஊழியக்காரனை பாதுகாக்கும்படி கர்த்தர் தம்முடைய அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பி கொடுத்தார். எலிசா ஒரு சாதாரணமான எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். எலிசாவோடு கூட இருந்தது ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டுமே. அந்த தேவ மனுஷன் மேல் பொறாமை கொண்ட சீரியா ராஜா அவனுக்கு விரோதமாக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினார். இவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஜார் எலிசாவுக்காக யுத்தம் செய்வது, ஜார் சீரியா ராஜாவின் கைகளில் இருந்து அவரை விடுவிப்பது, எலிசாவின் வேலைக்காரன் பதறினான். ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றார். அதற்கு எலிசா சொன்ன பதில் என்ன தெரியுமா? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். ஆம், எலிசாவுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தது. அந்த கண்களினால் கர்த்தர் தனக்கு ஆதரவாய் அனுப்பியிருக்கிற அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் கண்டார். ஆகவே அவருடைய உள்ளம் பதறவில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக எத்தனை காரியங்களை செய்கிறார் பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சக்கரியா 2:5. ஜோசுவாவின் புத்தகத்தையும் நியாயாதிபதியின் புத்தகத்தையும் மற்றும் 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்தையும் வாசிக்கும் போது கர்த்தர் எவ்விதமாய் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார், எப்படி தன் ஜனங்களுக்காக போராடினார், வழக்காடினார், யுத்தம் செய்தார் என்பதையெல்லாம் நீங்கள் அறியலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சிசியரா யுத்தத்திற்கு வந்த போது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசியராவோட யுத்தம் பண்ணின என்றும் வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதி 5:20 காணலாம். அதுபோல இஸ்ரவேலருக்கு முன்பாக கர்த்தர் கானானியரை துரத்தும்படி குளவிகளை அனுப்பினார். ஆயிரக்கணக்கிலே குளவிகள் பறந்து வந்து யுத்த வீரர்களைப் போல் நின்றன. அவைகள் கானானியர்களை துரத்தி அடித்ததென்று யாத்திராகமம் 23:28 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் துரத்தி வந்த போது கர்த்தர் அக்னி ஸ்தம்பங்களை 2 பேருக்கும் மத்தியிலே வைத்தார். எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கியது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். அவர் உங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவராக இருக்கிறார். எந்த நேரமும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். அவரை நினையுங்கள், தியானியுங்கள், சிந்தியுங்கள், அவரிடையிலே ஓடி வாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு முலாவிக் கொண்டிருக்கிறது என்று 2 ராஜாக்கள் 16:9 காண்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென்பாந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களில் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சங்கீத 139:7 வாசிப்பான்.
2: உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்?
1: உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்?
2: உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?
1: உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? சங்கீதக்காரன் முழு தேவ சமூகத்தை உணர்கிறான். தேவன் அவனை ஆழமாய் அறிந்திருக்கிறார் என்றும், தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், தேவன் அவனை தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னமே அவனை தெரிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை தெரிந்து அழகாக அவனை நடத்துகிறார் என்பதை அறிந்து கடைசியில் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒன்று, தேவனே நீர் என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்குதா என்பதை அறிந்து, ஆண்டவர் வேதனை உண்டாக்கும் வழி இருந்தா அதை எனக்கு காண்பியும் என்று சொல்லுகிறான். தேவனை வேதனைப்படுத்துகிற வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவ சமூகம் அதை விட்டு ஓடக்கூடாது. தேவ சமூகம் நம்முடைய வீடுகளில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும். சபைக்கு ஆண்டவர் இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன், நீ ஒரு விசேஷித்த ஜனம் என்று காணப்பட அவனை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கைகளை தட்டி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என் சபைக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்ததற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? நல்ல கைவேற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கணும். ஏதோ வருஷத்தில் கூடணும், ஒரு வாக்கு தத்தம் வந்ததுன்னு விட்டுறக்கூடாது. உன் குடும்பத்துக்குள்ள, உனக்குள்ள, நீ போகிற இடத்துக்குள்ளெல்லாம் தேவ சமூகம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது. இந்த உலகம் சத்துருவினால் ஆளப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் பயங்கரமான போராட்டங்களும் அசுத்தங்களும் இருக்கும்போது தேவ பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் பிரித்திருக்கிறது நோக்கமே தேவ சமூகம் நம்மோடு இருக்கணும், நம்முடைய வீட்டோடு கூட இருக்கணும். முக்கியமானது இந்த உலகத்தில் அது ஒன்றுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. பழையப்பாட்டு காலத்தில் உள்ள அந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அநேக அற்புதங்கள் நடந்திருக்குது. ஆபிரகாமை பற்றி படிக்கிறோம். ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். செத்த சரீரம், குழந்தை ஆண்டவர் ஆச்சரியமாக கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை பார்க்கிறோம். செங்கடலை 2 பிளந்த சம்பவங்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தவர்கள், ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள், சொல்ல முடியாத அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது அதை விட மேன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்குன்னு நியமித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அதை விட மேன்மையான காரியம் என்ன? வெறும் சுகமும் அற்புதமும் அல்ல, ஆண்டவரை போல வாழுகிற அவருடைய சமூகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தரும் கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியாது, பிதான்னு கூப்பிட முடியாது, பக்கத்தில் கூட அவர் பக்கத்தில் போக முடியாது. அவர் மலையில் இறங்குகிற அவருடைய பிரசன்னத்தை, மலையில் இறங்குறாருன்னா மலை பக்கத்தில் ஒரு மிருகம் கூட போக முடியாது, மனுஷர்கள் தொட முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சிலுவையில் மரித்தது, அவருடைய மாம்சத்தின் திரை கிழிக்கப்பட்டதுனால இந்த சமூகத்தை நமக்கு வாக்கு பண்ணி அந்த ஃபெலோஷிப் ஆண்டவர் கொடுக்கணும் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ சில சுகத்தையும் சில பணத்தையும் பதவியையும் அல்லாவிட்டால் மதிப்பையும் புகழையும் பெறுவது அல்லவே அல்ல. அது நமக்கு ஆண்டவர் தருவார், அதெல்லாம் பின்னால் வரும். நமக்கு தேவை அவரோடு இருக்கிற ஐக்கியம், அவரோடு இருக்கிற ஃபெலோஷிப். இந்த மாதம் முழுசும் ஆண்டவரோடு இருக்கிற ஃபெலோஷிப்புக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். 2 கை வைத்து இயேசுவே, நான் உம்ம கூட இருக்கணும், நீர் என் கூட இருக்கணும். இந்த உலகத்தில் எனக்கு வேறு ஒன்றும் இல்லாட்டாலும் உங்களோட இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை தாங்கப்பா. சபைக்கு அதுதான் முக்கியமானது. இந்த சபைக்கு வருகிற எல்லா மக்களும் உம்மோடு நெருங்கி இருக்கணும். நாங்கள் எல்லாரும் நீர் எங்களோடு நெருங்கி இருக்கணும். அதுக்காகத்தான் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காகத்தான் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அந்த மேன்மையான அனுபவத்தை அடைய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இந்த அனுபவத்தை அடைய எபிரேயர் 12:1 வாசிங்க.
2: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
1: பாரமான யாவற்றையும்
2: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
1: விசுவாசத்தை துவக்குகிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி
2: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
1: பொறுமையோட கூட ஓடணும். அவரோட கூட பொறுமையா ஓடணும். அவரை பார்த்து அப்பதான் அவரோட கூட நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். அவர் என்ன செய்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், இதை நம்ம பார்த்து ஓடணும். நமக்கு வேற யார் இந்த உலகத்துல மாதிரியா இருக்கக்கூடாது. நீங்க ரசிக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் இருக்கணும், அவர் ஆண்டவராக இயேசு. அவரை பார்த்துதான் உங்க வாழ்க்கையை ஓட்டணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமேன். அவர் எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கணும். அவரை பற்றி சொல்லி இருக்குது. அவரை முதல்ல இந்த உலகத்துல அவர் வந்து பிறந்த போது முதல்ல அவருக்கு நடந்தது என்னன்னு பார்க்கணும். சாஸ்திரிகள் அவரை பற்றி கேள்விப்பட்டு வந்தாங்க. வந்து எல்லா கிஃப்ட் எல்லாம் எடுத்து அவருக்கு வச்சுட்டு அவரை பணிந்து ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவரை ஆராதிக்க அவர் இந்த உலகத்துல வந்தார். முதல் சம்பவம் வாழ்க்கையில் அவரை ஆராதித்தார்கள். கடைசியில் இந்த உலகத்தை விட்டு அவர் போகும்போது மத்தேயு 28 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 20 சீஷர்கள் எல்லாரும் வந்து அவரை பணிந்து ஆராதித்தார்கள். அவர் ஆராதிக்கப்படுகிற ஒரு தெய்வம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரை பார்த்து ஓடுனா நம்ம ஓட்டம் நல்லா இருக்கும். அவரை பார்த்து பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓடணும், பாரமான யாவற்றையும் தள்ளணும். ஒன்று பாரமான ஒன்றை போட்டுக்கிட்டீங்கன்னா ஓட முடியாது. உங்களை சுற்றி நெருங்கி உங்களை பிடிக்கிற பாவங்களை தள்ளணும். சங்கிலி போல உங்களை கட்டி இழுத்து வச்சிருக்கோம் இந்த பாவங்கள். இதை விடணும். இதெல்லாம் விட்டுட்டு தான் ஓட முடியும். பாரத்தையும் வைத்துக்கிட்டு பாவத்தையும் வைத்து அவரை நோக்கி ஓட முடியாது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதை மன்னிக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவரை போல நம்மளை மாற்றணும். அவர் கூட இருக்கணும். அதுக்கு இந்த பாவம் பாரத்தை உன்னை விட்டு அகற்றிட்டு அவரை பார்த்து ஓடணும்னு சொல்றார். அவர் எப்படி ஓடினார்னு அடுத்த வசனத்துல இருக்கு வாசிங்க.
2: அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருள்,
1: அவர் தனக்கு முன் ஒரு சந்தோஷத்தை வைத்திருந்தார். அந்த சந்தோஷம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது பிதாவின் வலது வாசத்துல அவருக்கு அவரோட பிதாவோடு இருக்கிற ஐக்கியம், அதுதான் அவருடைய சந்தோஷம். நம்ம சந்தோஷம் என்ன இந்த உலகத்துல, நம்ம ஆண்டவரோட கூட இருக்கிற அந்த ஐக்கியம், அவரோட உட்காருகிற அந்த சிங்காசனத்துல உட்கார்ற ஒரு அனுபவம், அவர் பக்கத்துல இருக்கிற அனுபவம் தான் நமக்கு தேவை. அந்த ஃபெலோஷிப் தான் நமக்கு தேவை. அப்ப அவரை போல ஓடணும். அவர் எப்படிலாம் ஓடுறனா, நாம் போன அந்த அடிச்சுவடை பின்பற்றிவான்னு சொல்றார். நான் அதுக்கு தான் உன்னை அழைச்சேன்னு சொல்றார். அதில் சொல்லியிருக்குது அவர் பாவம் செய்யலை, அவர் வாயில் என்ன செய்யலை, வஞ்சனை காணப்படலை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்திருந்தார்னு சொல்லியிருக்குது. பாவம் செய்யாமல் ஓடி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் எல்லா பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்கணும். அந்த தாகம் இருக்கணும். எல்லாரும் கை வைத்து எல்லா பாவத்தில் இருந்த சின்ன சின்ன காரியம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை விட்டு விலக்கிற எந்த பாவமும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என்னை சுத்திகரியும், என்னை மன்னித்து கழுவி உங்கள் சமூகத்தை நான் எப்பவும் கொண்டு இருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆமேன். பரலோகத்தில் வருகிற மக்களை பற்றி படிக்கும்போது வெளிப்படுத்த 7:9
2: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது
1: நான் பார்த்தபோது
2: இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும்
1: சகல ஜாதிகளையும் கோத்திரங்களிலும்
2: ஜனங்களிலும்
1: ஜனங்களிலும்
2: பாஷைக்காரர்களும் ஒருவனும்
1: எண்ணக்கூடாததுமான
2: திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து
1: வெள்ளை அங்கிகளை தரித்து
2: தங்கள் கைகளில் குருத்தோலைகளை
1: கைகளில் குருத்தோலைகளை பிடித்து
2: சிங்காசனத்திற்கு முன்பாகவும்
1: சிங்காசனத்துக்கு முன்பாக
2: ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்
1: ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். கடைசியில பரலோகத்துல அவருடைய சிங்காசனத்து பக்கத்துல யாரெல்லாம் நிப்பாங்கன்னு சொல்லி இருக்க சகல ஜாதிகளும் கோத்திரம் ஜனங்கள் எல்லா பாஷைக்காரர்களும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்ட ஜனங்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பாங்க. அப்போ எண்ணக்கூடாத அளவுக்கு ஜனங்கள் அங்க சமூகத்தில் வரப்போறாங்க. இதெல்லாம் யாருன்னு நீங்க முக்கியமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பிறக்கும் போதே இந்த உலகத்தில் பாவம் செய்யாம அழிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளம் இருக்காங்க. பிறக்கும் போதே இறந்து போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எந்த பாவமும் அறியாத பிள்ளைகள் திரளான கூட்டம் அவ்வளவு கூட்டம் அங்கே வரும். கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? ஏன்னா அது அவ்வளவு திரளாக இருக்குது. அதை போல் எண்ண முடியாத கூட்டம் சமூகத்தில் அங்கே வந்து நிற்கும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. இன்னொரு இடத்துல குறிப்பிட்ட கொஞ்ச பேர் வருவாங்கன்னு எழுதியிருக்க சமூகத்தில் நீங்கள் வெளிப்படுத்த 14:1 வாசிங்க. சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோட கூட நிற்கிற அங்கே ஒரு கூட்டத்தை பண்ணி சொல்லியிருக்குது. 144,000 பேர் அது எண்ணிடலாம். அது ஒரு சிறு கூட்டம். அவரோட கூட நிற்கிற கூட்டத்தை பார்க்குறோம். அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஜனங்களை பார்க்குறோம். இந்த 144,000 பேர் யார் அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் போட்டு நாங்கள் தான் சொல்லுவாங்க. நாங்கள் தான் கல்யாணம் கட்டாத கரப்படாத நாங்கள் பெண்களோடு எங்களுக்கு தொடர்பே இல்லை அதனால கரப்பட அப்படின்னா பெண்கள்லாம் கரப்பட்டவங்களா? இந்த பைபிளில் எல்லாமே பிக்சர் லாங்குவேஜ் தான் போட்டிருக்குது. அங்கே ஆட்டுக்குட்டியாக நிற்கிறாருன்னா ஆட்டுக்குட்டியாக அங்கே நிற்குது. தப்பாக ஆட்கள் மொழி இதை விளக்கம் பண்ணிடுவான். என்ன சொல்லுவான்? கரைப்படாதவங்கன்னா கல்யாணம் கட்டாதவங்க. அப்புறம் அங்கே போட்டிருக்கு கற்புள்ளவர்கள்னு போட்டிருக்கு. பெண்கள் தான் கற்புள்ளவர்கள்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் மாற்றி சொல்லிடுவாங்க சில ஆட்கள். நாங்கள் தான் இந்த 140,000. ஒவ்வொருத்தரும் என்னென்ன தவறான உபதேசம் வச்சிருக்காங்களோ அத்தனை பேரும் நாங்கள் தான் 144,000 பேர்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறு கூட்டத்தை காண்பிக்குது. அந்த கூட்டத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னால் அவங்க போகிற ஒரு கூட்டம். ரெண்டு கை வைத்து கத்துற தோத்திரமானம் நல்ல கை வைத்து இயேசுவே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னால் அவரோட இழுக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட மக்கள் தான் அந்த கூட்டத்துக்கு போவாங்க. அவங்க வாயில் வஞ்சனை காணப்பட கபடு இருக்காது. அவங்க கற்புள்ளவங்களாக இருப்பாங்க, கரைப்படாதவங்களாக இருப்பாங்க. அவங்க எப்பவும் ஆண்டவரோட கூட இருக்கணுங்கிற ஒரு ஆசை. இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு அந்த ஆசையை தருவாராக. அவர் சமூகத்தை விட்டு நம்ம ஓடக்கூடாது. அவர் சமூகத்துக்கு மறைவாக போகக்கூடாது. அவர் சமூகம் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. காலையில் எழும்புகிறோம், வீட்டு வேலைகளையே பார்க்குறோம், குடும்பத்தில் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்கிறோம், வேலைக்கு போகிறோம் வர்றோம், டயர்டாகிடுது. இப்போ இருக்கிற காற்று, இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அட்மாஸ்ஃபியர் உஷ்ணம் இதெல்லாம் லேஸில் நம்மளை டயர்டாக்கி அப்படியே இந்த உலகத்தில் சிக்க வைத்திருக்குது. அப்படி பிரசன்ன சமூகத்தை உணர்ந்து சந்தோஷமாக இருக்க விடாமல் நம்மளை இழுத்து வெளியே தள்ளுது. இந்த நாட்களில் கர்த்தருடைய ஃபெலோஷிப், சிங்காசனத்து பக்கத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தத்தை கர்த்தர் சபைக்கு கொடுக்கணும், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். ரெண்டு கை வைத்து நல்ல ஜெபம் பண்ண வேண்டவரே, உங்கள் சமூகம் எனக்கு வேணும். அதை விட்டுட்டு நான் ஓடக்கூடாது. நான் மார்த்தாளை போல பற்பல வேலையை செய்து கலங்கி கவலைப்பட்டு வாழாதபடி மரியாதை போல நம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த ஃபெலோஷிப்புக்காக அந்த சமூகத்தை வாஞ்சிக்கவும், என் வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் கூட தங்கிடாதபடி அடுத்த ஆளை பற்றி பேசுறது, குறை சொல்கிறது, முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறது, எப்பவுமே அழுது கொண்டே இருக்கிறது, எப்பவுமே சந்தோஷம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தின் காரியத்துக்காகவே கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை மாற்றிட்டு நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த ஃபெலோஷிப் உம்முடைய ஃபெலோஷிப் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தரோட அன்பா இருக்கிற அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு தருவாராக. எல்லாரும் கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சித்து கேளுங்க. கர்த்தாவே, இந்த உலகம் என்னை இழுத்துட்டு, அநேக உலக கவலைகள் என்னை இழுத்திருக்குது, இந்த உலகத்தினுடைய தேவைகள் என்னை இழுத்திருக்குது. உம்மால் நான் இழுக்கப்பட்டவனாக ஒரு காந்தம் ஒரு இரும்பை இழுப்பது போல உம்மோடு இழுக்கப்பட்டு உம்முடைய சிங்காசனத்தை பக்கத்திருக்கிற அந்த சந்தோஷத்துக்காக அந்த மேன்மையான அனுபவத்தை சபைக்கு கொடுப்பீராக. இது ஒரு கத்தாமே, இதோ ஒரு பிரசங்கமாயிராதபடி எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். சபைக்கு கொடுக்கிற ஒரு உம்முடைய சமூகத்தினால நிரப்பணும். நாங்கள் அபாத்திரர்கள், இறங்கி இந்த சமூகத்தை கொடுக்கணும். அந்த சமூகத்தை விட்டு நாங்கள் ஓடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். மூணாம் அதிகாரம் 23-24 வாசிங்க.
2: அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர்
1: அவனை
2: ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு
1: ஏதேன் தோட்டத்தில் அவருடைய சமூகத்தில் தினந்தோறும் வந்து அவனோட பேசி, அவன் வேற வேலை ரொம்ப செய்ய வேண்டியதில்லை, புசிக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு கனி, நல்ல ஒரு அட்மாஸ்பியரை வச்சுருந்தார். ஆனால் என்னைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ அன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை விரட்டிட்டாரு, அவனை துரத்திட்டாருன்னு பார்க்குறோம். ஏதேன் தோட்டம் மனுஷனை ஆண்டவர் படைத்து குடும்பமாக அவனை வைத்த இடம் ஒரு ஏதேன் தோட்டம். ஒரு தோட்டத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு தோட்டம்னா எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும், அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா செழிப்பாக அழகாக பச்சையாக இருக்கும், கண்ணுக்கு பச்சை எப்பவும் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும், அழகாக இருக்கும். தோட்டம்னு சொன்னால் பூக்கள் நிறைந்ததாக இருக்கும், பூக்கள் எல்லாம் இருக்கும், அழகான பூக்கள் இருக்கும். தோட்டம்னு சொன்னால் நல்ல கனி நிறைந்த பழங்கள் இருக்கும், நல்லா இருக்கும், நிறைய கனிகள். ஒரு தோட்டம்னு சொன்னால் ஒழுங்கு இருக்கும், ஒழுங்காக இருக்கும் தோட்டம். காடுனா கண்டபடி வளர்ந்துருக்கும், தோட்டம்னா ஒழுங்கா அவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு இடமா இருக்கும். பாதைகள் இருக்கும், பலவிதமான வசதிகள் அந்த தோட்டத்தில் இருக்கும், உட்கார்றதுக்கு இடம் இருக்கும், இளைப்பாறுகிற இடம் இருக்கும், நதிகள் தண்ணீர் ஓடுகிற இடமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அட்மாஸ்பியரா, தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், ஒழுங்குள்ள ஒரு இடம், பசுமையா இருக்கிற ஒரு இடம், அழகான ஒரு இடமா இருக்கும் தேவன் இருக்கிற இடம். தேவன் இருக்கிற இடம், உலாவுகிற இடம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மன நிறைவா இருக்கிற ஒரு இடம் தான் தேவன் இருக்கிற ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் மனுஷனை படைச்சு அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியருக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கொண்டு வந்தார். உன் குடும்பமும் உன் வீடும் அப்படிப்பட்டதா தான் இருக்கணும். எல்லாரும் கை வைத்து, ஆண்டவரே எங்கள் வீடு எங்கள் குடும்பம் பசுமை நிறைந்ததா, நல்ல ஜீவ தண்ணீருள்ள நதியாகிய ஆவியானோர் ஓடுகிற இடமா, கனி நிறைந்த ஒரு இடமா, பூக்கள் நிறைந்த அழகு நிறைந்த ஒரு இடமா, எங்கள் வீட்டை நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அந்த வீடு எங்கள் வீட்டை ஆனால் குடிசையாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது ஒரு அழகா இருக்கணும் அப்பா. கை வைத்து நல்ல கத்திர தோத்திரம் பண்ணும். வெளியிலையும் நல்ல அழகா இருக்கணும், உள்ளேயும் குணங்களும் நல்ல அழகா இருக்கணும். வீட்டுக்குள்ள அந்த நல்ல கனி நிறைந்த ஒரு அன்பு வீட்டுக்குள்ள இருக்கணும். சும்மா இந்த மிருக காட்சி சாலையில் உட்கார்ந்து ரெண்டு ஒன்று ஒன்று முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க கூடாது. ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நீ சரியில்லை, நான் சரியில்லை, குழைச்சிக்கிட்டே இருக்குது வீட்டுக்குள்ள. அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? நீ சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, அப்பாச்சிகள் உனி எந்த இலக்கணத்தில் பித்தாத தெரில, எந்த நேரம் வந்துச்சா தெரில, ஒரு அழகு இல்லை, ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை, பிசாசு அதை கெடுக்கத்தான் வர்றான். உங்கள் வீடு நல்லா இருக்கணும், ஆண்டவர் உலாவி வருகிற ஒரு நல்ல இடமா இருக்கணும். ஏதேன் தோட்டம் அப்படிப்பட்ட இடமா இருந்துச்சு. ஆண்டவர் வந்தார், உலாவி வந்தார், அவங்களோட வசனம் போதித்தார். ஆமே, எப்படி கட்டளைகளை போதித்தார் அவங்களோட. மனுஷனை எதுக்காக படைச்சேன் இதெல்லாம் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டு கட்டளை கொடுத்து அவங்களோட பேசி உலாவி போன அந்த அருமையான சமூகத்தை இழந்து அதை விட்டு ஓட சூழ்நிலை வந்துட்டு. காரணம் என்ன? எந்த மரத்தில் உள்ள கனியை பிசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த மரத்து பக்கத்தில் போய் நிற்கிறது. உனக்கு என்னத்துக்கு அங்கே வேலை? எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்கே தான் போய் நிற்கிறார். ஏவாள் அங்கே போயிட்டான், ஆதாமும் கூட தான் போனான். போனான் ஆதாம் என்ன சொல்லியிருக்கான், ஏன் இந்த மரத்து பக்கத்தில் வந்து நிற்கிற, அங்கே ஒரு பாம்பு வேற உட்கார்ந்துருக்குது, நமக்கு இது வேண்டாம், போயிருவோன்னு அவன் போயிருக்கணும். அந்த பாம்போட பேசுறதுக்கு விட்டுட்டான். அந்த பாம்பு அவங்கள தேவ சமூகம் வரும்போது அதை விட்டு ஓடி ஒழித்து கொள்ளுகிற அளவுக்கு பண்ணிட்டான். தேவனுடைய சமூகத்தை நீ இழந்து ஒழித்து கொள்ளுகிறாயோ? அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவரோட உலாவி அழகாய் இருந்த அந்த சமூகம் இப்ப ஏன் அந்த சமூகத்தை அனுபவிக்க முடியாம உனக்கு போயிட்டு? ரெண்டு கை வைத்து நல்ல கை வைத்து நல்ல ஜோமனும். இந்த சமூகத்தை இதுவரைக்கும் நீ அனுபவிக்காம உணராம இதுவரைக்கும் இருப்பீனா? நீ இன்னும் சரியா ரட்சிக்கப்படலை, ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போற. ஆனா உண்மையில் ஆண்டவர் உன்னை பாவத்தை மன்னிச்சு அழைச்சிருப்பார். ஆனால் இந்த சமூகத்தின் இன்பம் உனக்குள்ள இருக்கும். அந்த சமூகத்தை விட்டு நீ விலகி போயிருப்பாயினால் மறுபடியும் கத்தர் அந்த சமூகத்துக்குள்ள உன்னை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். நீ அவருக்காக செய்ய வேண்டிய ஊழியம் உண்டு, அவைகளை செய்யாமல் உன்னை பிசாசு இந்த உலகத்துல அமைத்து வைத்திருக்கிறான். இதை மாற்றி அமைக்கத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமே, நான் ஆண்டவரே நீர் இருக்கிற இடத்துல நாங்க ஒழுங்கா இருக்கணும். ஆண்டவர் அந்த தோட்டத்துல கம்பானியன்ஷிப்பை கொடுத்தார். கம்பானியன்னா துணைய கொடுத்தார். ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி துணையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். துணைனா கம்பைன் பேசுறது வைக்கிறது, அதெல்லாம் நல்ல துணையாக கொடுத்துருக்கிறார். அப்படி நிறைய பேர் நினைக்கிறதில்ல. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நமக்கு நல்ல துணையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தா அது அதுக்கு அது அது ரூமில் அது அது அது பாட்டுக்கு அது இதுகளை செய்துக்கிட்டு அது இது சாப்பிட்டுட்டு அந்தந்த நேரத்துக்கு அது போயிட்டே இருக்கும். இது குடும்பம் மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற குடும்பங்களை பார்த்தா குடும்பம்னா ஆண்டவர் உலாவி வந்து எல்லாரும் ஒன்று ஐக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கிற நல்ல வீட்டை தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆண்டவர் பிரசன்னம் இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும், ஆண்டவர் சமூகம் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற. உலகத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பாருங்கள், பாதி நேரம் வீட்டில் இருக்கு, எப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு இருக்கான். பிள்ளைகள் அப்பாவை பார்க்குறதே இல்லை. அப்பா எங்கே? நான் பிஸ்னஸில் இருக்கார். அப்பாவா உடைய உடையம்மா பார்க்கும்போது இதாண்டா உங்க அப்பா அப்படின்னு இந்த அம்மா சொல்ல வேண்டிய அளவுக்கு இருக்குது. ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், மாற்றணும். கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள பெரிய காரியத்தை இந்த நாளில் செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, உங்க வீடு எப்படி இருக்கணும்? மார்க்கு 2:1-2 வாசிங்க.
2: சில நாட்களுக்கு பின்பு
1: அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார்.
2: அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு
1: உடனே
2: வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள்.
1: என்று பார்க்கிறோம். போதும், இயேசு இருக்கிற வீடு, இயேசு இருக்கிற வீட்டை பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டார் இயேசு. அங்க சமூகம் வந்துட்டு, சமூகம் அந்த இடத்துல வந்துட்டுன்னா திரளான ஜனங்கள் அங்க இயேசு இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்க வந்து இயேசு வசனத்தை போதிக்கிறார். அந்த வீட்டில், உங்க வீட்டுல வசனம் போதிக்கப்படுதா? உங்க வீட்டுக்கு ஜனங்கள் தேடி வர்றாங்களா? இயேசு அங்க இருந்தார்னா பக்கத்துல உள்ள மக்களுக்கு இயேசு இல்லாதவங்க அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது உங்களை தேடி வருவாங்க. நீங்க உண்மையா ஜெபம் பண்ற ஒரு நல்ல வீடா இருந்தா உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட இயேசு இல்லைன்னா ஜனங்கள் வரமாட்டாங்க. உங்க வாழ்க்கையில தேவ சமூகம் இல்லைன்னா உங்க வீட்டை தேடி யாருமே வரமாட்டாங்க. இங்க இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறாருன்னா அங்க ஜனங்கள் கூடி திரளாக வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டை பற்றி படிக்கும்போது அந்த வீட்டுக்காரன் அவ்வளவு ஜனங்கள் வந்தா அவன் வீட்டில் நாக்காளி எல்லாம் எடுத்து போட்டிருப்பான். உட்கார்றதுக்கு அங்கே இடமே இருந்திருக்காது. அங்கே எல்லாமே மாற்றப்பட்டிருக்கும் அவன் வீட்டில். அது மாத்திரமா நடைஞ்சு வீட்டு கூரையை பிரிக்கிறாங்க. ஒரு தேவை உள்ள மனுஷனை இறக்குறதுக்கு வீட்டுக்காரங்கிட்ட வந்து அவன் உத்தரவு கேட்டுக்கிட்டா பிரிக்கிறாங்க. அவன் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. மேலே ஏறி அவங்க பாட்டு பிரிக்கிறாங்க. அவன் விசுவாசம் அவ்வளவு. அவன் நண்பனுக்கு சுகம் கிடைக்கணும்னு தீவிரவாதம் இருக்குது. இன்றைக்கி அநேகருக்கு நண்பருக்கு சுகம் கிடைக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு இருக்க மாட்டாங்க. இயேசு விட்ட கூட்டிகிட்டு வந்தால் தானே உன் நண்பன் நல்லா இருப்பான். ஒரு நண்பனை கூட்டிகிட்டு வரணும். நல்ல ரெண்டு கை பற்றி என் வீடு அப்படிப்பட்ட வீடாக மாறணும் ஆண்டவரே. சும்மா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வீட்டை கட்டினேன், ஏதோ வாழ்க்கையில் வாழ்ந்தேன், நானும் என் பிள்ளைகளும் சாப்பிட்டோம் சாகுறோன்னு இராதபடி என் வாழ்க்கையில் எங்கள் வீடு ஆண்டவரே ஆட்கள் வந்து வசனம் கேட்குற வீடாக மாறணும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். இயேசு பேதுருவின் மாமியின் வீட்டுக்கு போனார். அவள் ஜுரமாக கிடந்தா, ஜுரமாக கிடந்த அவளை தொட்டார், அவளுக்கு ஜுரம் நீங்கிட்டு. அதுக்கு பிறகு பைபிள் சொல்லுது அவள் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தாள், அவளுக்கு ஊழியம் செய்தாள். நிறைய பேர் சுகத்தை பெற்று படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம எல்லாம் நல்ல சுகமா ஆரோக்கியமா இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம். கைவேத்து கத்துற தோத்திரமனும் ஹலேலூயா. நல்ல கைவேத்தி நம்ம நடக்கிறது எவ்வளவு நல்ல ஆசீர்வாதம். நமக்கு சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார், தூங்க நல்ல கிருபை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதம். பிரயாணமா புறப்பட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு ஆலயத்துக்கு வர்றது எவ்வளவு ஆசீர்வாதம். ஆனா நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்றியா, பணிவிட செய்றியா, சுகம் பெற்றிருக்கிறா, நன்மை பெற்ற நீ என்ன செய்கிற ஆண்டவருக்கு? ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறீங்களா? ஒரு நாலு ஆத்துமாக்களையாவது பார்க்கணுமே. அவள் பணிவிடை செய்தாள், சுகம் பெற்றவள் எழுந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை உட்கார்ந்து யோசித்து யோசித்து பார்க்கணும். நேற்று ஒருத்தரை போய் பார்க்க போனேன். எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கார், கீழே விழுந்து வேதனையில் இருக்கிற ஆட்களை பார்க்குறேன். ஒரு அம்மா வந்து ஆராதனைக்கு பின்னால் ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க. எவ்வளவு வேதனையில் இருக்காங்க மக்கள். நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ கிருபையை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தா கணக்கில் அடங்காத நன்மைகள் ஒவ்வொரு நாளும் செய்கிறார். அவருக்கு நாம் பணிவிட செய்கிறோமா? அவருக்கு ஒரு ஊழியம் செய்கிறோமா? அவரை பற்றி நாலு வார்த்தை நல்ல வார்த்தை யாருக்காக சொல்கிறோமா? உன் வீடு எதுக்கு இருக்குது? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார் இல்லை. உன் வீட்டு சுற்று சூழ்நிலைகளை மாற்ற கத்தர் உன் குடும்பத்தை வச்சிருக்கிறார். இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றணும்னு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். அதில் நீங்கள் ஈடுபாடு கொள்ளுங்க. ஒரு வீட்டை நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். Mark 2:15 வாசி.
2: அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர்
1: போஜன பந்தி இருக்கையில் ஆயக்காரரும் பாவிகளும்
2: அவரோடு கூட வந்திருந்தபடியால்
1: அவர்களும்
2: இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள்.
1: அந்த வீட்டுக்குள்ள ஆயக்காரர்கள் பாவிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் மற்ற பரிசேயர்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இவர் பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அவர் சொல்றாரு, நாம் பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவை, இந்த பாவிகளை சந்திக்கத்தான் நான் வந்தேன். இயேசு பாவிகளோட உட்கார்ந்து, ஆனா அவர்கள்ட்ட பாவம் இல்லை. நீங்க பாவிகளோட உட்காரலாம், ஆனா உங்களுக்குள்ள பாவம் வர்றது விட்டுறக்கூடாது. உங்க பரிசுத்தம் அந்த பாவிகளுக்குள்ள போகணும், அவங்கள மாற்றணும். அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆகினால அங்க பாவிகள் ஆயக்காரர் உங்க வீட்டுக்கு வர்றாங்களா? வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்களா? அது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் வர்ற மக்கள் இயேசுவை பற்றி கேட்கணும், அவங்க ரட்சிக்கப்படணும். மனம் திரும்புதலும் விசுவாசமும் உங்களுக்கு போதிக்கப்படணும். விசுவாசம் மாத்திரம் போதிக்கப்படாது, வெறும் வெறும் சுகம் மாத்திரம் பெற்று போகக்கூடாது. மனம் திரும்புதலும் விசுவாசமும் சேர்ந்தே தான் வரும். ஆகினால இப்படிப்பட்ட பாவிகள் வந்து மனம் திரும்புகிற ஒரு வீடு, உன் வீடு தேவ சமூகம் இருக்கிற வீடாக தான் இருக்கணும். இயேசுக்கு அவர் வீட்டில் இருக்கிறாரு. Mark 3:20 வாசிங்க.
2: பின்பு வீட்டுக்கு போனார்கள்,
1: வீட்டுக்கு போனார்கள்,
2: அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடி.
1: இயேசுக்கு சாப்பிடுறது கூட என்ன இல்லை, சமயம் இல்லை. அவ்வளோ ஆட்கள் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மாவும் சகோதரரும் வந்து அவரை தேடுறாங்க. அவர் சொல்கிறாரு, என் சகோதரர்கள் யார், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்க தான், அவங்க தான் என்னை பார்க்க வரலாம், இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்கிறார். தேவ சித்தத்தை செய்கிறவங்க அவங்க தான் என் சகோதரர்கள், அந்த வீட்டுக்கு வரலாம். உன் வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்கிற ஒரு வீடாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு வீடாக, மற்ற மக்கள் வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற ஒரு வீடாக, தேவ வசனம் கேட்க மக்கள் வருகிற ஒரு வீடாக, தேவ சமூகம் நிறைந்த ஒரு வீடு உன் வீடாக இருக்கட்டும். அப்படி தான் ஆண்டவர் நம்ம வீட்டை வைக்கணும்னு விரும்புகிறார். அவர் சமூகத்தை விட்டு எங்கே ஓட போகிற, ஓடாத. அவர் சமூகம் இருக்கிற ஒரு வீடு, அவர் சமூகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அவருடைய சிங்காசனத்தின் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை, அழகான தோட்டமாக உன் வீடு இருந்து அவர் உலாவுகிற ஒரு தோட்டமுள்ள ஒரு வீடாக உன் வீட்டுக்குள்ளே தேவ சமூகம் இருக்கணும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை எல்லாரையும் இன்றைக்கு கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் உயிர்ப்பித்தரலும். ஒவ்வொரு சோர்ந்து போயிருக்கிற, குளிர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை அனல் உள்ளதாய் மாற்றுவீராக. எங்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமாக இணைக்கிற தெய்வமே, உமக்காக நாங்கள் இந்த பட்டணத்தில் வாழ எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறேன், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி சமாதானப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தாவே, உமக்காக வாழ உதவி செய்யும். கைவேற்றி இந்த பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்துக்கு மழை வேண்டும், தண்ணீர் பஞ்சம் மாறணும். வருகிற வாரத்தில் மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ஆஸ்பத்திரிகளில் சுகவீனமாயிருக்கிறவர்கள், வீடுகளில் சுகவீனமாயிருக்கிறவர்களை நீர் தொட்டு சுகமாக்கும். திருமணம் ஆகாதிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தும். வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சீக்கிரத்தில் ஆண்டவர் சபையில ஞானஸ்தானம் பெற்று, அபிஷேகம் பெற்று, வல்லமை உள்ள கருவிகளாக மாறணும் ஆண்டவரே. எல்லாரும் மறுபடியும் கை வைத்துவோம். எங்கள் வீடுகளிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள், வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள், பயங்கரமான கத்தாமே வீடியோ கேம்ஸுகளில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள், தவறான ஆண்டவரை காரியங்கள் ஈடுபாடுக்கு போடுகிற பிள்ளைகளை எல்லாம் மாற்றி அமைக்கணும். குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்யும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். ஆசீர்வாதமாக மாற்றும். குழந்தைகளை ஆசீர்வதித்துள்ளும். வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் வந்து தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி. என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கத்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் என்னைக்கும் இருப்பதாக.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அம்மா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தி, கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருப்பீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள், எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். காலங்களும் நாட்களும் வேகமாய் கடந்து போகிறது. மாறாத கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும்

ஆமென். இறங்கி வரும் தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆராதிக்கிற நேரத்திலே, தேவ பிள்ளைகள் இணைந்து தேவனை துதிக்கிற நேரத்திலே, அவருடைய பிரசன்னம் அவருடைய

நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தேன் என்கிற ஒரு பழைய பாடல். இது மிக அருமையான பாடல். இணைந்து சேர்ந்து பாடுவோம். கர்த்தரே ஆசீர்வதிக்கட்டும். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன்,

கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே ருசித்து பார்த்தவர்கள் தேவனை ஆராதிக்காமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புகிறது ஆண்டவரால் வரும். நான் நம்புகிறது இயேசுவால வரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் இந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை நோக்கி காத்திருக்கிறது. நான் நம்புகிறது

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சமீபத்தில் நான் வாசித்த ஒரு செய்தி என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரி என்னிடம் கேட்டார், அண்ணா, வீட்டில் போன் வந்தாலே எடுக்க பயமாக இருக்கிறது. யாருக்கும் ஏதாவது ஆகியிருக்குமோ, ஆக்சிடென்ட் ஆகியிருக்குமோ என பதட்டம் இருக்கிறது என்று சொன்னார். எல்லா சீரியல்களையும் விடாமல் பார்க்கிறீர்களா என்று நான் கேட்டேன். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆமாண்ணா, எப்படி சரியாக சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். கொஞ்ச நாளைக்கு சீரியல்களை பார்க்காமல் நல்ல புத்தகங்களை வாங்கி படியுங்கள், அன்பானவர்களோடு உரையாடுங்கள், இந்த பிரச்சனை தானாக சரியாக போகும் என்று சொன்னேன். ஒரு இனத்திற்கு அடையாளம் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை சிதைத்தாலே இனத்தின் அடையாளம் சிதைந்து போகும். விருந்தோம்பல் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பெரியோரை மதித்தல், வாழ்வியல் முறை, குடும்ப அமைப்பு, கூட்டு குடும்பம், இவைதான் தமிழர்களுடைய பண்பாடு. இதை மற்ற நாட்டினர் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். ஆனால் இன்று பல டிவி சீரியல்களினுடைய கதை, காழ்ப்புணர்ச்சி, எதிர்மறை சிந்தனை, அடுத்தவரை கெடுப்பது எப்படி, கடைசி வரை கெட்டவரே வெற்றி பெறுவது, குடும்பத்தில் கலகம் செய்வது எப்படி, நல்லவர் கடைசி வரை பெரும்பாடுபடுதல், இதுதான் பெரும்பாலான சீரியல்களினுடைய மூல கருத்தாக இருக்கிறது. ஒரு இல்லத்தில் மகிழ்ச்சியின் ஆதிக்கம் இருக்க மழலைகளினுடைய ஒலிகள் தேவை, எளிமையான பாடல்கள் தேவை, நல்ல சொல் இடம்பெறுதல், மகிழ்ச்சியான வாழ்வியல் முறை, இவை இருக்க வேண்டும் என முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாள் முழுவதும் பார்க்கப்படும் சீரியல்களினுடைய ஒரே அழுகுரல், அபசகுண சொற்கள், மோசமான ஒலிகள், தீய சிந்தனைகளை உருவாக்கும் கதைகள், இவைகளின் தாக்கங்கள் ஒரு இல்லத்தில் இருந்தால் அந்த குடும்பம் நிம்மதியை இழக்கும், இல்லத்தினருக்கு மனச்சிதைவை ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு அம்சம் என்பது நம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும், நம்முடைய ஓய்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். அப்படியா இருக்கிறது இப்போது? ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இல்லத்தில் இருக்கும் பெண்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் தழைக்கும். நல்ல பாடல்களை கேட்போம், நல்ல புத்தகங்களை படிப்போம், கூடை பின்னுதல், ஓவியம் வரைதல்,

ஒன்று நாளாகமும் 8 பெஞ்சமின் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும் அஸ்பால் என்னும் 2 குமாரனையும் அகராத் என்னும் 3 குமாரனையும் நோகா என்னும் 4 குமாரனையும் ரப்பா என்னும் 5 குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், ஹேரா, ஹபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, ஹேரா, செப்புபான், ஊரா என்பவர்கள் ஏகூதின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு முன்பான தலைவராயிருந்து இவர்களை மனஹாத்துக்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே. கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியுதையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகாராயும் மோவாப் தேசத்திலே ஊசிம் பாரால் என்னும் தன் பெண்ஜாதிகளிடத்தில் பெற்ற பிள்ளைகளை தவிர தன் பெண்ஜாதியாகிய ஒதேசாலே ஜோவாப்பையும் சிபியாவையும் மேசாவையும் மல்காமையும் ஏயூசையும் சாகியாவையும் மில்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசியின் வழியாய் அவன் அபிதுவாவையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மீசாம், சாமேத். இவன் ஓனோவாயும் லோத்தையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவும் சேமாவும் ஆயாலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள். அகியோ, சாகாக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதேர், மிகாவேல், இஸ்பா, ஜோஹா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெதுல்லாம், இஸ்கி, ஏபேர், இஸ்மெராயி, இஸ்லியா, ஜோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். ஜாக்கிம், சிக்ரி, சப்தி, எலியோனாய், சில்தாய், எலியேல், ஆதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். இஸ்பான், ஏபேர், ஏலியேல், ஹப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனுயேல் என்பவர்கள் சாசாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, ஜரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனின் குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண்ஜாதியின் பேர் மாக்கால். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாப், கேதோர், அகியோ, சேகேர் என்பவர்கள். மிக்லாத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடு கூட எருசலேமில் தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நெர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் ஜோனாத்தானையும் மல்கிசுவாவையும் அபிநாதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். ஜோனாத்தானின் குமாரன் மெரிபால், மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரன் பித்தோன், மேலே, தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் ஜோகாதாவை பெற்றான். ஜோகாதா அலமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரீகாம், பொக்குரு, இஸ்மாவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆட்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர். ஊலாம் என்னும் மூத்த குமாரனும் ஏகோஸ் என்னும் 2 குமாரனும் எலிபேலேத் என்னும் 3 குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில் வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பெஞ்சமின் புத்திரர்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து தீனதயாளன். எல்லாரும் என் சுவாமி தயாளன்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா ஜோசியர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் வந்து என்னுடைய பூர்வீகம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இளையான்குடி அப்படிங்கிறது தான் என்னுடைய பூர்வீகம். அங்கே தான் நான் பிறந்தது. சுமார் ஒரு 12 வயசு வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். என் தந்தை அங்கே ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து பரமக்குடி அங்கே வந்து நான் படித்தது எல்லாமே அங்கே தான். ஃபஸ்ட்டு அப்போ ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன தொழில்கள் நான் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் 1991 எனக்கு வந்து மாந்திரிகம் கற்றுக்கிறணும், ஜோசியர் ஆகணும், ரொம்ப பாப்புலாரிட்டி ஆகணும். ஒரு மனிதன் வந்து பாப்புலாரிட்டி ஆகணும் அப்படின்னா ஒன்று அரசியல், இல்லைன்னா சினிமா, இல்லைனா மாந்திரிகம், ஜோசியம், இந்த மாதிரியான இதில் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து பாப்புலாரிட்டியாக வர முடியும். அப்படிங்கிறதுனால நான் வந்து மாந்திரிகம் கற்றுக்கிறணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதன் மூலமாக வந்து நிறைய இந்த சாமியார்களையெல்லாம் பார்ப்பேன், சாமியார்களை சந்தித்து பேசுவேன், அதில் ஒரு ஆர்வமாக இருப்பேன். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் மாந்திரிகம் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு ஆர்வம், எனக்குள்ளே ஒரு ஆசை நிறைய இருந்துச்சு. அப்போது கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டாரக்கரான்னு சொல்லக்கூடிய இடம் ரொம்ப மாந்திரிகத்திற்கு, மந்திர மாந்திரிகளுக்கு ரொம்ப பேர் போன இடம் அது. அங்கே போய் ஒரு சில நபர்களை வச்சு சந்தித்து அங்கே தான் நான் மாந்திரிகம் கற்றுக்கிற ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து மாந்திரிகங்கள் கற்றுக்கிறும்போது ஒரு ஜோதிட சாஸ்திரங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு சில பண்டிதர்களோட அவங்களுடைய உதவியில் ஜோதிட சாஸ்திரங்கள், நவகிரகங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணுறது, நவகிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ராசி மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கைரேக சாஸ்திரம் பார்க்கறது, ரெண்டாவது வாக்குகள் பலிதமாகிறதுக்காக வராகி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் உச்சாட்டனம் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த வாக்கு பலிதங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுக்காக நான் வந்து பல நாள் விரதம்லாம் இருந்து ஒரு வேளை மட்டும் நான் சாப்பிடுவேன். எங்கள் குடும்பம் ரொம்ப பூர்வீகத்தில் இருந்து தலைமுறை தலைமுறையாக ரொம்ப வைராக்கியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப வைராக்கியமாக தெய்வ வழிபாடுகளில் உள்ளவங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா வந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு குருநாதராக போயிட்டு வர்றவர். அந்த மாதிரியான ஒரு இந்து வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வந்தவன் நான். விரதங்கள் இருக்கிறது, பூஜை புனஸ்காரங்கள், மந்திர மாந்திரிகங்கள், இது போக வந்து இந்த ஹோமங்கள் பண்ணுறதுக்கெலாம் என்னையெல்லாம் வந்து அசிஸ்டண்ட்லாம் ஆரம்பத்தில் என்னை கூட்டு போவாங்க. ஆனால் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் வந்து ரொம்ப பாப்புலாரிட்டியாக வரணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு வெறியும் வந்துச்சு, எனக்குள்ளே ஆசை வந்துச்சு. பல இடங்களுக்கு நான் போவேன். என்னை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்லலாம் வெளியிடங்களுக்கெலாம் கூட்டு போவாங்க. நான் மலேசியா, சிங்கப்பூர்லாம் நான் போயிருக்கேன். அங்கே மலேசியாவில் ஒரு பெரிய முருகன் கோயிலில் நான் அங்கே வேலை பார்த்துருக்கேன். ஜகுர்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முருகன் கோயிலில் நான் வேலை பார்த்துருக்கேன். நாளடைவில் பரமக்குடியில் இருக்கும் பொழுதே ரொம்ப பாப்புலாரிட்டியான சர்வசாதாரணமாக 93-94 1993-94 ஒரு பூஜைக்கு நான் சராசரி சாதாரணமாக அப்போவே 40,000-50,000 நான் வாங்குவேன். ஆனால் பூஜையில் நான் வந்து ரொம்ப நியாயமாக நடந்துக்கிடுவேன். ஒரு முறை காசு வாங்கி நான் செஞ்சேன்னா அதை கரெக்டாக அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். சாமானியமாக என்னை பார்க்க முடியாது. ரொம்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி ரொம்ப அலைஞ்சு தான் என்னை பார்ப்பாங்க. ஏன்னா எங்கே போவேன், எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. டக்கு டக்கு நான் கிளம்பி நான் போயிட்டே இருப்பேன். பல இடங்களுக்கு போவேன், அங்கேயே தங்கிடுவேன். எனக்கு தனியாக ஒரு வீட்டில் போய் நான் பூஜை பண்ணுறேன், 3 நாள் பூஜை பண்ணுறேன். அந்த வீட்டில் வந்து பேய் பிசாசுகள், துஷ்ட சக்திகள் இருக்குன்னா எச்சனியாக இருந்தாலும் சரி, வராகியாக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, சாத்தானாக இருந்தாலும் சரி, குட்டி சாத்தானாக இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் வந்து அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது நம்மளுடைய உடம்பே அதெல்லாம் ஒரு சில நேரங்களில் ரொம்ப மெலியும். ஏன்னா எனக்குள்ளே ஒரு வைராக்கியம், இந்த பூஜையை பண்ணணும், இந்த மந்திரங்கள் கற்றுக்கிறணும், இந்த மந்திரங்கள் சொல்லணும்னா என்ன பண்ணணுமோ அதை நான் செய்வேன். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா செய்வேன். மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 48 நாள் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா அந்த 48 நாள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்களுக்கு செஞ்சு நான் கொடுப்பேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க 48 நாள் பூஜை பண்ணணும் அப்படிம்பாங்க, ஆனால் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் நான் பண்ணுவேன். அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதே அவரை போய் தயாலான் சுவாமிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும், அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஆனால் ஃபீஸ் அதிகமாக வாங்குவார், ஆனால் கண்டிப்பாக காரியம் சக்ஸஸ் ஆகும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்லி எனக்கு அனுப்புவாங்க. கரெக்டாக வந்து 2000 எனக்கு கல்யாணம், அந்த 2000 எனக்கு மேரேஜ் நடக்கும் பொழுதுலாம் நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். நான் பொண்ணு கேட்கும்போது என்னுடைய உறவினர்கள் வந்து எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவன் வந்து மந்திரவாதியாக இருக்கான், ஜோசியம் பார்க்குறான், பொண்ணு கொடுத்தா நல்லா வாழ மாட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. உறவினர் தான், என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்பொழுது எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் கேட்கும்பொழுது அவர் வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வரமாட்டார், அவர் வந்து வெளியில் பூஜைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து மயான பூஜைகள், எரிக்கிற இடத்துல புணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருப்பேன். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அப்போல்லாம் வெட்டியாலாம் இருக்க மாட்டாங்க, இப்போ தான் வந்து டவுன்களில் பார்த்தீங்கன்னா எரிமயானம் வந்துருச்சு, அப்போ வந்து அப்படி கிடையாது, எரிச்சு விட்டு அவங்க பாட்டில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க. நைட்டு 12 மணிக்கு நான் பூஜையில் உட்காந்தேன்னா புணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், இந்த மயானத்தில் உட்காந்து நான் பூஜை பண்ணும் பொழுது 3 மணி 3:30 ஆயிரும், அது வரைக்கும் நான் உட்காந்துருப்பேன். ஸ்தம்பனம் ஆக்குஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 திக்கு திசையும் கட்டணும், அந்த 8 திக்கு திசையவும் கட்டி உச்சாட்டனம் பண்ணணும். ஏன்னா எந்த தேவதையை வச்சு நான் உச்சாட்டனம் பண்ணணும், அந்த தேவதைனால எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சரீர கட்டுன்னு சொல்கிறது, 8 திக்கு திசையும் கட்டணும். அதிகமாக நான் வந்து சக்கரம் பிரயோகம் பண்ணுவேன், மை வந்து ரொம்ப ரேரு, ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன் அப்படின்னா, நான் வந்து மந்திரம் சொல்லி உச்சாட்டனம் பண்ணக்கூடிய மாந்திரிக வித்தைகள், மந்திரத்தின் மூலமாக மாந்திரிக வித்தைகள் கற்றுக்கொண்ட வேணாம். ஒரு நபரோட ஆணோட பேர் பெண்ணோட பேர் தெரிஞ்சு அவங்களுடைய அட்ரஸ் தெரிஞ்சால் போதும், எனக்கு அந்த முடி கொண்டு வாங்க, காலடி மண் கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒன்று எனக்கு ஃபோட்டோ இருக்கணும், இல்லைன்னா பேர், கரெக்டான பேர், அந்த தெரு அட்ரஸ் இருந்தால் போதும். அது யாராக இருந்தாலும் சரி, என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அதிகமாக இந்த மயான பூஜைகள் செய்கிறதாக இருந்தாலும் நான் ஆரம்பத்திலேயே அதிகமாக இந்த செய் வினைகள் நான் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, எங்களுடைய குலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலிஸ், எங்கள் தாத்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்டு, அப்போ வந்து ஹெச்எம்மாக இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அது மாதிரி எல்லாருமே ஆஃபீஸர் லைனில் உள்ளவங்க தான், நான் ஒரு ஆள் தான் அந்த மாதிரி லைனை தேர்வு பண்ணி வந்தவன். அதனால் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் யாருக்கும் கெடுதல் நான் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் குடியிருக்காங்க, அவங்க காலி பண்ண முடியாதுங்கிறாங்க, எனக்கு வந்து அரசியல் செல்வாக்கு இருக்குது, பண செல்வாக்கு இருக்குது, நான் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்கன்னா, அப்போவே 80,000 ரூபாயிலேருந்து 1 லாக் வரைக்கும் நான் அப்போ வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த பூஜை வந்து நான் மயானத்துலேருந்து பண்ணணும், சரீரத்தில் பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அந்த சரீரத்துக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் தாங்கக்கூடிய வல்லமை அந்த மந்திர சக்தியை உச்சாட்டனை பண்ணி நான் செய்யணும். சொல்லுவாங்க அவர் மந்திரவாதி, இவர் மந்திரவாதிலாம் சொல்லுவாங்க, ஆனால் மயானத்தில் இருந்து உச்சாட்டனை பண்ணும் பொழுது எங்கே யாருக்காக நான் செய்கிறேனோ அந்த இடத்துல அவங்க வீட்டில், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் கீழே விழுவோம், அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படி அதிகமான கெடுதலான காரியங்கள் நான் வந்து செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, வருங்கால தலைமுறைகளில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடாது. யாராக இருந்தாலும் செய் வினை, அந்த வினை அவங்களே போய் சேரும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து இந்த முகமாத்துகள் பண்ணுறது செய்வேன். ரெண்டாவது லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லவ்வர்ஸ் சே, அதாவது வந்து பெரியவர் ரொம்ப உண்மையிலேயே நேசிக்கிறவங்களான்னு நான் பார்ப்பேன். நான் வந்து ஆரூடம் பார்த்து முத்து போட்டு பார்ப்பேன், இவங்களுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஆரூடம் போட்டு முத்து போட்டு நான் பார்ப்பேன். அப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் செய்வேன் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்திரிச்சு வெளியில் போங்க அப்படின்ட்டு நான், யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வந்து உட்காரும்பொழுது அவன் எப்படி உட்காராங்கிறத முதல்ல நான் பார்ப்பேன், இல்லைன்னா எந்திரிச்சு நீ வெளியில் போ அப்படின்னு நான். யாராக இருந்தாலும் என்னுடைய உறவினர்களே என்கிட்ட பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க, என் தாயை தவிர. அந்த செய்வினை அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யும் பொழுது பின்னால் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதனால் அதிகமான கெடுதல்களை நான் செய்ய மாட்டேன், கால கையை முடக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனால் வார்ன் பண்ணுவேன், உனக்கு வந்து எச்சரிக்கிறேன், நீ இதை பண்ணலைன்னா நான் உன் கால கையை முடக்கிடுவேன்னு நான் சொல்லுவேன். அந்த பரமக்குடியில் இருந்து எனக்கு வந்து 2000 தான் எனக்கு பரமக்குடியில் எனக்கு மேரேஜ், 2000 மேலே நான் மதுரை வந்துட்டேன். 2005 2007 மலேசியா சிங்கப்பூரில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2008 மதுரையில் போத்தீஸ் பக்கத்தில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது, அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க ஆமாம் அங்கே இருந்தார் அப்படிம்பாங்க. அதான் அப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது 2008 லாஸ்ட்டு 2009 நினைக்கிறேன், என் மனைவிக்கு வந்து ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷன், கர்ப்பப்பையில் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன். அதுக்கு முன்னால் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஆப்ரேஷன் என் ஒய்ஃபுக்கு, அதுவும் சிசரின் தான், ரெண்டுமே சிசரின் தான். மூன்றாவதாக ஒரு ஆப்ரேஷன், கர்ப்பப்பை ஆப்ரேஷன். இந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து நல்லது செய்கிறீங்க, குழந்தை இல்லைன்னு வர்றாங்க, கல்யாணம் ஆகலேன்னு வர்றாங்க, செய்வனேன்னு வர்றாங்க, மாங்கலிய தோஷம், புத்திர தோஷம், கலத்திர தோஷம், பிரம்மகத்தி தோஷம், எல்லா தோஷமும் பரிகாரம் பண்ணுறீங்க, எல்லாம் வர்றாங்க எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் மனைவிக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு இல்லையா, இது ஆரம்பத்திலேயே நீங்கள் தெரிஞ்சு இதை நீங்கள் சரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆரம்பத்திலே தெரிகிறதுக்கு எனக்கு என்னென்னா டாக்டர் கிடையாதே, டாக்டராகவே இருந்தாலுமே என்ன செய்வாங்க, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு எப்போ மூலம் வயத்த வலி இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது கர்ப்பப்பையில் ஒரு சின்ன கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சின்ன கட்டிக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அலோபதியில் எடுத்தோம், சித்தாவில் எடுத்தோம், ஹோமியோபதியில் எடுத்தோம். நாளடைவில் அது நாளாக அதோடைய வலிகள் வந்து பெருக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கணும்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னாங்க, கர்ப்பப்பை எடுக்கணும்னாங்க. அப்போ ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து வயசு ரொம்ப சின்ன வயசாக இருக்கே, கர்ப்பப்பை எடுக்கலாமா அப்படின்னாங்க. வேறு வழி இல்லை, கர்ப்பப்பை எடுத்தும் ஆகணும் அப்படின்னாங்க டாக்டர். அப்போ என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க, சரி ஓகே ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு அதனால் நீங்கள் கர்ப்பப்பை எடுக்கிறதுனா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி கர்ப்பப்பை எடுத்தாங்க பெட் ரெஸ்ட் எடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம். அது அப்போது என்னுடைய மனநிலைகள் வந்து கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிச்சு. என்ன பாதிப்பு அப்படின்னா, அதிகமாக நம்ம கெடுதல்கள் நம்ம செஞ்சதில்லை, நிறைய நன்மைகள் நம்ம செஞ்சுருக்கோம். நவகிரக காயத்ரிக்காக இருந்தாலும் சரி, நவகிரகத்திற்காக இருந்தாலும் சரி, இல்லை சப்த மாத்திற்காக, சப்த மண்டலங்களுக்காக இருந்தாலும் சரி, 33 கோடி தேவர்களை வணங்குறதாக இருந்தாலும் சரி, அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள், படையல்கள், இது எல்லாமே நான் முறையாக தான் செஞ்சுட்டு வந்தேன். அப்படி காலகட்டங்களில் மறுபடியும் என் மனைவிக்கு என்னாச்சுன்னு சொன்னால், 2018 மார்ச் மாதம், அதுக்கு முன்னாலேயே 2017 இந்த லாஸ்ட்லாம் அவங்களுக்கு இந்த லைட்டாக ரோமங்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு, குரல் வளம் பேச குரல் வளம் மாறுச்சு. அது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, தைராய்டு சுரப்பியாக இருக்கும், அந்த டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க கத்தி கத்தி பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஒருமுறை அது மாதிரி வந்திருக்கும் உங்கள் மனைவிக்கு. அப்போலாம் தொண்டை டாக்டரை பார்த்தேன், வயிற்று டாக்டரை பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன், எல்லோரும் மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. என் மனைவிக்கு லைட்டாக ரோம வளர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்க்கும்பொழுது எனக்கு கோபம் வேறு வந்துச்சு, என்ன எப்படி இருக்க, ஏன் இந்த மாதிரி இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனைலாம் கேட்பேன். ஏன்னா ஒரு சில நேரம் என் மனைவிட்ட கூட நான் டென்ஷனாக தான் பேசுவேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, சரி டாக்டர்கிட்ட காமிங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சேன். காமிக்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் மனைவிக்கு வந்து தைராய்டு சம்மந்தப்பட்டமான சுரப்புகள்னால் வரலை, அது யார் சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு ஓவரிஸில் பிரச்சனை, முதல்ல ஸ்கேன் எடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஓவரிஸில் பிரச்சனைன்னு சொல்கிறார்ல டாக்டர், அவங்க படித்த படிப்புக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி ஸ்கேன் எடுத்தேன். ஸ்கேனில் எடுத்துகிட்டு அவர் காமிச்சார், அந்த ஸ்கேன் அப்படி திருப்பி காமிச்சார், ரெண்டு ஓவரிஸ், இந்த ரெண்டு ஓவரிஸில் ஒன்று சிறுசாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, பார்த்தீங்களா, 10 நாளைக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்கள் மனைவியை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னார் அந்த டாக்டர். நான் சொன்னேன், ஏற்கனவே மனைவிக்கு வந்து ரெண்டு சிசரின், அப்புறம் வந்து ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷனு, இப்போ ஓவரிஸ் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறீங்களே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு. ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வந்துருந்தா இருக்குது, இதை உள்ளே இருந்து 6 மாதமாக வளர்ந்துருக்கு, ஏன் உங்கள் மனைவி நீங்கள் சரியாக கவனிக்கிறது இல்லையா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம்ல, இப்போ நீங்கள் ஸ்கேன் எடுத்தால் தான் ஏற்கனவே எடுத்துக்கலாம்ல அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே தெரியாது, உள்ளே இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும், ஏற்கனவே அந்த கர்ப்பப்பைக்கு உண்டான பிரச்சனை தான் அந்த ஓவரிஸுக்கும், கர்ப்பப்பைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதனுடைய வலியும் வேதனையும் என்னன்னு பெண்களுக்கு தான் தெரியும். கர்ப்பப்பையில் மட்டும் இல்லை, ஓவரிஸில் ஒரு பிரச்சனை வந்து வகுத்த வழி வந்தால் சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு வந்தால் தான் வகுத்த வழி, பல்லு வழி அவனுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா. என் மனைவி அப்படியே புழு மாதிரி சொத்து அப்படியே பிறழ்வாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சம்மதிச்சு, அப்புறம் டாக்டர் ஏற்கனவே கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டரை போய் பார்த்து நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணீங்க, இப்போ ஓவரிஸில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏன் வேறு டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்டே வந்தேன். அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கமே வரலை, அப்பப்போ நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொன்னி நீங்கள் பண்ணலை, இப்போது சிவியராக இருக்குது. அவர் சொன்னது மாதிரி வந்து நீங்கள் அங்கே போய் பார்த்துருக்கீங்க, அவர் செக் பண்ணி பார்த்துருக்காரு, அவர் அந்த ஸ்பெஷலிஸ்ட், அவர் உண்மைதான், ஆனால் அது மாதிரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், சமயம் இல்லைன்னா உங்கள் மனைவி உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு. ஓகே எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டேன். செலவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். அந்த ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொன்ன அன்றைக்கி நைட்டு நான் தூங்கவே இல்லை. ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, அதிலே பாதி டென்ஷன் ஆகிட்டேன் நான். என் மனைவியை அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமில் தான் வச்சுருந்தேன். ஒவ்வொரு நாளும் டெய்லி எலுமிச்சம்பழம், நல்ல அழகான எலுமிச்சம்பழமாக பார்த்து நானே அதுக்கு வந்து மந்திரிச்சு அவங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்படி இந்த ஆப்ரேஷன் நடக்கிற காலகட்டங்களில் அதுக்கு முன்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ என் மனைவி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய உறவினர்கள் ஒரு சில பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த உறவினர்களில் என்னுடைய மனைவியோட சகோதரர், அவர் ஆரம்பத்தில் வந்து இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசு அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை அவர் போய் ஞானஸ்தானம்லாம் பண்ணி அந்த கிறிஸ்டியானிட்டியில் மாறிட்டார். அப்போ என்கிட்ட வந்து அவர் கேட்கும் பொழுது, மாமா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, இது வந்து உலக வாழ்க்கைக்கோ நம்ம இறந்ததுக்கப்புறம் மோட்சம் போக முடியாது, பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா. அப்போ என் மனைவிகிட்ட சொன்னேன், உன் தம்பிக்கு என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட நேரடியாக வந்து பேசுவான், நான் வந்து காலை கையெல்லாம் முடக்கிடுவேன், உன் தம்பிலாம் நான் பார்க்க மாட்டேன், காலை கையெல்லாம் முடக்கிடுவேன், என்ன சும்மா என்கிட்ட வந்து அதில் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க எனக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன நான், அவங்ககிட்ட தான் போய் என் மனைவி வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய கணவனை இப்போவாது நாங்கள் சொல்கிறத கேளுங்க, உன்னுடைய கணவனை கணவன்கிட்ட மனைவி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் நீ நினச்சினா, ஏவல் பில்லி சூனியங்கள் இந்த துஷ்ட சக்திகளிலிருந்து விலகி வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய, வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு கிறிஸ்துகிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து முணங்கால் படியிட்டு எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கன்னு சொல்லி உன்னுடைய கணவன்ட்ட நீ சொல்லுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி இருந்தும் என்னுடைய மனைவியோட உறவினர்கள் 2-3 பேர் வந்தாங்க, அதாவது கிறிஸ்டியானிட்டியில் மாறினவங்க, அவங்க பரம்பரை பரம்பரையாக இந்து குடும்பத்தில் இருந்தவங்க. என் மனைவியோட அப்பா வந்து மணி அடித்து சாமி கும்புறவர், கோயிலில் பூசாரி, இன்றைக்கும் மதுரையில் இருக்குது கோயில், இன்றைக்கும் அவர் பூசாரி தான். அவங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சனை எல்லாருமே இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறி மாறி வரக்கூடிய அந்த பங்குதாரர்கள் அந்த கோயிலுக்கு. அதில் ஒரு பங்குதாரர்களுடைய சித்தப்பாவோட பையன்தான், அவங்க சித்தப்பாவும் வந்து பூசாரி தான், ஆனால் அவன் வந்து கிறிஸ்டியானிட்டியில் மாறிட்டான், மாறி பைபிள் வாசிக்க அதை பண்ண இதை பண்ண அவன் அந்த மாதிரி போயிட்டான். அவங்ககிட்ட சொல்லும்பொழுது தான் அவங்க லைனில் உள்ளவங்க என்னை நேரில் வந்து பார்த்தா நான் எதுவும் சொல்லுவேன்னு நினச்சிட்டு நேரில் வந்து சொல்லாமல் மறைமுகமாக என் மனைவிட்ட சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம மக தம்பியோட மக உயிர் முக்கியம் அப்படின்னு நினச்சி என் மனைவியோட, அதாவது என் மாமனாருடைய கூட பிறந்த சகோதரி என் மனைவியோட அத்தை அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு ஆள் தான் என்கிட்ட கொஞ்சம் தைரியமாக பேசுவாங்க, என்னப்பா இந்த மாதிரி வந்து உன் மனைவிக்கு இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற, என்ன நீ ஒரு முறையாவது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, ஒரு முறையாவது ஏதாவது ஒரு ஆலயங்களில் போய், நீ இங்கே போ அங்கே போடலாம் சொல்ல, இயேசுவை வழிபடக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயங்களில் போய் ஓ மனைவிக்காக உன்னை நம்பி வந்த மனைவி விரும்பி நீ கல்யாணம் பண்ண, உன்னை நம்பி வந்த மனைவிக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து நீ அதை செய் இதை செய் பைபிள் வாசி மதம் மாறலாம் நாங்கள் யாரும் சொல்லலை, நீ எப்பவும் போல இருந்துக்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ அவர்கிட்ட போய் கேள் அப்படின்னாங்க. இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு. அப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக்குறோம், ஆப்ரேஷன் நடக்குது, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுது, பெட்டில் இருக்காங்க. த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு எப்போவுமே கர்ப்பப்பை ஆப்ரேஷன், மார்பக ஆப்ரேஷன், ஓவரிஸ் ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணும் பொழுது அதை நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், அதில் கேன்சர் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க மனைவிக்கு ஏற்கனவே கேன்சர் கட்டி இருந்து தான் கர்ப்பப்பை எடுத்தோம். ஏன்னா என் மனைவியோட தாய்க்கு கேன்சர் இருந்துச்சு, என் மனைவிக்கு கேன்சர் இருந்துச்சு, என் மனைவிக்கு அடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு கேன்சர் வரக்கூடாதுன்னு நான் எவ்வளோ ஆதங்கத்தில் இருந்தனோ, எவ்வளோ ஒரு ஆர்வத்தில் இருந்தனோ, அது வந்து ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு தான் அது தெரியும். சும்மா சாதாரணமாக எல்லோரும் பேசிடுவாங்க, அப்படி போகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அதை பண்ணுறாங்கன்னு, அடிப்பட்டவனுக்கு மட்டும்தான் அந்த வலியோட வேதனை தெரியும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாரித்து என்ன பண்ண, நிம்மதி வேணும் மனுஷனுக்கு. அப்போ அந்த டாக்டர் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னாரு, கேஸ்ஆர் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது என் மனைவி டிச்சார்ஜ், மூணு நாள் கழித்து நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னாங்க. என் மனைவி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், அப்போது உன்னை பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், என் மனைவியோட உறவினர்கள் சொன்னதை எதையுமே நான் கேட்கல, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நர்ஸு ஃபோன் பண்ணாங்க, டாக்டர் உங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி டாக்டர் நான் போய் பார்த்தேன். அதாவது முதல் டெஸ்ட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, கேன்சர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, சரியாக எங்களுக்கு பிடிபடலை, இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நான் டாக்டர் சொன்னேன், என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க, ஆப்ரேஷன் பண்ணணுன்னே ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் எடுக்க சொன்னேன் டெஸ்ட் எடுத்தாச்சு, நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சிச்சு, 100% சக்ஸஸ் நீங்கள் தான் சொன்னீங்க, ஆனால் இப்போ டெஸ்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அது சரியாக தெரியலேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் கடவுள் இல்லையே, டாக்டர் தானே, டெஸ்ட்டு எடுத்திருக்கோம் அப்படி சார், சாமி டெஸ்ட்டு எடுத்திருக்கோம், ஆனால் அதில் வந்து இன்னொரு டெஸ்ட் எடுத்து இது பண்ணாலும் கன்ஃபார்மாக தெரியும்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வருதுல்ல அப்படின்னா, சரி ஓகே அவர்கிட்ட சொல்லிவிட்டு, சரிங்க சார் நீங்கள் இன்னொரு டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு என்னுடைய பைக் எடுத்துகிட்டு நான் வந்து பல தடவை அந்த வீட்டிலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு, என் மனைவியை கர்ப்பப்பை ஆப்ரேஷனுக்கு 10 நாள் வச்சுருந்தோம், இப்போ ஓவரி சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தோம், என்னோடய இடத்துக்கும் அதுக்கும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர், சர்வசாதாரணமாக போயிட்டு வருவேன் அந்த இடத்துக்கு. ஆனால் நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே என்னுடைய நிலை என்கிட்ட கிடையாது, இது முக்காலும் சத்தியம், என்னுடைய நிலை என்கிட்ட கிடையாது. இவ்வளவு பூஜைகள் பண்ணி, இவ்வளவு புனஸ்காரங்கள் பண்ணி, இவ்வளவு சாமி வழிபாடு பண்ணி, இத்தனை தடவை வேல் குத்தி காவடி எடுத்து என்னென்னமோ நம்ம செஞ்சுருக்கோம், கர்ப்பப்பை ஆப்ரேஷன்லேயும் நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிட்டுருச்சு, ஓவரிஸ் ஆப்ரேஷனாக முடிஞ்சிச்சு அதுலேயா சரியாகும்னு பார்த்தா அதுலேயும் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்த மாதிரி ஓவரிஸில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அப்புறம் என்ன அப்படிங்கும்போது எனக்குள்ளே பயங்கரமான ஒரு கோபம் வந்துச்சு. இந்த பைக்கை நான் ஓட்டிகிட்டு வரேன் சகோதரர்களே, என்னுடைய உடன்பிரவாத நண்பர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, என் இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், உங்கள் மனைவிக்கோ உங்கள் மகளுக்கோ இருந்தால் எப்படி இருக்கும். பைக்கை நான் ஓட்டிகிட்டு வேறு எங்கேயோ போயிட்டேன், ஆனால் யாரையும் மோதலை, யாருக்கும் ஆக்சிடெண்ட் பண்ணலை, எதுவும் பண்ணலை. நான் பைக் ஓட்டுறேன், பார்வை பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன், மக்கள் வர்றாங்க பார்க்குறேன், ஆனால் நான் போக வேண்டிய இடம் வேறு, போன இடம் வேறு. ஏன்னா என்னோடய மதி மயங்கி விட்டது கிட்டத்தட்ட, அதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஏரியா போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து என் மனைவி கிட்ட சொன்னேன், என்னங்க டெஸ்ட் வந்துருச்சான்னு கேட்டாங்க, வந்துருச்சு டாக்டர் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க, ஆமாப்பா சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, டெஸ்ட் கொடுத்துருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னேன். அப்போ தான் என் மனைவி அழுக ஆரம்பித்தாங்க. அவங்க தம்பி ஏற்கனவே கிறிஸ்தவனாக மாறிவிட்டு அவருடைய தம்பி, அவருடைய அத்தை, இவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க, 6-7 பேருக்கு மேலே வந்துட்டாங்க, என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. முதல்ல டெஸ்ட்டு வந்துருச்சு, இந்த 2வது டெஸ்ட்டு வரணும்.

தெய்வமே சொல்லிட்டு மதுரை சிஎஸ்ஐ தேவாலயம், அந்த தேவாலயத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் உள்ளே போகிறேன். வெள்ளிக்கிழமை அந்த தேவாலயத்தில் சாயந்தர நேரம் ப்ரேயர் வைப்பாங்க போல், அது எனக்கு தெரியாது. நான் போட்டிருக்கிற உடை, காவி வேட்டி, கதர் சட்டை, நெத்தியில் பட்டை, நான் மை வந்து வசிய மை வைக்காமல் எங்கேயும் போக மாட்டேன். வசிய மை ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன். துராட்சை கொட்டை எல்லாம் போட்டு உள்ளே ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறேன். உள்ளே போனால் எல்லோரும் என்னை திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா நான் நடந்து போகும்போது என்னுடைய உடம்புல அவ்வளோ ஒரு வாசம் அடிக்கும். அந்த மாதிரி ஜவ்வாது இதெல்லாம் நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜோசியர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. உள்ளே போய் அந்த இடத்துல உட்கார்ந்தேன். பக்கத்தில் இருக்கிறவங்க திரும்பி பார்த்தாங்க. என் வாழ்நாளில் 10 பாயிண்ட், என் வாழ்நாளில், இப்போ எனக்கு வயசு 51, 2018 மார்ச் மாதம் 21ஆம் தேதியோ 22ஆம் தேதியோ நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அந்த டேட்டுக்குள்ளே நான் போகிறேன். இங்கே பாஸ்ட் யாருன்னு கேட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த வெள்ளை அங்கே உடிச்சு ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இங்கே பாஸ்ட் யாருன்னு கேட்டேன். யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இல்லை நான் பாஸ்ட்டை பார்க்கணும், ஒரு சின்ன விஷயம். அவர் என்னமோ என்னை பார்த்துட்டு ஏதோ பயந்துட்டார்னு நினைக்கிறேன். எதுக்காக இவர் வந்திருக்காருன்னு தெரியலையே. இவர் பார்த்தா ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கார், பட்டங்கிட்டையும் வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு, ப்ரேயர் முடியட்டும், பாஸ்ட்டை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு. ப்ரேயர் முடிஞ்சிச்சு, அவர் எந்திரிச்சு போனார். அந்த சபையோட அந்த அங்கத்தினராக இருப்பார் போல, அவர் எந்திரிச்சு பாஸ்டர்கிட்ட போனார். இவர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே அவர் சொன்னார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் 2-3 பேர் ப்ரேயர் பண்ணணும், உங்களை பார்க்குறேன். அப்போ அவர் என்னை பார்த்த பார்வை வித்தியாசமான பார்வையாக தான் பார்த்தார் பாஸ்டர். அவர் என்னை மாதிரி எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம். எல்லாம் போயிட்டாங்க சபையில். அப்போ அவர் ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு கேட்டவுடனே முதல் கேள்வி, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். என்னோடய பேர் தீனதயாளன் அப்படின்னேன். தீனதயாளன், நைஸ் நேம். என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு டெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கு ஓவரிஸ் ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, டெஸ்ட் பண்ணோம். அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. 2வது டெஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமா இருக்காது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை அறியாமல் நான் அழுதேன். நல்லா குணமாக கேளுங்க, என்னுடைய சகோதர சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, எந்த சூழ்நிலையும் எதற்காகவும் அழுததில்லைண்ணா. அந்த பாஸ்டர் அவருடைய பரிசுத்தமான கரம் என்னுடைய தலையில் வச்சு அவர் ஜெபம் பண்ணார். கோகிலாங்கிற நாமத்துக்கு, என்னுடைய மனைவியோட பேர் கேட்டார் கோகிலான்னு சொன்னேன், கோகிலாங்கிற நாமத்துக்கு ஆண்டவரே இவருடைய கோரிக்கைகளை விண்ணப்பங்களை உங்களுடைய சேர்க்குறேன், இவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ நிறைய பேசினார், ஜோம் பண்ணார். அப்போ நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே அப்போ அவர் சொன்னார், தீனதயாளன் நல்லபடியாக போயிட்டு வாங்க, 2வது முறை வரக்கூடிய டெஸ்ட்டு உங்கள் மனைவிக்கு நல்ல டெஸ்ட்டாக வரும், தைரியமாக இருங்க அப்படின்னாரு. அதே மாதிரி 3வது நாள் டெஸ்ட்டு வந்துச்சு. நல்லபடியாக மனைவிக்கு கேன்சர் இல்லை அப்படின்னு வந்துச்சு. ஆனால் நாளடைவில்தான் எனக்கு தெரிஞ்சு, அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஜபம் பண்ணலைன்னா நிச்சயமாக அவங்க கேன்சர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை ஆகிருக்கும். அது எனக்கு நாளடைவில் நான் உணர்ந்தேன். வாழ்க்கையில் வாழும்பொழுது அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்போவுமே பார்த்திங்கன்னா தேவன் சொல்கிறாரு, அதாவது சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறாங்க. பக்தி வைராக்கியத்தில் அவ்வளவு ஸ்டெடியாக இருப்பேன். ஆனால் பக்தி உள்ளனை தமக்காக தெரிந்து கொண்டார் தேவன் என்பது உண்மை. எதன் மூலமாக எப்படி என்னை தொடணுமோ, யார் மூலமாக தொட வேண்டும், எப்படி தொட்டால் இந்த தீனதயாளன் நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை ஏற்றுக்கிறவேன்னு அவர் நினைச்சாரோ அதே மாதிரி அவர் தொட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக யார் யாரோ என்ன பண்ணலாம் அப்போ சொன்னாங்க, நான் கேட்கல. சரி பைபிள் வாசிங்க, உங்களுக்கு சமாதானம் வரும் அப்படின்னாங்க. பைபிள் வாசித்தேன். இந்த உலகத்தை படைத்தது ஒரே ஒரு தேவன் தான், நம்மளா தான். மூதாதையார்கள் மூலமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் வழிவகுத்தது தான், இந்த தெய்வம் அந்த தெய்வம், அந்த தெய்வத்துக்கு பேர் இது, இந்த தெய்வத்துக்கு பேர் இது அப்படின்னு அவங்க வழிவகுத்தது தான். ஆனால் தெய்வம் ஒன்று தான். எத்தனையோ சித்தர்கள் பாடியிருக்காங்க, நட்டகளும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவும் கரிசுவை அறியுமோ, நட்டகளும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுவாக்கியர் பேசியிருக்கார். அவர் ஒரு சித்தர், 9வது நூற்றாண்டில் பிறந்தவர், 33 கோடி தேவர்களை சாட்சியாக சொன்ன அவர், சிவ பக்தனாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறார்னா, கடவுள்களுக்கு பெயர் வேறு,

0: தேவன் ஒருவர் தான் அப்படின்னாரு. அந்த தேவன் ஒருவர் யார் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக 2 வருடங்கள் இதை புரிந்து கொள்வதற்காக நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆரம்பத்தில் மந்திர மாந்திரிகங்கள் கற்றுக்கிறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறத கேட்டோம்னா மதம் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. மதம் மாறவில்லை. ஞானஸ்தானம் செய்ததற்கு முன் மாந்திரிக ஜோதிடனாக இருந்த அந்த தீனதயாளன், ஞானஸ்தானம் செய்த பின்பு என்னுடைய பெயர் தேவ மகன் என்று மாற்றினேன். நீயும் நானும் இந்த தேவனுக்கெல்லாம் மகன்தான். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவனுக்கு மகன் மகள்தான். என்னை முன்குறித்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டன. கர்மாவிலிருந்து நான் மாறினேன், இருளிலிருந்து நான் மாறினேன். என் தேவ நாம மகிமைப்படும்படியாக, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும்படியாக நான் வாழ்ந்து காட்டுவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அடியேன் பின் வாங்க மாட்டேன். நாம் இறந்தால் நம்முடைய ஆத்மா எங்கு செல்லும் என்பது உங்களுக்கு தெரியுமா? சொர்க்கம் உண்டு இருக்கிறது, நரகம் உண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய கிரியைக்கு தக்கனதாக தானங்களும் தர்மங்களும் செய்துவிட்டால் மட்டும் நாம் பரலோகம் சென்றுவிட முடியாது. நம்மளுக்காக மரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து 33 வயசு வரையிலும் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக 3 வருட காலங்கள் சுவிசேஷங்கள் சொல்லி, பாவக்கட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சுவிசேஷங்கள் சொல்லி, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், சர்வ லோகத்திற்கும் அதிபதி, சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தவர், நம்மளுக்காக நம்முடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தியவர், எனக்காக பாடுபட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இதை தெரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்மளுக்கு அந்த பக்குவம் வேணும். அதுக்கு வேதம் படிக்கணும். எந்த வேத பண்டிதராக இருந்தாலும் சரி, இந்த வேதம் படித்து கொண்டால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். முன்குறிக்க வேண்டும். அதுபோல் என்னை முன்குறித்திருக்கிறார். நான் இப்பொழுது தேவ நாம மகிமைப்படும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வேதாகம கல்லூரியில் நான் படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாமம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழ வேண்டும். நீங்களும் என்னை போன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நம்ம வாழ்க்கை என்ன, எவ்வளோ தான தர்மங்கள் செய்தாலும் இறந்தால் நம்முடைய ஆன்மாவுக்கு அழிவில்லை. 70 வயசு, 80 வயசு, 100 வயசு, 120 வயசு வரைக்கும் மனிதன் வாழலாம். ஆனால் ஆன்மாவிற்கு 1000 கோடிகள் ஆண்டுகள் ஆன்மா உயிரோடு இருக்கும். நம்முடைய ஆன்மா நரகத்திற்கு செல்லக்கூடாது. ஒருவர் நசரேயனாக இயேசுவே கிறிஸ்து என்பதையும், நம்முடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில் தொங்கி மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார் என்பதை எவர் ஒருவர் விசுவாசிக்கிறாரோ அவர் ஒருவரே பரலோகம் செல்ல முடியும் என்பதை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சாட்சி இது. தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சாட்சியை, சிறு சாட்சியை என்னுடைய மனைவி 1-2 நிமிடம் இப்பொழுது பேசுவார்கள். இவங்க தான் என்னுடைய, இவங்களுடைய உறவினர்கள் மூலமாக தான் தேவனை தெரிந்து கொண்டு அடியேன் ரட்சிக்கப்பட்டது.
1: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என் கணவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறத சிறிய சாட்சியாக சொன்னாங்க. இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே இந்து குடும்பம். இந்து குடும்பத்துலேருந்து வந்தப்போ ஒரு சில நேரங்களில் வந்து நானே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சாட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து தான் சொல்லுவாங்க, பணம் கொடுத்து கிறிஸ்தவத்தில் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருக்கேன் ஒரு சில நேரங்களில். இப்படிப்பட்ட காலங்கள் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அந்த சோதனைகளை நான் சந்திக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், நாங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, இது யாரும் சொல்லி கொடுத்தோ இல்லை பணம் கொடுத்தோ நாங்கள் மாறலை. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரணத்திலிருந்து என்னை விடுவித்தார். எனக்கு கேன்சர் கட்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஜெபம் பண்ணோம். அதன் மூலமாக ஆண்டவர் எனக்கு அந்த கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். பிறகு நாங்கள் குடும்பமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் இன்றைக்கு சமாதானமாக எங்களை வாழ வைத்திருக்கிறார். குடும்பமாய் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தேவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.
0: என்னுடைய மனைவி இன்னைக்கு பூர்ண குணமாகி உயிரோடு இருக்காங்க அப்படின்னா தேவன் கர்த்தர் தான் காரணம், நசரேனாக இயேசு கிறிஸ்து தான் காரணம் அப்படிங்கிறத நான் முழுவதுமாக நான் நம்புகிறேன், நான் முழுவதுமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: வணக்கம். இன்றைக்கு அந்த கேன்சர் வியாதியிலிருந்து தேவன் என்னை எப்படி சுகமாக்கி எனக்கு விடுதலை கொடுத்து இந்த காலகட்டங்களில் உங்களோடு பேச வைத்திருக்கிறார், இன்றைக்கி நான் உயிரோடு என் பிள்ளைகளுக்கு தாயாகவும் என் கணவருக்கு மனைவியாகவும் தேவனுக்கு பிள்ளையாகவும் நான் இன்றோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நன்றி.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். சங்கீதம் 119:162 வசனம். புதிதாக திருமணமான தம்பதியருக்கு அவர்கள் திருமணத்தன்று மிகவும் அழகான லெதர் பவுண்ட் பைபிள் ஒன்று பரிசாக கிடைத்தது. மாப்பிள்ளையின் தாத்தா தான் அந்த பரிசை கொடுத்திருந்தார். திருமணம் முடிந்த பின்பு ஒரு நாள் அவர்கள் இருவரும் தாத்தாவிற்கு வேதாகமம் மிகவும் அழகாக இருக்கிறது, நன்றி என்று கடிதம் எழுதி அனுப்பினர். பின்பு அந்த வேதாகமத்தை ஷெல்ஃபுக்குள் வைத்து விட்டனர். மீண்டும் எடுக்கவே இல்லை. சில நாட்கள் கழித்து, நான் கொடுத்த பைபிள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று தாத்தா அவர்களிடம் கேட்டார். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார். தாத்தாவுக்கு தான் நாம் ஏற்கனவே அவர் கொடுத்த பைபிள் மிகவும் நன்றாக இருக்கிறது, நன்றி என்று கடிதம் எழுதிவிட்டோம் அல்லவா. பின் ஏன் தாத்தா ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தனர். இருப்பினும் அடுத்த முறை தாத்தா கேட்பதற்கு முன்பாக வேதாகமத்தை எடுத்து திறந்து பார்த்து விட வேண்டும் என்று நினைத்து முதன் முறையாக ஷெல்ஃபை விட்டு வேதாகமத்தை வெளியே எடுத்தனர். வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை திருப்பிய போது அந்த பக்கத்தில் $20 நோட்டு ஒன்று அவர்கள் கண்ணில் பட்டது. ஆதியாகமத்தில் மட்டுமல்ல, அந்த வேதாகமம் முழுவதும் உள்ள 66 புத்தகங்களிலும் முதல் அதிகாரத்தில் ஒரு $20 நோட்டு ஒன்று இருந்தது. இதனால்தான் தாத்தா தன்னை பார்த்த போதெல்லாம் நான் கொடுத்த வேதாகமம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் என்று அவர்கள் பின்பு அறிந்து கொண்டனர். பிரியமானவர்களே, இது மாத்திரமல்ல, வேதாகமத்தின் 66 புத்தகங்களிலும் எண்ணற்ற பொக்கிஷங்கள் மறைந்து கிடக்கின்றன. அதை எடுத்து வாசிப்போமானால் நம் வாழ்க்கை மாறும், மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆகவேதான் தாவீதுராஜா, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று கூறியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் வேதாகமத்தை வாசித்து அதன்படி வாழ தங்களை அர்ப்பணிக்கும் போது அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. தீய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அதன் பின்பு அந்த குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது. பணத்தால் வாங்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வேதம் வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக தேவன் தருகிறார். ஆம், அது நம்மை படைத்தவரின் குரல். அவர் ஒருவருக்குத்தான் நம்மை பற்றி நன்றாக தெரியும். ஆகவே அவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகமம் மட்டுமே நம்மை வழிநடத்த முடியும். எனவே வேதத்தை விரும்பி வாசிப்போம். அதில் உள்ள விலையேற பெற்ற பொக்கிஷங்களை கண்டடைவோம்.

0: செய்தியின் தலைப்பு பலப்படுத்தும் தேவன். செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜெபராஜா.
1: கடந்த வாரத்தில் ஆண்டவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தையை கொடுத்தார். இக்கட்டான சூழ்நிலையில, நெருக்கமான சூழ்நிலையில பல தேவைகள் வரும்பொழுது தேவன் எப்படி ஆதி பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தார் என்பதை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். புது வருட ஆராதனையில இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் மறுபடியும் நம்மோடு கூட இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். நான் உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம் என்றால் என்ன அர்த்தம்? உதவி செய்வேன். எப்படி உதவி செய்கிறார்? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில பலவீனமாக இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் நான் உனக்கு உதவி செய்வதற்கு முன்பாக உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், பலத்தில் நமக்கு உதவி செய்கிற தெய்வம். பலவீனங்கள் வரும்பொழுது பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யாரும் செய்ய முடியாத காரியத்தை நாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் முடியலன்னு சொல்றாங்கிறதுக்காக நானும் முடியலன்னு சொல்லக்கூடாது. யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கறதுக்காக என்னாலையும் செய்ய முடியாது என்று யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் எங்கே முடியவில்லை என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அதை முடித்து காட்ட வைப்பார். அதான் ஆண்டவருடைய ஒத்தாசை. சில நேரம் டாக்டர் சொல்லலாம், இனி எங்களால காப்பாற்ற முடியாது, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் முடியாதுன்னு சொல்லலாம். அது அவர்களால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூட. அவரால் செய்ய முடியுமானால் ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார், தேவனால் எல்லாம் கூடும் என்பது போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதை விசுவாசிக்கிறவன்? தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் என்னை செய்ய வைப்பார், தேவன் என்னை நடத்துவார். சோத்திரம். எது மற்றவர்களால் முடியாமல் இருக்கிறதோ அதை முடிய செய்வதற்கு அல்லது அதை முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தது. ஊழியத்துக்கு போகிற இடத்துல கல்லெறிந்தார்கள், வாரால் அடித்தார்கள், கப்பற்சேதம், பலவிதமான உபத்திரவங்கள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஊழியம் செய்யும் போது ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டாலே ஊழியத்தை நிறுத்தி விடுவோமா என்று நினைக்கிறோம். ஆனால் ஊழியத்திலே தொடர்ந்தேச்சியாக அவன் ஊழியம் செய்த எல்லா நாட்களிலுமே, எல்லா இடங்களிலுமே, எல்லா மனிதர்கள் மூலமாக தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்த போது தைரியமாய் ஒன்றை சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவார். நம்முடைய சூழ்நிலைகள் நிரந்தரம் அல்ல, நம்மை அழைத்த தேவன் தான் நிரந்தரம். சூழ்நிலைகள் வரும் போகும், மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் போக மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற என்றால் என்ன அர்த்தம்? இந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்கிற என் ஆண்டவர். நெவர் கிவ் அப் என்று சொல்வார்கள். நீ எதையும் விட்டு விடாதே, முடியவில்லை என்று எதையும் விட்டு விடாதே. கடைசியில் ஆண்டவரிடத்தில் வந்து என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே, உம்மோடு இணைந்தால் நான் எதையும் செய்ய முடியும், அல்லது நீர் என்னோடு இணைந்தால், நீர் எனக்கு உதவி செய்தால் நான் அதை செய்ய முடியும். ஆண்டவர் நம்மோடு இணைவாரா? நாம் அவரோடு இணைய வேண்டுமா? ரெண்டும் நடக்க வேண்டும். உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறீர்கள், அது உங்கள், நீங்கள் படித்து நீங்கள் வேலை செய்கிறீர்கள், நீங்கள் பிசினஸ் பண்ணுகிறீர்கள், அது உங்களுடையது. உங்களுக்கு ஒரு முதலாளி இருப்பார், ஒரு கம்பெனி இருக்கும், அது அவர்களுடையது. அந்த வேலையை செய்வதற்கு உதவி செய்ய அவர் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வார். ஊழியம் கர்த்தருடையது. ஊழியத்தை அவர் ஏற்கனவே பல இடங்களிலே செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து யாரும் செய்ய

0: முடியாத காரியத்தை செய்வதற்கு நான் அவரோடு வந்து இணைந்து கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தில் நான் அவரோடு இணைய வேண்டும். அப்படி நான் செய்யும் பொழுது என்னுடைய வேலையின் காரியத்தில் அவர் என்னோடு கூட இணைந்து கொள்கிறார். இன்னைக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. ஆண்டவரை ஆராதிப்பதும் ஆண்டவரை நம்புறதும் ஜெபிக்கிறதும் என்னுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது என்று நினைக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையே அதுதான். ஆண்டவர் உங்களோடு கூட வந்து இணைய விரும்புகிறார். அவரை கூப்பிட வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவரால் முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த என் ஆண்டவரால் முடியும். உலகத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல படிப்பு இருந்தால் தான் முன்னேற முடியும், இல்லாவிட்டால் நல்ல பேக்ரவுண்ட் இருந்தால் தான் முன்னேற முடியும். ஆனால் இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார், யாருமே செய்ய முடியாத காரியத்தை அவனை கொண்டு செய்வார். ஆந்திராவிலே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், சதீஷ்குமார் என்று சொல்லி, பெரிய சபை, ஆனால் 12 வயது வரைக்கும் பயங்கர போக்கிரியாக வாழ்ந்தவர். வீட்டில் அவருடைய தாயார் கூட திட்டுவார்கள். அவங்க அம்மா வீட்டுக்குள்ள பூட்டி போட்டு வெளியே போய் சுத்த போயிடுவாராம். குடி, சிகரெட், இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு நாள் தெருப்பிரசங்கத்தில் 4 பேர் இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அதை கேள்விப்பட்டு அவர் ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். உலகத்தை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு உருப்படாத ஒரு மனிதர். அவர் எதுக்குமே லாயக்கில்லை, எதையும் செய்ய அவரால் முடியாது, படிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரை தெரிந்து கொண்ட உடனே ஆண்டவர் அவர் மேல் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார். தனியாக தனியாக போய் ஜெபித்தார், ஆண்டவரே இந்த உலகம் என்னை வெறுக்கிறது, உலகம் என்னை வித்தியாசமாய் பார்க்கிறது, ஆனால் நீர் என்னை தெரிந்து கொண்டு நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஜெபித்தார், கர்த்தர் அவருக்கு ஊழியத்தை கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய சபையில 160,000 பேர் வந்து கலந்து கொள்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா. ஆசியாவிலே பெரிய சபை, பிரம்மாண்டமான சபை. கிட்டத்தட்ட 43 மொழிகளிலே அவருடைய பிரசங்கம் டிவி மூலமாய் சென்று கொண்டிருக்கிறது. பல வெளிநாடுகளிலே CNN போன்ற தொலைக்காட்சிகளிலே, CBN போன்ற இடங்களிலே அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறார்கள். எங்கே ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சிறியவன், இங்கே இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டமாகவோ தாழ்வாகவோ இதுதான் முடியும் என்று நினைக்கக்கூடாது. தேவன் எனக்கு உதவி செய்தால் என்னை கொண்டு போகிற இடம் யாரும் கண்டடைய முடியாத இடம், யாரும் என்னை எட்டி பிடிக்க முடியாத இடம். ஒன்னே ஒன்று, அவரோடு கூட பரிசுத்தத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாத இடத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாது. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தால் போகிற இடம் எங்கோ போய்விடும். நான் யோசித்து பார்த்தேன், எத்தனையோ ஆந்திராவில் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், சீனியர் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களால முடியாத காரியத்தை இன்னைக்கு வந்த இவர் சாதிச்சிட்டாரே. வயசு நான் நினைக்கிறேன் 50 வயசுக்குள்ளதான் இருக்கு. பெரிய சபை கட்டி இருக்கிறார், ஒரே ஆராதனையில எல்லாரும் உட்கார்றாங்களாம். 52 நாள் அந்த சபையை கட்டியிருக்காங்க. அந்த சபையை பற்றி தான் நான் சொன்னேன், பெரிய பணக்காரர், லேட்டா வந்தப்ப கதை அடைச்சிட்டாங்களாம். நான் எவ்வளவு காணிக்க கொடுக்குறேன், எனக்கு கதை அடைச்சிட்டீங்களே, யாரா இருந்தாலும் கத்தருக்கு முன்னாடி ஒண்ணுதான் போன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். அந்த வைராக்கியத்தை கத்தர் பார்த்தார். இன்னைக்கு 160,000 பேர் ஒரு ஆராதனையில கலந்து கொள்கிறார்கள். கத்தர் சோத்ரா. ஒரு சாதாரண மனிதனை கத்தர் கையில் எடுத்து அவனுக்கு உதவி செய்ய முடிந்தா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்ரா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 சாமுவேலின் புத்தகம் 5:6-7 வசனத்தை வாசிக்கலாம்.
1: எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதுல பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரமாயிற்று.
0: ஆண்டவராகிய தேவன் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த போது காலேபுக்கு ஒரு முக்கியமான இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். காலேபு பார்த்தார், அந்த மலை நாட்டை எனக்கு தார், எனக்கு 84 வயசாகுது, இதை வேவு பார்க்க வரும்போது எனக்கு 40 வயசு, ஆனா அன்னைக்கு இருந்த பலன் என்னைக்கு ஏன் தெரியுமா? கத்தர் என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் எங்கூட இருக்காருன்னா அதை என்னால் ஈஸியாக என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். யாராலும் பிடிக்க முடியாத ஒரு மலை நாடு, அந்த மலை நாட்டில் இருக்கிறவர்களை ஜெயிப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் கடினமான காரியத்தை கேட்கிறான், ஏன்? அது கடினம்தான், ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு துணை செய்வார். வாழ்க்கையில் எது கடினமாக இருக்கிறதோ அதை கத்தரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே நீங்க என் கூட சேர்ந்துட்டீங்கன்னா இது கடினமே இல்லை. ஃபாதர் பாடினாரு, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், கடினமானது உமக்கு, எனக்கு கடினமா இருக்கலாம், ஆனா என் தேவனுக்கு எதுவுமே கடினம் அல்ல. காலை பந்த மலை நாட்டை கேட்டான், உடனே எப்புரோனை கொடுத்தான், ஆசீர்வத்து எப்புரோனை கொடுத்தான். அந்த யூத அன்னைக்கு யூதர் யூதா கோத்திரத்துக்கு ஒதுக்கின இடம் காலேப், யூதா கோத்திரம். ஆனால் என்ன நடந்தது என்றால், எபூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்தது, அதான் எருசலேம். அது இன்னும் மலையில் இருக்கக்கூடியதான ஒரு பட்டணம். இந்த எப்புரோனை பிடித்தான், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த மலைநாடுகளை பிடித்தான், இவனால் எபூஸை பிடிக்க முடியவில்லை. காலகாலமாக அங்கே எபூசியர்கள் தான் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவான உடனே அவனுக்கு ஒரு ஆசை, காலேப் எவ்வளவு பெரிய பலசாலி, அவரால் முடியாத நம்ம முடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? எப்ரோன் கிடைத்தது, ஆனால் இன்னும் ஒரு இடம் பாக்கி இருக்கு, அங்க யாராலும் போக முடியாது. அந்த எபூசியர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா, ஏ தாவீதே நீ பக்கத்துல வந்தீங்கன்னா நான் உங்க கூட சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, எங்க நாட்டில் இருக்க குருடன் கூட உன்னை தள்ளி விட்டுருவான், சப்பானி கூட உன் கூட என்ன செய்வான், சண்டை போட்டு உன்னை ஜெயிச்சிருவான். அந்த அளவுக்கு எங்க நாடு பத்திரமான நாடு, வீரர்கள்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை, குருடனும் சப்பானியும் ஒன்று தள்ளி விட்டுருவாங்கன்னு அவ்வளவு இளக்காரமா ஏளனமா சொன்னாங்க. சமுதாயத்தில் நம்மளை பார்த்து சொல்லலாம் இளக்காரமா ஏளனமா, தம்பி சாட்சி சொன்னானே அந்த மாதிரி, நீ இதை படிச்சியா அதை படிச்சியா என்ன பண்ண போற அது பண்ண போறன்ட்டு நிறைய நம்மளை பார்த்து இளக்காரமா ஏளனமா அவமானப்படுத்துற மாதிரி சொல்லலாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரம் ஆயிற்று. இந்த ஆனாலுங்கிறதுக்கு காரணம் தெரியுமா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? வசனம் எட்டாம் வசனத்தை வாசிங்க.
1: எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லியிருந்துண்டு.
0: கர்த்தர் சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ரெண்டு சாமுவேலின் புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம்.
1: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்,
0: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்,
1: சேனைகளின் தேவனாகிய
0: கர்த்தர்
1: அவனோட கூட இருந்தார்.
0: எதுக்கு இருந்தாரு? வேடிக்கை பக்கம் இருந்தாரா, சூப்பர்வைஸ் பண்ண இருந்தாரா, அவனுக்கு உதவி செய்ய இருந்தாரா? உதவி செய்வதற்கு. காலேபு விட்டு வைத்த காரியத்தை கூட இவன் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவன் எதை செய்ய நினைத்தானோ அதை செய்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், வேலை செய்யலாம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தலாம், எதை செய்யலாம், நீங்க தேவ பிள்ளையா இருக்கும் பொழுது அது போகும் பொழுது ஆண்டவரை உதவிக்கு கூப்பிடணும். ஆண்டவரே இதை யாராலும் செய்ய முடியல. சமீபத்தில் வெளிநாட்டில இருந்து ஒரு சகோதரன் எனக்கு சொன்னார், பாஸ்டர் ஒரு புதிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமானது, நிறைய கிரிட்டிக்கலான காரியங்கள்லாம் அதுல இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யணும், எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவருக்கா ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போன் பண்ணாரு, பாஸ்டர் சக்சஸ் அதை முடிக்க முடிஞ்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இதை முடிச்சாங்கன்னு சொல்லி. காரணம் தெரியுமா? யாரும் அதை செய்ய முடியல, ஆனா இவர் செய்தார். காரணம், கர்த்தர் அவரோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை துணைக்கு அழைத்து பழக வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலும். அப்ப எந்த காரியம், உங்க படிப்புல ஆண்டவரை நான் ஏற்கனவே சொன்னபடி, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய ப்ராஜெக்ட்ல ஆண்டவர் என்ன செய்ய முடியும், கூப்பிட முடியும். சினிமா பார்க்கும்போது துணைக்குவாங்கன்னு கூப்பிட முடியுமா? சிகரெட் பிடிக்கும்போது துணைக்குவாங்கன்னு கூப்பிட முடியுமா? தண்ணி அடிக்கும்போது துணைக்குவாங்கன்னு கூப்பிட முடியுமா? அப்போ புரிஞ்சுங்க, பாவம் செய்யறதுக்கு அவரை துணைக்கு வர மாட்டார், பாவம் செய்கிறவங்களுக்கு அவர் துணை செய்ய முடியாது. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஆனால் பாவம் செய்கிறவங்களுக்கு, பாவிகளுக்கு அவர் உதவி செய்வார். எப்போ? மன்னிப்பு பெற்று நான் மனம் திரும்பி வாழ்றேன் ஆண்டவரேன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவருக்கு உதவி செய்வார். ஆனால் பாவம்னு தெரிஞ்சு அந்த பாவத்திலேயே துணிஞ்சு வாழ்றாங்கல்ல, அவங்களுக்கு அவர் உதவி செய்ய மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். மனுஷங்கள நாங்க முகத்தை பார்ப்போம், உங்க வாழ்க்கை நடவடிக்கை பார்ப்போம், நீங்க பேசுறத பார்ப்போம், நீங்க சொல்றத நம்புவோம், ஆனா ஆண்டவருக்கு தான் உங்க அந்தரங்கம் தெரியும். அந்த அந்தரங்கம் தெரிந்தபடினால் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தானே வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அப்ப என்னுடைய அந்தரங்க ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய அந்தரங்க ஜீவியம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும், நான் தேவனோட நடக்கணும். அவர் சொல்லுவாரு, மகனே உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. இங்க தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தானது தாவீதின் நகரமாயிற்று. கர்த்தருக்கு சோத்திரம்டாக. ஏன் தெரியுமா? தாவீது அடிக்கடி ஆண்டவரை உதவிக்கு கேட்டு கூப்பிட்டான். சங்கீதம் 121:1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஒத்தாசனங்க உதவி. ஒத்தாசன என்னது? உதவி. எனக்கு உதவி வரக்கூடிய ஒரு பர்வதம் இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த ஒத்தாசை வரும் பர்வதம் எது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப உங்களுக்கு உதவி வேணுங்கும் போது யாரை போய் நோக்கி பார்க்கணும்? நேர அவரை பாருங்க. 100,000 நான் வாக்கு பண்ணிட்டேன் ஆண்டவரே, 50,000 வாக்கு பண்ணிட்டேன் ஆண்டவரே, சிலர் 5,000 வாக்கு பண்ணிட்டு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? அவரை பாருங்க, ஒத்தாசை வரும். வாக்கு பண்ணவங்கலாம் சந்தோஷமா வாக்கு பண்ணாங்க. 2 மாசத்துக்குள்ள 1 மாசத்துக்குள்ளனுமே அடிவயிறு கலக்குது. ஐயோ, 1 மாசம் தானே இருக்கு, 2 வாரம் தானே இருக்கு, இப்ப சொல்லுங்க உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? விசுவாசிக்கணும், அற்புதத்தை பார்க்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டா, நீங்க எழுதுனதை விட வாக்கு பண்ணதை விட ஒவ்வொருத்தரும் அதிகமா கொடுக்க போறீங்க இந்த வருடத்துல. கர்த்தர் என் உள்ளத்துல போடுறது, தேவ பிள்ளைகளுக்கு பொருளாதார கஷ்டம் இல்லை. விசுவாசிக்கிறவங்க வரலையே சொல்லுங்க. நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல, உங்களை ஒரு ஜூ காட்டுறதுக்காக சொல்ல, உங்களை ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ல, சத்தியத்தை சொல்றேன். இந்த வருடத்துல கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் பொருளாதார நெருக்கடி இருக்காது. ஏன் தெரியுமா? அற்புதத்தின் மேல் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்க பார்க்க போறீங்க, சாட்சி சொல்ல போறீங்க, பாஸ்டர் நான் இவ்வளவுதான் வாக்கு பண்ணேன், ஆனா நிறைய கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமாவா இல்லையா? நீங்க ஆண்டவர் செய்ய போற அற்புதத்தை பார்த்துட்டு, ஐயோ நம்ம இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாமே, நம்ம சொன்னது சொன்னோம். ஏன் தெரியுமா? நீங்க 100,000 வாக்கு பண்ணா, நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கறது 100,000, அவர் உங்களுக்கு திருப்பி எவ்வளவு கொடுப்பாருன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? அமுக்கி கொழுக்கி, ஆனா ரேஷன் கடையில அமுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். கையை உள்ள வச்சுக்கிட்டு 2 விரல் 3 விரல் உள்ள வச்சுட்டு குறைச்சு கொடுப்பான். நீங்க காசு கொடுப்பீங்க, ஆனா அது குறைச்சு கொடுப்பான். ஆனா என் தேவன் நீங்க கொடுக்கறத விட, இது பிசினஸ் கிடையாது. கத்தருக்கு கொடுக்கறது என்ன கிடையாது? பிசினஸ் கிடையாது. ஒத்தையாரட்டியா சூதாட்டம் கிடையாது. ஆனால் உண்மை என்னவென்றால், கத்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அடுத்த வீட்டுக்காரன் மடியில போடப்படுமா? அவர்கள் மடியில போடப்படும். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை செய்யார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணுங்க ஜெபத்துல உட்காந்து. கண்ட காரியத்தை கற்பனை பண்ணி இன்னைக்கு நிறைய வாய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிந்தர் எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஜெபிக்க உட்காந்துட்டா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகவே கூடாது. ஆண்டவரே, நிறைய ப்ரோக்ராம் போட்டுருவோம், ஜபத்துலதான் உட்காந்துருப்போம். இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கெல்லாம் போயிட்டு வரணுங்கிற எல்லா ப்ரோக்ராமும் எங்க போட்டுருவோம்? அட சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? நானும் போட்டிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் தாண்டி வரோம். இது என்ன தெரியுமா? சாத்தானுடைய தந்திரம். நீ 1 மணி நேரம் ஆண்டவுடைய பாத்திரம் உட்காந்தாங்கிற அந்த டைமை மட்டும்தான் காட்டுவான். அந்த 1 மணி நேரம் கத்திட்ட பேசியிருக்க மாட்டான். தோத்திர ஆண்டவரை நிலையாக பேசியிருப்போம், பைபிள் எடுத்து வாசிப்போம், வாசி திரும்ப திரும்ப தெரியாம வாசிக்கிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ போயிடுச்சு. சே, இப்பதான் அந்த வசனத்தை வாசிச்சோம், எங்க விட்டோம் தெரியல, திரும்ப வாசி. திரும்ப உட்காந்துருக்கும் போல வேற எங்கேயாவது பிசாசு கொண்டு போவான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகவே கூடாது. நான் ஜபத்துல உட்காந்துட்டா உங்களை மட்டும் நோக்கி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல. 35:2 வாசிக்கலாம்.
1: நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும்.
0: கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக. எங்க யாராவது ஒருத்தரை பார்த்து நான் சண்டைக்கு போறேன், நான் பட்டயத்தை வச்சுக்கிறேன், எனக்கு பதிலாக நீ கேடகத்தை பிடிச்சிட்டு வான்னு சொல்லாமா? நல்ல கவனிங்க, பட்டயம் பிடிக்கிற ஒரு கை இருக்கிறது, கேடயம் பிடிக்கிற ஒரு கை இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை கை? 2 கை. ஒரு கையில பட்டயம் பிடிக்கணும், இன்னொரு கையில, இப்ப இன்னொரு கையில கேடயம் பிடிக்க முடியாதவங்க தான் இன்னொருத்தவங்களை நினைச்சுவாங்க. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப கிரிக்கெட்ல ஒருத்தன் பேட் அடிச்சுக்கிட்டே இருக்கான், சூப்பரா அடிக்கிறான், ஓடும்போது கால் சுளிக்கிருச்சு, அவனால ஓட முடியல. என்ன பண்ணுவாங்க? ஓடுறதுக்கு ஒருத்தனை வச்சுக்கிருவாங்க, அடிக்கிறதுக்கு இவன் நிற்பான். ஆமாவா இல்லையா? இவன் நின்ன இடத்துல இருந்து கிரிக்கெட் பேட் எடுத்து வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான், அடிப்பான், ஆனா ஓட முடியாது. அதுக்கு தான் பக்கத்துல ஒருத்தன் இருப்பான் இவனுக்கு பதிலா ஓடுறதுக்கு. அடிக்கிறது இவன், ஓடுறது தாவீது. சொல்றான், என் யுத்த காலத்துல கூட நீங்க எனக்கு பார்ட்னரா இருக்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. நான் யுத்தத்துக்கு போறேன் உண்மைதான், ஆனா நான் பட்டயத்தை எடுத்து தாக்க போறேன், அடுத்தவன் தாக்குறது என் மேல விழாதபடிக்கு எனக்கு கேடகமா இருங்க. கேடையையும் பரிசையும் பிடித்து எனக்கு எனக்கு உதவியா நில்லுங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? வாழ்க்கையில பல யுத்தங்கள் வரலாம், சத்துருவோடு கூட இருக்கக்கூடிய யுத்தம், நம்முடைய மனதோடு நமக்கு வரக்கூடிய யுத்தம், பாவத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய யுத்தம். எந்த யுத்தத்தில் நீங்க ஜெயிக்கணும்னா, கேடயத்தையும் பட்டயத்தை நீங்களே பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, பார்ட்னரா வர கூப்பிடுங்க. எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எந்த பாவத்தை விட முடியலையோ அந்த பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கு அவர் உங்களுக்கு துணை செய்வார், புது மனுஷனா மாத்துவார். அவனா இவன், அவளா இவள் இப்படி என்று யோசிப்பதற்குரிய அந்த ஆச்சரியப்படுவதற்குரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். 44:26
1: எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும்.
0: எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். 57:3
1: என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார்.
0: தேவன் என்ன என்ன விசுவாசம், என்னை விழுங்க பார்க்கிறவன்
1: என்னை நிந்திக்கையில்
0: அவர் பரலோகத்திலிருந்து
1: ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார்.
0: அல்லேலூயா. அடுத்த அந்த வசனம் மிச்சம் இருக்குதா?
1: தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார்.
0: நல்லா கவனிங்க. அவர் அங்கிருந்து பக்கத்துல வந்து கேடயம் பிடிச்சு எனக்கு உதவி செய்ய முடியும், அவர் அங்கிருந்தும் எனக்கு ஒத்தாசை அனுப்ப முடியும். அல்லேலூயா. அப்ப சொல்ற ஆண்டவர் எனக்கு ஒத்தாசையா எழுந்து நில்லுங்க ஆண்டவர், என்னை விழுங்க பார்க்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை விழுங்க பாக்குறவங்க? எத்தனை பேர் கைத்து கேட்டுங்க பாக்கலாம். உங்களுக்கு விரோதமா இருக்கவங்க மனுஷங்க தான், பிசாசு இல்ல, மனுஷங்களும் இருக்காங்க. உங்களை விழுங்க பாக்குற விழுங்க பாக்குறவங்க, உங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன், இல்லாட்டா உன்னை ஒண்ணு ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவங்க இருக்காங்களா? ஆண்டவர் சொல்ற, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் ஒத்தாசை
1: அனுப்பி என்னை ரட்சிப்பார்.
0: நல்ல கவனிங்க, இது ரட்சியம் ஆண்டவரேங்கிற ஜபம் அல்ல, விசுவாச அறிக்கை. எனக்கு பரிசையும் கேடகத்தையும் பிடித்து ஒத்தாசையாய் வந்து நில்லும் என்பது ஜபம். ஒரு முறை வாழ்க்கையில ஜபித்தபடினால் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டானோ அதை அனுபவித்து விட்டான். இப்ப அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. இன்னொரு தடவை வாங்க ஆண்டவரே நான் கூப்பிட மாட்டேன், நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். கரங்களை தட்டி கத்தோடு நாமத்தை மயப்படுத்துவோம். வாங்க ஆண்டவரே கூப்பிட்டேன், ஒரு காலத்துல கூப்பிட்டேன், இப்ப எனக்கு என்ன விசுவாசம் தெரியுமா? நான் அவரையே நம்பி இருக்கிறதுனால, அவர் தான் எனக்கு உதவிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன செய்வார்? உதவிய அனுப்பிவர். இதுதான் விசுவாசத்தினுடைய வளர்ச்சி. ஆமென். லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கோலியாத்து விஷயத்துல கூட பாருங்க, சவுல் சொல்றான், உன்னால முடியாது, நீ இளைஞன். யாராலே முடியல, ராஜாவாகிய சவுலாலேயே கோலியாத்த கொள்ள முடியல. இவன் போய் சர்வ சாதாரண மன்ன, ஏன் தெரியுமா? நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்து உதவி செஞ்ச தெய்வம் இவனை கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்வார். சரி, தானியலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ராஜா ஒரு சொப்பனம் கண்டுட்டான். அவன் பாருங்க, சொப்பனத்தை சொல்ல மாட்டேங்கிறான். நான் கண்டது சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் முடியாது. ஒரு பையன் அம்மாட்ட வந்து சொன்னானா, அம்மாமா நான் ஒரு நல்ல சொப்பனம் கண்டேன்ட்டு. என்னடா சொப்பனம் கண்டேனா, அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னானா. ஏய், சொப்பனம் கண்டது நீ தானே, என்ன போய் சொல்ல சொல்றியனா? இல்ல, சொப்பனத்துல நீங்களும் தானே வந்தீங்க அப்படின்னானா. புரியுது உங்களுக்கு? சொப்பனத்துல நீங்களும் தானே வந்தீங்க. சோத்திரம். இங்க இந்த ராஜா சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், ஆனா நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். எடுத்து வாசிங்க, தானியேலின் புத்தகம் 2:10
1: கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரயுத்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை.
0: ராஜா கேட்கத்தக்க காரியத்தை அறிவிக்கிற மனுஷன், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கேட்கறதுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியாது. 26:27-28
1: ராஜா பெல்தசாத்தார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரயுத்திரமாக ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார்.
0: இது தானியலுக்கு மட்டும் எப்படி தெரியும்? தானியல் அந்த பிரதானிட்ட போய் சொல்றான், ராஜா எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தவணை கொடு. எதுக்கு தவணை? இதுக்கு உதவிக்கு எங்க ஆண்டவட்ட போய் கேட்க போறேன். சொல்லுமா, எழுதியிருக்கிற எழுத்தின்படியே பார்க்க கூடாது. அங்க என்ன நடந்துச்சு? யாராலும் முடியாதுங்கிறது உண்மை. ஒருத்தருடைய சொப்பனத்தை இன்னொருத்தர் சொல்ல முடியாது அவன் சொல்லாம. ஆனா தானியல் சொல்றான், இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல ஒருத்தர் இருக்காரு, அவருடைய உதவியை நான் தேட போறேன். அவன் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். ஜெபம் என்ன கேட்டிருப்பான்? ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்திட்டார். இப்போ வந்து சொன்ன உடனே அவனுக்கு புரியல. ஞானிகளுக்கே ஒரே பயம், இவங்க சாதாரண அடிமைகள் நினைச்சோம், இவங்களுக்குள்ள இவ்வளவு ஞானமா எங்க இருந்து வந்துச்சு? உதவி செஞ்சது தெய்வம். உலகத்தினுடைய பார்வையில நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு உதவி செய்யற தெய்வம் யாரு? அசாதாரணமானவர். 46 வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி,
0: அதுக்கு முன்னாடி மீசை முறுக்கிட்டு ஐயா சொன்னாரு, எவனாவது இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லல கொன்னுருவேன், ஜாக்கிரதை. ஒருத்தந்தால அவன் கழுத்துல இருக்காது, எல்லார் தலையும் வெட்டி போடுவேன். பயங்கர வீர வசனம் பேசினான். யாராலும் முடியாததை தேவனுடைய உதவியை பெற்ற ஒரு மனிதன் செய்த போது அவன் காலில் தபால்னு விழுந்துட்டான். உங்களுக்கு விரதமாய் எழும்பி ஆச்சா பூச்சான்னு சொல்றவன உங்க காலில் விழ வைக்க முடியுமா? முடியாதா? சத்தமா தான் சொல்லுங்களேன். புது வருஷத்து ஆராதனை தான் தூக்கத்துல அல்லையா சொன்னீங்க, இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா சொல்லுங்க பாக்கலாம். நல்ல ஒரு அவர் ஒரு அடி வயத்துல இருந்து ஒரு அல்லையா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயானால இப்படிதான் வரணும். ஏன்? அது கர்த்தருக்கு மகிமை. சாதாரண காரியத்தையா சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு விரதமா எழும்புறேன், உங்க காலில் வந்து உழுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். இது விளையாட்டு இல்லைங்க, சரித்திரம். தேவனால செய்ய வைக்க முடியும். யோனத்தான் 2:14:45 சொல்லுகிறது, தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான். என்ன காரியம்? யாராலையும் பெலிஸ்தர்களை எதிர்க்க முடியல. அவனுடைய தகப்பனாகிய சவுல் 600 பேரோட சும்மா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கான். இந்த 600 பேரு பெலிஸ்தர்களோட யுத்தம் பண்ண போக முடியல. என்ன கவனிங்க, 600 பேர் பெலிஸ்தர்களோட யுத்தம் பண்ண போக முடியல, ஒருத்தனுக்கு கூட முடியல. நம்மளால முடியாதுப்பா, அவனுங்கெல்லாம் பயங்கரமான ஆளு, ராட்சதர்கள், அவங்களால யுத்தம் பண்ண முடியாது. இவன் பார்த்தான், யோனத்தான், இவங்க எல்லாம் இப்படி தன்னையே நம்பிக்கிட்டு இருக்காங்களே, நமக்கு உதவி செய்ய ஒரு தேவன் இருக்கார். ஆயுததாரியை பார்த்து கூப்பிட்றான், வா நம்ம எதிரியுடைய பாளையத்துக்கு போவோம், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அந்த விசுவாசம், அப்படி நமக்காக ஒரு காரியத்தை செய்வார்னு அர்த்தம், அவர் நமக்கு உதவி நின்று நம்ம ஜெயிக்க உதவுவார். நடந்ததா நடக்கலையா? நடந்தது. அங்க யாராலும் முடியாத காரியம்தான், ஆனால் யோனத்தானால் அதை செய்ய முடிந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? சில தேசங்களில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சட்டம் போடுறாங்க. சட்டத்தை மாற்ற முடியுமா? முடியாதா? அது எப்படி முடியுங்கிறீங்க? எஸ்தர் காலத்தில் ராஜா முத்திரையை வச்சு அவர் ஒரு சட்டம் போட்டாருன்னு அந்த சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. யூதர்களை ஒரே நாளில் கொன்னு குவிக்கணுங்கிற சட்டத்தை போட்டார் ராஜா. அதுக்கு அவன் முத்திரையை ஆமான் கையில் கொடுத்ததுனால ஆமான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அந்த முத்திரை மோதிரத்தில் அவன் முத்திரை போட்டு அங்கே கடிதம் அனுப்பி விட்டான். அந்த அஞ்சல்காரர்கள் அந்த கடிதங்களை கொண்டு சென்ற எல்லா தேசங்களிலும் யூதர்களுக்கு அது அழுகையும் வேதனையுமான கூக்குரலுமான நாளாக இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு 2 முழங்கால் போட்டாங்க. யாரு? முருதகாயும் எஸ்தரும். இந்த 2 ஒண்ணு தெரியும், இவன் சாதாரண ராஜா, இவனுக்கும் பெரிய ராஜா ஒருத்தர் இருக்காரு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்காரு, நான் அவர்கிட்ட பார்த்துக்கிறேன். இவங்க அப்படிதான் பார்க்குறாங்க, எங்களுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கார், அவர் உதவி செய்யக்கூடியவர், நாங்கள் முழங்கால் போட்டால் இந்த கட்டளை மாறும். அந்த கட்டளையை மாற்றுவதற்குரிய மோதிரம் எவன் ஜெபம் பண்ணானோ அவனை கொண்டே கர்த்தர் சட்டத்தை மாற்றுகிறான். தேவ பிள்ளைகள் சபையில ஜெபிக்கும் பொழுது, தேசத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சட்டங்களையும் மாற்ற என் தேவன் வல்லவராயிருக்கிறான். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு விரோதமாக சில சட்டங்கள் நிறைவேற்றப்படலாம். ஆனால் அந்த சட்டங்களை மாற்ற நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய காரியங்களிலே, உங்களுக்கு மற்ற அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சில பணங்கள் வரக்கூடிய காரியங்களிலே, ஐயோ நான் இதை நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்போ சட்டத்தை மாற்றிட்டாங்களே, நீ முழங்கால் போட்டு ஜெபம்னு உனக்காக கர்த்தர் சட்டத்தையே மாற்றுவார். ஆமேன் சொல்லுவோமா? வர வேண்டிய பணம் வரும்னு காத்திருந்தேன், ஐயோ இப்படி அம்போனு போயிடுச்சு, அம்போனு போல, அவன் அம்போனு போக வச்சிருக்கான், கர்த்தர்கிட்ட ஜெபம்னா அவன் துண்டை காணா துணியை காணான், எங்கப்பா அந்த ஃபைலை கொண்டு வா, நான் முதல்ல கையெழுத்து போடுறேன்னு அவனால சொல்ல வைக்க முடியும். என் தேவன் அதை சொல்ல வைப்பார் அவனை கொண்டு. ஆமேன் சொல்லுவோமா? ஒத்தாசை சும்மா பைபிள் அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது, அதை அப்படியே என்ஜாய் பண்ணணும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வாருங்கிறத விசுவாசிக்கணும், எனக்கு உதவி செய்வாருங்கிறத விசுவாசிக்கணும், வசனத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கணும். யோனத்தானுடைய வாழ்க்கையிலும் சரி, தானியல் தாவீதனுடைய வாழ்க்கையிலும் சரி, எஸ்தருடைய வாழ்க்கையிலும் சரி, அதை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. யாத்ராமத்தின் புத்தகம் 8 ஸ்தோத்திரம் 18-19 வசனத்தை வாசிங்க.
1: மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது.
0: ஐயோ, இது தேவனுடைய விரல். இப்ப மந்திரவாதிகள்னால செய்ய முடியல. இப்ப நல்ல சொன்னீங்க, மோசே என்னெல்லாம் அற்புதம் செஞ்சானோ அவன் கோல பாம்பா மாத்தினானா, மந்திரவாதிகளும் கோல பாம்பா மாத்துறாங்க. தண்ணிய ரத்தமா மாத்துறான்னா அவங்களும் தண்ணி என்ன செய்யறாங்க, ரத்தமா மாத்துறாங்க. பார்த்தான், ஐயோ நம்ம ஆண்டவர் செய்யற மாதிரியே அங்கேயும் நடக்குது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா, அங்க கூட அற்புதம் நடக்குதுன்னு சொல்றாங்களே, நம்ம ஆண்டவர் மட்டும்தான் அற்புதம் செய்யறாருன்னு நினைச்சோம், அந்த கோயிலுக்கு போனாலும் அற்புதம் நடக்குதுன்னு சொல்றாங்களே, இங்க போன இப்ப விசுவாசிகளுக்கே சந்தேகம், எது உண்மை அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு தான் அது நடக்கும், மந்திரவாதிகளால் அதை செய்ய முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்பொழுது தேவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்கிற நிலைமை வரும்போது உனக்காக தேவன் அந்த காரியத்தை செய்வார். இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. உலக சக்திகளுடைய செயல்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல செயல்பட முடியல, ஆனா ஆண்டவருக்கு லெவலே கிடையாது. அவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். யாரை கொண்டு செய்தார், தன்னை விசுவாசித்த மோசையை கொண்டு. அவர் நேரடியாக செயல்படல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் மோசையை கூப்பிடும் போதே சொன்னாரு, நான் உங்கூட இருப்பேன். எதுக்கு? இந்த சக்திகள் என்ன செய்கிறதோ அதை விட பெரிய காரியங்களை செய்வதற்கு. உலக மனுஷன் செய்யறதையே செய்யறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல, அவன் செய்யறதை விட பெரிய காரியங்களை செய்யத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்க கூட இருப்பேன் ஆண்டவர் மோசைக்கு சொன்னார். கூட இருப்பேன்னு சொன்ன உடனேயே மோசே விசுவாசத்துல செயல்பட ஆரம்பித்தான். அவனுடைய விளைவு என்ன? கொஞ்ச காரியத்தை மந்திரவாதிகளும் செஞ்சாங்க. இன்னைக்கு உலகத்துல அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அதுக்காக ஏமாந்துடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலான சக்தி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சக்தி. இப்ப அவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க, இது தேவனுடைய விரல், மனுஷங்க யாரும் இத மாதிரி செய்யவே முடியாது. இப்ப மோசே அற்புதத்து மேல அற்புதத்தை செய்யறாரு. மோசே செஞ்சாரா, ஆண்டவர் செஞ்சாரா? ஆண்டவர் மோசையை கொண்டு செய்தார். ஆண்டவர் எதை செஞ்சாலும் மோசே சொல்லும், உன் கையை வானதுக்கு நேரம் நீட்டு. ஏன் அவன் நீட்டாமலே செய்ய முடியுமா, முடியாதா? முடியும். ஆனால் ஏதோ ஒரு தெய்வம் நடத்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த யெகோவா தேவனை விசுவாசிக்கிற ஒருவனை கொண்டு செய்யும் பொழுதுதான் அவர் தான் நடத்துகிறார் என்பது நிரூபணமாகும். அதனால தாங்க உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு. உங்களை நிரூபிக்கிறதுக்காக அல்ல, அவரை நிரூபிப்பதற்காக. எனவே யாராலும் முடியாத காரியம்தான், ஆனால் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரே காரியத்தை மட்டும் நான் சொல்றேன், நிறைய காரியங்களில் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் ஆண்டவர், துணை நிற்கிறார், துணை நின்று வெற்றியை கொடுக்கிறார். ஆனால் என்னைக்கு நீங்க தேவ துணையை தேடாம சுய புத்தியை சார்ந்து கொள்றீங்களோ அன்னைக்கு போயிடும். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் முழுநிலையத்தோடு தேவன் மேல் நம்பிக்கையாரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. யாராலையும் முடியாத காரியத்தை என்ன கொண்டு அவர் செய்ய முடியும். ஏன்னா அவர் எனக்கு என்ன செய்கிறார், துணை நிற்கிறார், உதவி செய்கிறார். முழங்கால் போட்டு உதவியை கேட்போம். ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்போம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்ல. யாராலும் முடியாது என்பதற்காக என்னாலையும் முடியாது என்று சொல்லாதே. யாராலும் முடிக்க வைக்க முடியவில்லை என்பதற்காக இந்த காரியத்தை என்னாலும் முடித்து வைக்க முடியாது என்று சொல்லாதே. தேவன் துணை நிற்க யோனத்தான் ஜெயித்து காட்டினார். யாராலும் பிடிக்க முடியாத அந்த எபூசு பட்டணத்தை தாவீது பிடித்து காட்டினார். யாராலும் மாற்ற முடியாத சட்டத்தை எஸ்தர் மொர்தெகாயும் மாற்றி காட்டினார்கள். யாராலும் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு காரியத்துக்கும் தானியேல் விளக்கம் சொன்னார். இவர்களுக்கெல்லாம் பின்பலமாக இருந்தது அவர்கள் ஆராதித்த

அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அவரை நோக்கிப்பா, எந்த சூழ்நிலையில் அவரை நோக்கிப்பா, உன்னை நடத்தி காட்டுவார், உன்னை முடித்து காட்டுவார், உன்னை கொண்டு முடித்து காட்டுவார், உன்னை கொண்டு நடத்தி காட்டுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே. நல்லாண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காய் சொத்தம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து வாழ்க்கையில செயல்படுத்தி தேவன் துணை நிற்க பெரிய காரியங்களை செய்து ஆச்சரியமான காரியங்களை செய்து முடித்தவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். மோசே கொண்டு பார்வோனுக்கு முன்பாக அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்தது போல, இங்கிருக்கிற பிள்ளைகள் ஊழியத்துக்கு போகும் பொழுது யாராலும் தீர்க்கப்பட முடியாத வியாதிகள், யாராலும் அழிக்கப்பட முடியாத பிசாசின் கட்டுகள், வில்லி சூன்யங்கள், இவைகளெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் போய் ஜெபிக்கும் பொழுது அதுவரை யாரும் எந்த மந்திரவாதியாலும் செய்ய முடியாத காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் செய்து ஒரு கூட்ட ஜனத்தை விடுதலை செய்து கொண்டு வருவார்களா? தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதி நாமத்தில் வேண்டுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கத்தரை சோத்ரி, என் முழு உள்ள வந்த பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி, அவசிய சகல உபாரங்களை மறவாதே. நம்முடைய கத்தராய் இயேசு சுடிக்கிறவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வரை வரைக்கும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா.

சொல்லுவீங்களா ஆண்டவரே? நீ நல்லவராய் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவராய் போதுமானவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி எங்களை அழைத்துக் கொண்டு வந்தமுடைய மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு நிமிஷம் நீர் ஆளுகை செய்யும். சுயம் மாறட்டும் சுவாமி, சுயம் மாறட்டும், தேவையற்ற காரியங்கள் மாறட்டும் சுவாமி. தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனமாய், தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் இந்த ஆராதனை தேவ சமூகத்திலே உயர்த்தப்படட்டும். உடைய பரிசுத்த கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம்.

ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன் கர்த்தாவே, நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் வாக்கு என்றும் காக்கிற தேவன். அவர் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீ சொன்ன காரியத்தை அப்படியே செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராமிசஸ். உடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை நீ செய்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஆண்டவரை கடந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாததற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

எளிமை என்று தொடர்ந்து தேவனை துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காக, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக, விதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போற்றி பாடுவேன். ஆண்டவரே என் உயர்ந்த கண்மலையை உம்மை நான் போற்றி பாடுவேன் ராஜா. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமும் ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு கூட இருப்பவரே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தாயின் கருவில் என்னை கண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ள கையில் என்னை வரைந்தவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை தாங்குபவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தப்புவிப்பவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குணமாக்குகிறவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சமீபத்தில் நான் வாசித்த ஒரு செய்தி என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரி என்னிடம் கேட்டார், அண்ணா, வீட்டில் போன் வந்தாலே எடுக்க பயமாக இருக்கிறது. யாருக்கும் ஏதாவது ஆகியிருக்குமோ, ஆக்சிடென்ட் ஆகியிருக்குமோ என பதட்டம் இருக்கிறது என்று சொன்னார். எல்லா சீரியல்களையும் விடாமல் பார்க்கிறீர்களா என்று நான் கேட்டேன். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆமாண்ணா, எப்படி சரியாக சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். கொஞ்ச நாளைக்கு சீரியல்களை பார்க்காமல் நல்ல புத்தகங்களை வாங்கி படியுங்கள், அன்பானவர்களோடு உரையாடுங்கள், இந்த பிரச்சனை தானாக சரியாக போகும் என்று சொன்னேன். ஒரு இனத்திற்கு அடையாளம் கலா

கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை சிதைத்தாலே இனத்தின் அடையாளம் சிதைந்து போகும். விருந்தோம்பல் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பெரியோரை மதித்தல், வாழ்வியல் முறை, குடும்ப அமைப்பு, கூட்டு குடும்பம், இவைதான் தமிழர்களுடைய பண்பாடு. இதை மற்ற நாட்டினர் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். ஆனால் இன்று பல டிவி சீரியல்களினுடைய கதை காழ்ப்புணர்ச்சி, எதிர்மறை சிந்தனை, அடுத்தவரை கெடுப்பது எப்படி, கடைசி வரை கெட்டவரை வெற்றி பெறுவது, குடும்பத்தில் கலகம் செய்வது எப்படி, நல்லவர் கடைசி வரை பெரும்பாடுபடுதல், இதுதான் பெரும்பாலான சீரியல்களினுடைய மூல கருத்தாக இருக்கிறது. ஒரு இல்லத்தில் மகிழ்ச்சியின் ஆதிக்கம் இருக்க மழலைகளினுடைய ஒலிகள் தேவை, இனிமையான பாடல்கள் தேவை, நல்ல சொல் இடம்பெறுதல், மகிழ்ச்சியான வாழ்வியல் முறை, இவை இருக்க வேண்டும் என முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாள் முழுவதும் பார்க்கப்படும் சீரியல்களினுடைய ஒரே அழுகுரல், அபசகுண சொற்கள், மோசமான ஒலிகள், தீய சிந்தனைகளை உருவாக்கும் கதைகள், இவைகளின் தாக்கங்கள் ஒரு இல்லத்தில் இருந்தால் அந்த குடும்பம் நிம்மதியை இழக்கும், இல்லத்தினருக்கு மனச்சிதைவை ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு அம்சம் என்பது நம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும், நம்முடைய ஓய்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். அப்படியா இருக்கிறது இப்போது? ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இல்லத்தில் இருக்கும் பெண்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் தலைக்கும். நல்ல பாடல்களை கேட்போம், நல்ல புத்தகங்களை படிப்போம், கூடை பின்னுதல், ஓவியம் வரைதல், வீட்டை அழகுபடுத்துதல், விருந்தினர்களை உபசரித்தல், இவைகளை இல்லத்தரசிகள் செய்தாலே போதும், எப்போதும் உங்களுடைய இல்லத்தில் சந்தோஷம் பெருகும், அன்பு தலைக்கும். நல் ஒழுக்கமுள்ள பெண் மானத்தை காப்பாள் என்றும், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்றும் வேதம் கூறுகிறது. நம் வீட்டு பிள்ளைகள் குணத்தில் சிறந்தவர்களாக திகழ இருக்கும் தடைகளை குறித்து ஜாக்கிரதையாக செயல்படுவோமா?

எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2. ஆகிய நாம் கேட்டவளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை பெறத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பயந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலை அட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதர்களையும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசிபார்க்கும்படிக்கு தேவதூரிலும் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையும் கொண்டு வந்து சேர்க்கே அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுபவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சவரர் என்று சொல்ல அவர்கள் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சவரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவஹாலமெல்லாம் மரண பரியந்தத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றில் அவர் ஜனத்தின் பாவங்களை நிமித்தி சிறுவதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும் படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

வாழ்நாளெல்லாம் பரிசுத்தத்தோடே அவருக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கன்னி ஒரு கன்னி, லாஸ்ட் பை லஸ்ட். வாசிக்க வேண்டிய பகுதி தீத்து 2:8. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்திற்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களுமாய் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களும் அவர்களுக்கு அப்படி இருக்கும்படி படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உன்னை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயும் நீ இருப்பாயாக. இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 6:27-28. தனது ஆடை எரிந்து போகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள முடியுமோ? Can a man scoop fire in his lap and not be burnt? பிரசங்கிமாரது சாரமற்ற செய்திகளுக்கு அவர்களுக்கு மறுபாலவரோடு உள்ள தவறான உறவுகள் சில வேளைகளில் காரணமாகின்றன. இச்சைக்கு இடம் கொடுத்து விடுவதனால் வல்லமையான ஊழியர் பலரது ஆன்மீக பலம் உறிஞ்சப்பட்டு விட்டது. அதற்கு ஒரு கடினமான முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகளிலே உண்டு. சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு வல்லமையினால் நிறைந்தவன். ஆனால் தெலிலாளின் மடியிலே அவன் சாய்ந்த பொழுது அவனுடைய ஊழியம் சரிய துவங்கியது. மனவாழ்வுக்கு வெளியே உள்ள பாலுறவுகள் கடவுளுடைய வழிகளை புரிந்து கொள்வதில் பிரசங்கிக்கு குழப்பம் உண்டாக்கும். மதிப்பிற்குரிய பாத்திரம் நாளடைவில் கரைப்பட்டு ஒதுக்கி வைக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. 2 Timothy 2:21-22 எப்படி வாசிக்கிறோம்? ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்செயலுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினான். இப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து கடவுள் கேட்பது, நீ என் விதிமுறைகளை எடுத்து அறிவிக்கவும் பேசவும் உனக்கு என்ன அருகதை? உபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்குண்டே. சங்கீதம் 50 பல கேள்விகளை சரமாரியாக ஆண்டவர் வீசுகிறார். இதே சவாலை பவுலார் நினைப்பூட்டும் போது, பிறருக்கு கற்பிக்கிற நீ உனக்குத்தானே கற்பிக்காமல் இருக்கலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா என்றார். ரோமர் 2:5 வாசித்து பாருங்கள். மறுபாலாரோடு பழகும் வாய்ப்பு இறைப்பணியாளருக்கு மிகவும் அதிகம். மக்கள் அவர்களை நம்பி ஜெபிக்கவும் ஆலோசனை கேட்கவும் நெருங்கி வரும் பொழுது இவ்வித சூழலை சாதகமாய் பயன்படுத்தி விடாதிருக்க நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு. கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று 1 Thessalonians 4:3 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தூய்மையான ஊழியரே கடவுளின் திருக்கரத்தில் கூர்மையான ஆயுதமாம். A holy minister is an awesome weapon
in the hands of God. அந்தரங்க வாழ்வின் தூய்மைக்கு ஏற்றார் போல்தான் அரங்க வாழ்வின் வல்லமை இருக்கும். தூய்மையே வலிமை என்றார் அண்ணன் எமில் ஜெபசிங். இன்னொரு பெண் மீது மோகம் இருக்கும் போது பிரசங்கியாரின் மனது திருவசனத்தில் காலையும் மாலையும் பிரியமாயிராது. வேத ஆராய்ச்சியில் கவனம் இல்லாது போகும். ஏதோ சொல்வன்மை, நினைவாற்றல், திறமைகள் மற்றும் பிரசங்க பீட அனுபவங்களை வைத்துக்கொண்டு கொஞ்ச காலம் சமாளிக்கலாம். ஆனால் ஆன்மீக கண்ணோட்டம் உடையோர் இதை எளிதில் இனம் கண்டுகொள்வர். பிரசங்கம் இருக்கும், பிரசங்கத்தில் செய்தி இருக்காது. There will be a good sermon, but there won't be a message from God in it. தங்களது மேய்ப்பரின் கவலையீன வாழ்க்கையினால் எத்தனை மந்தைகள் பட்டினி கிடக்கிறது தெரியுமா? தேன்கூடு போல் ஒழுகும் விபச்சாரியின் உதறுகளே திருவசனத்திற்கு நெருங்கிய போட்டியாகும். மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் உடலை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்ற பவுலின் அர்ப்பணிப்பு எத்தனை புனிதமானது. சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என ஊழியர் ஒவ்வொருவரும் தங்கள் ஜப அறையில் எழுதி வைப்பது நல்லது. எமில் ஜெபசிங் அண்ணன் பாடிய அந்த பாடலை ஒரு கவியை நான் பாடுகிறேன்.

0: பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணாத உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். தனது ஆடை எரிந்து போகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள முடியுமா? Can a man scoop fire into his lap and not be burnt? எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த நாள் தியானத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும், அதிலும் குறிப்பாக ஊழியத்தில் இருக்கும் எங்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்புக்காக, அறைகூவலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாங்களே ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா மட்டுமல்ல எங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவரே நாங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கத்தக்கதாக தன்னடக்கத்தை, தன்னடக்கம் என்கிற அந்த ஆவியின் குணத்தை, அந்த ஆவியின் கனியை எங்களில் நிரம்ப நீர் காட்டி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே காணப்படுகிற வல்லமை கசிவுகளுக்கான காரியங்களை, காரணங்களை நாங்கள் கண்டுபிடித்து அவற்றை எல்லாம் ஆண்டவரை சரி செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உண்மையான பரிசுத்த வாஞ்சையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை பாவம் என்று அழைத்து, பரிசுத்தத்தை பரிசுத்தம் என்று வாஞ்சித்து, உமக்கு முன்பாக ஜீவகாலமெல்லாம் பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய நீர் கட்டளையிட்டது போல் அந்த பாணியிலேயே நாங்கள் ஊழியம் செய்து மடிய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய பாத்திரங்களை அல்ல, பரிசுத்தமான பாத்திரங்களை தான் நீர் தேடி அலைகிறீர் ஆண்டவரே. இஜமானே, உம்முடைய உபயோகத்துக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இருக்கத்தக்கதாக கர்த்தாவே, எங்கள் கண்களுக்கு காவல் வைக்க எங்களுக்கு உதவி தாரும், எங்களுடைய கரங்களுக்கு காவல் வைக்க எங்களுக்கு உதவி தாரும், எங்கள் கால்களுக்கு காவல் வைக்க எங்களுக்கு உதவி தாரும். உம்மை பிரியப்படுத்துவது ஒன்றே எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்கட்டும். தேவ கிருபை, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய உணர்த்துதல், இவை எல்லாவற்றையும் ஏனோ தானோ என்று சொல்லி அல்ல தட்டி விடாத பிடிக்கு ஆவியானவருடைய மென்மையான தூண்டுதலுக்கும் செவிமடுத்து கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த கண்ணிக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள தேவரீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.
1: உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். உங்க கிருப போதும் இயேசப்பா, உங்க கிருப போதும் இயேசப்பா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து எங்களோட கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய் என்கிற அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டியங்களோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனா

Amen. Praise the Lord. Hallelujah. என் கொம்பை உயர்த்தினரே, என் தலையை உயர்த்தினரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லலாமா? நன்றி தகப்பனே, ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவுக்கு

താങ്ക് യു ജീസസ്. നമ്മുടെ ദൈവം എവ്വളവു നല്ലവർ. ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையாய் நம்முடைய வாழ்விலே இருந்து அற்புதமாக நம்மை நடத்தினாரே. நம்மை நடத்தின தேவனை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்க போகிறோம். அவர் மகிமையானவர். அற்புதமான காரியங்களை இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் எதிர்பார்க்கிற காரியங்களை அற்புதமாய் உங்களுக்கு செய்வாராக. ஜீசஸ், ஹல்லேலூயா.

தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கும் பொழுது ஒரு குறைவும் எனக்கு வருவதில்லை. அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை பாதுகாக்கிறவர், அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர், உயர்ந்த அடைக்கலத்திலே என்னை வைக்கிறவர்.

0: தேவனுடைய கரத்திலே அஸ்திராயுதமாக எங்களை பயன்படுத்தும் எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord.
1: யெகோவா, நீர் ஒருவரே தெய்வம், உம்மை

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். சங்கீதம் 119:162 வசனம். புதிதாக திருமணமான தம்பதியருக்கு அவர்கள் திருமணத்தன்று மிகவும் அழகான லெதர் பவுண்ட் பைபிள் ஒன்று பரிசாக கிடைத்தது. மாப்பிள்ளையின் தாத்தா தான் அந்த பரிசை கொடுத்திருந்தார். திருமணம் முடிந்த பின்பு ஒரு நாள் அவர்கள் இருவரும் தாத்தாவிற்கு வேதாகமம் மிகவும் அழகாக இருக்கிறது, நன்றி என்று கடிதம் எழுதி அனுப்பினர். பின்பு அந்த வேதாகமத்தை ஷெல்ஃபுக்குள் வைத்து விட்டனர். மீண்டும் எடுக்கவே இல்லை. சில நாட்கள் கழித்து, நான் கொடுத்த பைபிள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று தாத்தா அவர்களிடம் கேட்டார். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார். தாத்தாவுக்கு தான் நாம் ஏற்கனவே அவர் கொடுத்த பைபிள் மிகவும் நன்றாக இருக்கிறது, நன்றி என்று கடிதம் எழுதிவிட்டோம் அல்லவா. பின் ஏன் தாத்தா ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தனர். இருப்பினும் அடுத்த முறை தாத்தா கேட்பதற்கு முன்பாக வேதாகமத்தை எடுத்து திறந்து பார்த்து விட வேண்டும் என்று நினைத்து முதன் முறையாக ஷெல்ஃபை விட்டு வேதாகமத்தை வெளியே எடுத்தனர். வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை திருப்பிய போது அந்த பக்கத்தில் $20 நோட்டு ஒன்று அவர்கள் கண்ணில் பட்டது. ஆதியாகமத்தில் மட்டுமல்ல, அந்த வேதாகமம் முழுவதும் உள்ள 66 புத்தகங்களிலும் முதல் அதிகாரத்தில் ஒரு $20 நோட்டு ஒன்று இருந்தது. இதனால்தான் தாத்தா தன்னை பார்த்த போதெல்லாம் நான் கொடுத்த வேதாகமம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் என்று அவர்கள் பின்பு அறிந்து கொண்டனர். பிரியமானவர்களே, இது மாத்திரமல்ல, வேதாகமத்தின் 66 புத்தகங்களிலும் எண்ணற்ற பொக்கிஷங்கள் மறைந்து கிடக்கின்றன. அதை எடுத்து வாசிப்போமானால் நம் வாழ்க்கை மாறும், மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆகவேதான் தாவீது ராஜா, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று கூறியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் வேதாகமத்தை வாசித்து அதன்படி வாழ தங்களை அர்ப்பணிக்கும் போது அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. தீய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அதன் பின்பு அந்த குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது. பணத்தால் வாங்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வேதம் வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக தேவன் தருகிறார். ஆம், அது நம்மை படைத்தவரின் குரல். அவர் ஒருவருக்குத்தான் நம்மை பற்றி நன்றாக தெரியும். ஆகவே அவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகமம் மட்டுமே நம்மை வழிநடத்த முடியும். எனவே வேதத்தை விரும்பி வாசிப்போம். அதில் உள்ள விலையேற பெற்ற பொக்கிஷங்களை கண்டடைவோம்.
3: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 15:3 நாம் வாசித்து நாம் தியானத்துக்குள்ளே செல்வோம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கருளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இங்கே பவுல் இங்கே ஒரு கொட்டேஷனை குறிப்பிட்டு சொல்கிறார். என்னன்னா, உம்மை நிந்திக்கர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். எழுதியிருக்கிறபடியே நடந்தாராம் இயேசு கிறிஸ்து. எங்கே யார் எழுதினது இந்த காரியம், எங்கே எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக என்று பார்த்தால், சங்கீதக்காரனாகிய தாவீது அதை எழுதியிருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 69:9 இப்படியாக எழுதியிருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியமும் என்னை பட்சித்தது. இந்த வேத வாக்கியமும் நிறைவேறியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில். அந்த மத்தியில் நம்ம படிக்கும்போது அந்த சவுக்கு எடுத்து அடிக்கும்போது அந்த கல்லர் குகையாக மாற்றினார் என்று சொல்லுவாங்கள்ல ஆலயத்தை, அப்போ வந்து எல்லாரையும் சவுக்கு எடுத்து அடிக்கும்போது, அப்போ இந்த வசனம் அங்கே நோட் பட்டிருக்குது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று. அடுத்து என்ன சொல்கிறாரு, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. உம்மை நிந்திக்கவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. இதுதான் இங்கே சொல்கிறார் பவுல். இங்கே அழகாக குறிப்பிடுறார், உம்மை நிந்திக்கவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இங்கே தாவீது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நிறைவேறியதை இங்கே குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். பவுல் ஏன் அதை சொல்லணும், இதிலிருந்து என்ன சொல்ல வராரு, இன்னைக்கு திருச்சபை மக்களாகிய நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், 1-2 நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். அன்றியும் 15:1 ரோமர் 15:1 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல். இன்னைக்கு நம்மளெல்லாம் பலசாலிகள்னு சொல்கிறார். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடக்காமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அன்பால் இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சத்தியம். இது ஆண்டுடைய விருப்பமும் கூட. இன்றைக்கி அதனால்தான் ஏசு ஆண்டவர் அப்படி நடந்தார். இன்றைக்கி அதுதான் அவர் முன்மாதிரியாக நமக்கு மாதிரியை வைத்து போனார். ஆனால் நாம் இன்றைக்கி நமக்கு பிரியமாய் நடக்கிறோமா, பலவீனருடைய பலவீனத்தை தாங்குகிறோமா? இங்கே பாருங்கள் 2 நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். எப்படியா, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும், அடுத்து சொல்கிறார், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். அதுதான் அண்டர்லைன், நல்லா கட்ட முடுங்க. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாராம், அவருக்கே தமக்கே பிரியமாய் நடவாமல். அவருக்கு பிரியமாக அவர் நடக்கலையாம். உம்மை நிந்திக்கருடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். அப்போ அடுத்தவர்களுக்காக நடந்தார். தமக்கே பிரியமாக நடக்கலை, அடுத்தவன் எப்படியாக சுகமாகணும், அடுத்தவன் நல்ல நன்மை பெறணும், அடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அடுத்தவருடைய பலவீனத்தை தாங்கணும்னு சொல்லி கிறிஸ்து தனக்கே பிரியமாய் நடவாமல் அடுத்தவர்களுக்கு பிரியமாய் நடந்தார். அதுதான் சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள் நாம் எப்படி நடக்கிறோம், அது நாளை கூட படிச்சிருங்க. வேத வசனத்தால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இன்னைக்கு நம்ம அழகாக பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், ஒப்பிட்டு. ஏன் இங்கே இயேசுநாதர்லேருந்து பவுல் அப்போஸ்தலர் முதற்கொண்டு வரைக்கும் ஏன் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களை, அந்த வேத வாக்கியங்களை இங்கு குறிப்பிட்டு நமக்கு சொல்கிறாங்கன்னா, அவனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பது தான். அதனால்தான் சொல்கிறார், நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, அந்த இதை தான் எழுதியிருக்கிறது, அந்த போதனைகளை இன்றைக்கி சொல்கிறார். பாரு, அவர் எப்படி சங்கீதக்காரன் 500 வருஷத்துக்கு முன்பாக எழுதினார். அந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ளார என்ன செஞ்சது, வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இன்னைக்கு ஆண்டுடைய ஆலயத்தை குறித்து இல்லை சபையை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? இன்னைக்கு உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று சொல்லி அவர் எல்லா நிந்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அன்பாவிலே இதனுடைய ஹைலைட்டு தான், இயேசுநாதர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார் என்று நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னாக்கா, ஏசு 53 தான் அதுக்கு அத்தாட்சி, சாட்சியே தான். ஏசு 53 என்னது பாருங்க, ஏசு 53 நாளை படிச்சிங்கன்னா தெரியும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எவர் மேல்? அவர் அப்போ தனக்காக வாழ்ந்தாரா நமக்காக வாழ்ந்தாரா? நம்ம எல்லாரும் மேலேயும் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா

பழைய மதத்தை விட்டுட்டு ஏசாண்டு வந்தவுடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர், நல்லா படித்த நண்பர் அவர் வந்தார். அவர் வந்தவுடனே என்னை திட்ட ஆரம்பித்தார். என்ன திட்ட ஆரம்பிச்சு, நீ என்ன உனக்கு அறிவு இருக்கா, நீ நம்ம மதத்தெலாம் விட்டுட்டு அங்கே போயிட்டியாமல், அந்த மதத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டியாமல், உனக்கு அறிவு இல்லை, அது போய் போய் அந்த மதம் தானே உனக்கு கிடைச்சிது, அந்த அந்த கடவுள்கிட்ட ஏன் போன நீ, அவங்களெல்லாம் சுயநலக்கார கும்பலாச்சு அது அப்படின்னார். அந்த வார்த்தை இன்றைக்கும் என்னை வந்து என்னை அசைத்து கொண்டே இருக்கும். சுயநலக்கார கும்பலில் போய் சேர்ந்துட்டியாடா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னார். இன்றைக்கி சுயநலக்கார கும்பலாது, இன்றைக்கி அன்பானுலே இன்றைக்கி ஏசாண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றின முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீர் வரும். எவ்வளோ தியாகம் பண்ணாங்க, அன்னை தெரசா வந்து எவ்வளோ தியாகம் பண்ணாங்க இந்திய மண்ணிலே. அதேபோல் எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ மிஷினரிகள் தன்னுடைய உயிரையே, தன்னுடைய குடும்பத்தையே என்னது தியாகம் பண்ணி, வில்லியம் கேரி நம்மளுடைய தரங்கம்பாடியில் வந்தார், சீகன் பால் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார், அவரெல்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணார், காட்வெல், இப்படி பல மிஷினரிகள் பல தியாகங்களை செய்து இன்றைக்கி கிறிஸ்தவத்தை இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிலைநிறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இக்காலத்து கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்னா, எல்லாம் செல்ஃபிஷாக இருக்கிறோமா, சுயநலக்காரர்களாக இருக்கிறோமா. அந்த மாதிரி இதுக்கு தான் பவுல் அன்றைக்கே எழுதி வச்சார் ரோமரில், ரோமரில் அப்படி இருக்காதீங்க, ரோம திருச்சபையை அப்படி இருக்காதீங்க, இக்காலத்து திருச்சபையை அப்படி இருக்காதீங்க, நாம் பலமுள்ளவர்களாகிய நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்றார். அடுத்தவங்க பலவீனமாக இருக்கிறாங்களா, அடுத்தவங்க ஏழ்மையில் இருக்கிறாங்களா, அடுத்தவங்க சத்தியம் தெரியாமல் இருக்கிறாங்களா, அடுத்தவங்க உண்மை தெரியாமல் இருக்கிறாங்களா, அதற்காக அவர்களுக்காக நீ பாடுபடு, அவர்களுக்காக நீ ஜோம் பண்ணு, அவர்களுக்காக நீ என்ன செய், இன்றைக்கி ஒரு பாட்டு பாடணும் இல்லையா, உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய். அதனாலே ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவர் எல்லாவற்றையும் தன்மேலே சுமந்து அவர் மரித்தார். ஆனால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்காக என்ன செய்தோம், கொஞ்சம் யோசிங்க. இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் நான் எப்பயுமே கண்ணால் தண்ணி வரும் எனக்கு. ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்யலையே, ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்யலையே, உனக்காக நான் என்ன தியாகம் பண்ணேன், என்ன ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ணுறோமா, காலையில் அதிகாலையில் நம்ம டிவோஷன் பண்ணுறோன்றோம், எத்தனை பேர் நம்ம அதில் கலந்து கொள்கிறோம், ஒரு ஒரு தியாகம் இருக்கிறதா இன்றைக்கி. அதுதான் சொல்கிறார், கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு தியாகமான வாழ்க்கை. அன்பானிலே நம்மில் ஒவ்வொருடைய பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் என்றார். தமக்கு ஏசாண்டவர் தமக்கு பிரியமாய் நடக்கலையா, அடுத்தவங்களுக்கு பிரியமாக தான் நடந்தாராம். இன்றைக்கி நீ நானும் எப்படி பிரியமாக நம்ம வாழப்போகிறோம், நமக்கு நம்முடைய குடும்பம் நாம் உண்டு, நம்ம சத்தியத்தை கற்றுக்கிட்டோம் அவ்வளோதான், நம்ம பரலவம் போனால் போதும் அவ்வளோதான், யார் அழிஞ்சு போனால் நமக்கு என்ன, யார் கெட்டு போனால் நமக்கு என்ன, யார் பாவத்தில் வாழ்ந்தால் நமக்கு என்ன. அன்பாவில் இன்றைக்கி அப்படி தான் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அந்த சுயநலமான வாழ்க்கை வேண்டாம். இன்றைக்கி ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலுடைய நிருபங்களை, அநேக காரியங்கள் நான் அதிகமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், 31 நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்தது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடர்லற்றவர்களாக இருங்கள். பாருங்கள், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்த பவுல், இன்றைக்கி இயேசு கிறிஸ்து மாதிரியே அந்த முன்மாதிரியை பின்பற்றின பவுலைப் போல இன்றைக்கு நாம் அந்த வாழ்க்கையை பின்பற்றுவோமா. இன்றைக்கி பலவினரை தாங்குங்கள்னு சொல்கிறார். ஆனால்தான் அந்த பலவினரை தாங்குங்கள்ன்றது தான் பிதாவுடைய சித்தம் என்று சொன்னேன். 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்லப்பட்டிருக்கு. என்னது பாருங்கள், 14 படித்தீங்கன்னா, மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், ஒழுங்கில்லாதவனை ஒழுங்கெடுக்கிறோம், அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னுட்டு. ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லுங்கள், திடநற்றவளை தேற்றுங்கள். திடநற்று ஒருத்தன் வரானாக்கா அவனை தேற்று, அவனை வந்து வேலை அந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி அவனை என்ன செய்யாத, நொந்து நூலாக்காத, அவனை தேற்று, திடநற்று போய் வரான், அவனை தேற்று. அடுத்து என்ன சொல்கிறார், பலவீனரை

தாங்குங்கள். எதில் தாங்கிறது? கையில் தாங்கிறதா? இல்லை, உன்னுடைய ஜபத்தில், என்னுடைய ஜபத்தில் அந்த பலவீனமானவர்களை தாங்குங்கள். பலவீனம்னா என்ன? இன்னைக்கு வீக்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இன்றைக்கி அதனால்தான் இங்கே இங்கே ரோமர்லேயே சொல்கிறார், பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று. பவுல் அழகாக இயேசுவை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை அவர் என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு தான் இந்த நிருபங்களை எழுதுகிறார். பலவீனரை தாங்குங்கள். தாங்குங்கள்னா ஜபத்தில் தாங்கு. ஐயோ ஆண்டவரே, அவன் பாவத்தில் இருக்கிறான், அவனுக்குள்ளே இந்த வீக்னஸ் இருக்குது. சொல்லுவோம்ல, ஒரு குடி ஐயா குடியில் வீக்னஸ்ஸு, ஐயா கொஞ்சம் பொம்பளை விஷயத்தில் வீக்னஸ்ஸு, ஐயா திருட்டில் வீக்னஸ், இப்படின்னு. இது தட் இஸ் வீக்னஸ் இல்லை, இது ஒரு பாவம், அது ஒரு பலவீனமாக இருக்கிறது. அதனால அவன் மேலே தப்பு கிடையாது. நேற்று கூட ஒரு காரியம் பார்த்தேன், ஒரு பணக்கார வியாதியாம் அது, என்னது திருடுறது வந்து பணக்கார வியாதி. ஒருத்தன் சொல்கிறான் ஒரு டாக்டர்கிட்ட, டாக்டர் நான் பெரிய பணக்காரன், ஆனால் சின்ன சின்ன காரியத்தை அவன் ஷாப்பிங் மாலை அந்த மாதிரினா எங்கேயாவது பாக்கெட்டில் போட்டு வந்துடுவான். அந்த ஆள் அவன் சொல்கிறான், இது வந்து பணக்காரர்களுக்கே உரித்த நோய் அப்படின்றாங்க. அதனால் இந்த திருடுறது ஒரு பலவீனம். ஆனால் ஒவ்வொரு பலவீனத்துக்கு பின்னாடி பிசாசுடைய கிரியை இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நாம் அவனை பலவீனமாக இருக்கிறவனை பார்த்து நம்ம வெறுக்கிறோம், அவனை உதாசீனப்படுத்துகிறோம், ஒதுக்கி வைக்கிறோம், அவனை வந்து என்ன செய்கிறோம், ரொம்பவும் நம்ம அருவறுக்கிறோம். அன்பானிலே அப்படி இல்லாதபடிக்கு அவர்களுடைய பலவீனத்தை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலும் இப்பொழுதும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உனக்காக எனக்காக என்ன செய்கிறாராம், வேண்டுதல் செய்கிறார். உன்னுடைய பலவீனத்துக்காக, என்னுடைய பலவீனத்துக்காக என்ன செய்கிறாராம், வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கி அதனால்தான் பவுல் அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்க, எட்டாம் அதிகாரம், ரோமர் 8:26 குறிப்பிட்டிருக்கிறாரு பவுல், அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால், வேண்டிக் கொள்வது நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்கா பெரும்பூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, எவ்வளோ பலவீனத்தை நமக்கு உதவி செய்யும்படியாக ஆவியானவர் இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கி நாம் அடுத்த பலவீனத்தை நாம் என்னத்தை உதவி செஞ்சோம், அடுத்தவர்களுக்காக நாம் என்ன வாழ்ந்தோம், அன்பானிலே இன்றைக்கி நாம் நமக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருவோம். ஆண்டவரே, நான் அடுத்தவர்களுக்காக வாழ, அடுத்தவர்களுடைய பிரயோஜனத்துக்காக வாழ, அடுத்தவர்களுடைய பலவீனத்தை நான் தாங்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்வார், அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வைப்பார், நம்மளை கொண்டு அநேகரை ரட்சிப்பில் கொண்டு வருவார். இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்மா. நமக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்களில் ஆண்டவரே, நான் எனக்காக வாழாமல் உங்களுக்காக, அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்களுடைய பிரயோஜனத்துக்காக நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒன்றை என்னையும் கொண்டு அநேக காரியத்தை செய்ய உபயோகப்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கே பிரியமாய் நடக்காமல் ஆண்டவரே பலருடைய பலவீனத்தை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி ஆண்டவரே, அடுத்தவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்களுக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி தான் நீங்கள் நடந்தீங்க. ஆண்டவரே, தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று சொல்லி ஆண்டவரே எவ்வளோ அவமானத்தை எவ்வளோ சகித்தீங்க என்னால் எங்களால். ஆண்டவரே, எங்களுடைய பாடுகளை, எங்களுடைய எங்கள் மேலே வரக்கூடிய ஆக்கிரி தீர்ப்பெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டிருங்க. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மறித்தீர். ஆண்டவரே, உனக்காக நாங்கள் என்ன செய்தோம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, இனி எங்களுக்காக நாங்கள் வாழாதபடிக்கு ஆண்டவரே அநேகருக்கு, ஆண்டவரே அநேகரை ஆத்ம ஆதாயம் பண்ண, அநேகர் ரட்சிப்பில் கொண்டு வர, அநேகருடைய பலவீனங்களை தாங்கி ஆண்டவரே உம்மிடத்தில் கொண்டு வர, ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு பிரியமாய் நடக்க என்னை எங்களையும் கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. நீர் தான் செய்ய முடியும். உடைய பரிசுத்த ஆவியினால தான் முடியும் ஆண்டவரே. அந்த சுயநலத்தின் ஆவி என்னை விட்டு எங்களை விட்டு எடுத்து போடுங்க. பிறநலத்தின் ஆவியை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றோம். அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக. யாத்திராகமம் 12 அதிகாரம் அதனுடைய 36 வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் தயை பெருத்தவர், தயை செய்கிறவர் மாத்திரமல்ல, மனிதர்களுடைய கண்களிலே அவருடையவர்களுக்கு தயையும் கிடைக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒரு தயவு நமக்கு கிடைக்க பெறுகிறது என்றால் அதற்கு பின்னாக கர்த்தர் இருக்கிறார். இதை தேவ பிள்ளைகள் ஒருபோதும் மறக்க கூடாது. இந்த எகிப்தியரை குறித்து நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு இஸ்ரவேலரை அடிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு கொடுமையாய் வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். வேலை வாங்கினது மாத்திரமல்ல, வேலைக்கேற்ற கூலியையும் கொடுக்காமல் இருதய கடினம் உள்ளவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டு பெருமூச்சு விடும் அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய கண்களில்தான் இப்பொழுது இஸ்ரவேலருக்கு தயை கிடைக்கிறது. நேற்று வரை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய கண்களிலே இப்பொழுது தயை கிடைக்கிறது. இது அதிசயம். இந்த அதிசயம் எப்படி நடந்தது? யாரால் நடந்தது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால். எனவேதான் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அல்லது இன்னொரு காரியத்துக்காக ஒருவரை போய் பார்க்க போகிறோம், அவர்கள் கண்களிலே தயவு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதை தீர்மானிப்பது யார் தெரியுமா? கர்த்தர். எனவே தான் வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கும் அப்போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கும் அப்போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், ஆமே, நாம் மனிதனை ப்ளீஸ் பண்ணுவதனால் தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரத்தில் நினைக்கலாம், ஐயோ, இந்த மேனேஜர் இருக்கிறது வரைக்கும் எனக்கு எந்த ப்ரமோஷனும் கிடைக்கலையே, இந்த மேனேஜர் மாறினா நல்லா இருக்குமே, அப்படி நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தரால் எதையும் எப்படியும் மாற்ற முடியும். எனக்கு ஒரு தயவு கிடைக்கணும்னா அது கர்த்தர் தீர்மானிக்கணும். பாருங்கள், பார்வோனின் வீட்டிலிருந்தல்லவா எபிரேய குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதே வீட்டில் பார்வோனுடைய குமாரத்தின் கண்களில் மோசே குழந்தையை கையில் எடுத்த போது அவள் கண்களிலே தயை கிடைக்கும்படி கர்த்தர் செய்ததினால் அல்லவா எகிப்தில் எந்த இடத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்று சட்டம் புறப்பட்டதோ அதே இடத்துல மோசே வளர்ந்தான், வாழ்ந்தான். இது தேவனுடைய செயல். தேவனை எந்த அளவுக்கு ப்ளீஸ் பண்ண முடியுமோ ப்ளீஸ் பண்ணுங்க. ஆண்டவரை சார்ந்திருங்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அத்தனை பேர் யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவன் கண்களிலே யோசேப்புக்கு தயை கிடைக்க செய்தார் அல்லவா? சிறைச்சாலையிலே தயை கிடைக்க செய்தார் அல்லவா? இதை தேவ பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். தயைக்கு காரணர் கர்த்தர். கர்த்தர் நினைத்தால் இன்று உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கண்களிலே உங்களுக்கு தயை கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருடைய செயல்கள் அதிசயமானவைகள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறேன். யாரை சந்திக்க பயப்படுகிறீர்களோ அவர்கள் கண்களிலேயே உங்களுக்கு தயை கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, தயைக்கு காரணர் நீர். தயை செய்கிறவரும், தயை பெருத்தவரும், தயை கிடைக்க பண்ணுகிறவரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தயை பெற்று மகிமைப்படுத்தி மகிழ கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். Come on!

0: நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கத்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதனாலும் அல்லது தம்முடைய ஜனங்களுக்காக போராடி யுத்தம் செய்வதானாலும் சரி, அவர் உபயோகிக்கிற வழியே ஆச்சரியமானதாகவும் அதிசயமானதாகவும் இருக்கிறது. பாருங்கள், இங்கே தம்முடைய ஊழியக்காரனை பாதுகாக்கும்படி கத்தர் தம்முடைய அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பி கொடுத்தார். எலிசா ஒரு சாதாரணமான எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். எலிசாவோடு கூட இருந்தது ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டுமே. அந்த தேவ மனுஷன் மேல் பொறாமை கொண்ட சீரியா ராஜா அவனுக்கு விரோதமாக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். இவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஜார் எலிசாவுக்காக யுத்தம் செய்வது, ஜார் சீரியா ராஜாவின் கைகளில் இருந்து அவரை விடுவிப்பது, எலிசாவின் வேலைக்காரன் பதறினான். ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா சொன்ன பதில் என்ன தெரியுமா? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். ஆம், எலிசாவுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தது. அந்த கண்களினால் கத்தர் தனக்கு ஆதரவாய் அனுப்பியிருக்கிற அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் கண்டார். ஆகவே அவருடைய உள்ளம் பதறவில்லை. கத்தர் உங்களுக்கு ஆதரவாக எத்தனை காரியங்களை செய்கிறார் பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார். சக்கரியா 2:5. ஜோசுவாவின் புத்தகத்தையும் நியாயாதிபதியின் புத்தகத்தையும் மற்றும் 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்தையும் வாசிக்கும் போது கத்தர் எவ்விதமாய் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார், எப்படி தன் ஜனங்களுக்காக போராடினார், வழக்காடினார், யுத்தம் செய்தார் என்பதையெல்லாம் நீங்கள் அறியலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சிசியரா யுத்தத்திற்கு வந்தபோது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசியராவோட யுத்தம் பண்ணின என்றும் வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதி 5:20 காணலாம். அதுபோல இஸ்ரவேலருக்கு முன்பாக கத்தர் கானானியரை துரத்தும்படி குளவிகளை அனுப்பினார். ஆயிரக்கணக்கிலே குளவிகள் பறந்து வந்து யுத்த வீரர்களைப் போல் நின்றன. அவைகள் கானானியர்களை துரத்தி அடித்ததென்று யாத்திராகமம் 23:28 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் துரத்தி வந்த போது கத்தர் அக்னி ஸ்தம்பங்களை 2 பேருக்கும் மத்தியிலே வைத்தார். எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கியது. தேவ பிள்ளைகளே, கத்தர் உங்களை பாதுகாக்கிறவர். அவர் உங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவராக இருக்கிறார். எந்த நேரமும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். அவரை நினையுங்கள், தியானியுங்கள், சிந்தியுங்கள், அவரிடையிலே ஓடி வாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கு முலாவிக் கொண்டிருக்கிறது என்று 2 ராஜாக்கள் 16:9 காண்கிறோம். உத்தமனுக்கு கத்தர் துணை. ஆமன்பாந்தது வச்சனங்களே, 24 மணி நேரங்களில் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
1: சிலுவையிலே

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கையில் உதவி செய்

பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்துல, கலங்கி நிற்கிறதான நேரத்துல எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே, உம்மை நோக்கி பார்க்க

0: சுதாவும் ரமேஷும் அவங்க 2 வயசு பையன் ராஜுவோட அந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல இருந்த மற்ற எல்லாருமே அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜுவை தவிர அங்க வேற எந்த சின்ன குழந்தையும் இல்ல. ராஜு திடீர்னு கைய ஆட்டி குலுங்கி குலுங்கி சிரிச்சான். ரமேஷும் சுதாவும் அவன் எதை பார்த்து சிரிக்கிறான்னு திரும்பி பார்த்தாங்க. 2-3 டேபிளுக்கு தள்ளி ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்திருந்தாரு. அவர் ராஜுவை பார்த்து கைய ஆட்டி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய டிரெஸ் கிழிஞ்சிருந்துச்சு, தலை சீவப்படாம அலங்கோலமா இருந்துச்சு. அவர் முகம் அழுக்கா அவலட்சணமா இருந்துச்சு. ஹாய் பையா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு அவர் சத்தமா உற்சாகத்தோட கேட்க ராஜு இங்க இருந்துகிட்டே ஹாய் ஹாய்னு கையாட்டி கத்துனான். அங்க இருந்தவங்க எல்லாரும் அந்த முதியவரையும் ராஜுவையும் மாறி மாறி பார்த்தாங்க. ரமேஷுக்கும் சுதாவுக்கும் சங்கோச்சமா இருந்துச்சு. இவங்க ஆர்டர் பண்ணின சாப்பாடு வந்துச்சு. ராஜுவும் சுதாவும் அந்த மனிதரை கவனிக்காதது மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வயதானவர் அங்க இருந்துகிட்டே கைய ஆட்டி ஏதோ சொல்லிக்கிட்டே சத்தமா சிரிக்க ராஜு இங்க இருந்துகிட்டே கைய ஆட்டி சிரிச்சான். சுதாவால ராஜுவுக்கு சாப்பாடு ஊட்டிவிட முடியல. ரமேஷும் சுதாவும் மடமடன்னு சாப்பிட்டு முடிச்சாங்க. ராஜு சாப்பாட்ட பார்சல் போட சொல்லி அதை வாங்கிட்டு சுதா வேகமா ராஜுவை தூக்கிட்டு வெளியே போக தயாரானான். ரமேஷ் பில்ல கவுண்டர்ல கட்டிட்டு கார் பார்க்கிங்ல அவளோட சேர்ந்துக்கிடுறதா சொன்னான். சுதா ராஜுவை தன்னோட இறுக்கமா அணைச்சுக்கிட்டு கதவு பக்கம் வந்தா. 2 கதவுக்கும் இடையில அவளோட வழிய மறைச்சுக்கிட்டு அந்த முதியவர் நின்னுகிட்டு இருந்தாரு. அவரை தொடாம வெளியே போயிடலாம்னு சுதா நினைக்க அவர்கிட்ட இருந்து வந்த துர்நாற்றம் அவளை அவளுடைய மூக்க பிடிக்க வச்சது. அந்த சந்தர்ப்பத்துல ராஜு தன்னுடைய 2 பிஞ்சு கைகளையும் தூக்கி போட்டு அந்த முதியவர் தோளுக்கு ஒரே தாவா தாவிட்டான். ராஜு அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தான். அவர் கண்மூடி ஏதோ தியானத்துல இருந்த மாதிரி இருந்தாரு. அவர் கண்ல இருந்து கண்ணீர் தார தாரையா வடிஞ்சது. இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல 2 மனித உயிர்கள் இவ்வளவு அன்பு செலுத்துறத யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் ராஜுவ தன்னுடைய அழுக்கான முரட்டு 2 கைகள்லையும் போட்டு தாளாட்டுறது மாதிரி ஆட்டிட்டு மனசே இல்லாம அந்த முதியவர் ராஜுவ சுதா கையில கொடுத்துட்டு மெதுவா சொன்னாரு, அம்மா நீ எனக்கு கிறிஸ்மஸ் பரிசு கொடுத்துட்ட, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. சுதா அவருடைய கந்த துணிய பார்த்தா. ஆனா அவளுடைய மகன் ஒரு உன்னதமான ஆத்மாவை பார்த்தான். 1 நிமிஷம் தன்னுடைய குழந்தை அந்த வயதானவர்கிட்ட இருக்கும் போதே சுதா தகச்சு போயிட்டாளே, நம்முடைய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பாவமான உலகத்துக்கு அனுப்புனாரே, அது எத்தகைய உன்னதமான தியாக செயல், அதை புரிஞ்சுக்கிடுவோம், நன்றியோட இருப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: உங்களுக்கு எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.

அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 4 first 2 verses.
1: நீதிமொழிகள் 4 முதல் 2 வசனங்கள்.
2: Proverbs 4 verses 1 and 2.
1: பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள்.
2: Hear my children the instruction of a father and give attention to no understanding, for I give you good doctrine, do not forsake my law.
1: என் உபதேசத்தை விடாதிருங்கள்.
2: Do not forsake my law.
1: ஒரு தகப்பனுக்கு இருக்கும் அநேக உத்தரவாதங்கள்ல ஒரு முக்கியமான உத்தரவாதம் தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய உபதேசத்தை கொடுக்கிறார்.
2: One of the many responsibility that a father possesses is that he gives his law or the teaching to his son.
1: தமிழ்ல உபதேசம் டீச்சிங் என்று எழுதி இருந்தாலும் ஆங்கிலத்துல என்னுடைய கற்பனை அல்லது என்னுடைய சட்டங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கு.
2: Though in Tamil it is referred to as my teaching, in English it says do not forsake my law.
1: இன்னைக்கு அந்த law அல்லது சட்டம் அப்படின்றதை எடுத்துக்கொள்ள விரும்புறேன்.
2: So today I want to take that word my law.
1: நம்முடைய உலக பிரகாரமான தகப்பன் மாத்திரமல்ல, நம்முடைய பரம தகப்பனும் இப்படிதான் இருக்கிறார்.
2: So it is not only a worldly father but also a heavenly father is similar.
1: பாருங்க, ஒருவர் நமக்கு தகப்பனாக மாறிட்டாங்க அல்லது நாம் ஒருவரை தகப்பன் என்று நோக்கி பார்க்கிறோம்னா நிச்சயமாகவே அந்த தகப்பன் வந்து நாம் நடப்பதற்கான சட்டங்களை, நாம நடப்பதற்கான நெறிகளை நிச்சயமாக அவங்க வந்து அமைத்து தான் நம்மளை நடத்துவாங்க.
2: When you have someone as a father or when you look at someone as a father, then it is sure that they have certain laws and rules for the goodness of our life.
1: நாம சொல்ல முடியாது எனக்கு சட்டெல்லாம் போடாதீங்க, எனக்கு நிபந்தனை வைக்காதீங்கன்னு சொல்லி எந்த தகப்பனையும் நம்ம சொல்லவே முடியாது.
2: We cannot tell any father that don't lay down laws and rules for me.
1: ஏனென்றால் இந்த உறவே எந்த உத்தரவாதத்தோடு வருகிறதுனா, பிள்ளை தகப்பனுக்கு சட்டம் போடுறது இல்ல, தகப்பன் பிள்ளைக்கு சட்டங்களை நியமிக்கிறார்.
2: It's because this relationship comes with a responsibility that a father gives laws and rules to a child, not the other way.
1: வேதம் அதனால தான் சொல்லுகிறது, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு லட்சியம் உண்டு பண்ணுவா.
2: So that is why the Bible says a child left on his own brings shame to his mother.
1: அப்போ ஒரு பிள்ளை வந்து தாய் இஷ்டத்திற்கு போறதுக்கு வழி விடுறதுக்கு ஒரு தகப்பன் வேடிக்கை பார்ப்பது அவருடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது அர்த்தம்.
2: So when a father lets a child to go on his own way, it means that he is not responsible in his work.
1: நீங்கள் நம்முடைய பரம தகப்பனோ நம்மோடு வைத்திருக்கிற உறவை வந்து அவர் எப்படி பராமரிக்கிறார் அப்படின்னு கேட்டா, அதுல ஒரு விதம் என்னன்னா, வேதம், நம்ம கையில இருக்கிற பரிசுத்த வேதம் இருக்கு பாருங்க, இந்த வேதத்தை தம்முடைய சட்ட புத்தகமாக தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறார்.
2: And one of the way the Lord maintains a relationship with us is also by giving the word of God, which he keeps as a law and rule book for us.
1: நீங்கள் 119 சங்கீதத்துக்கு வருவீர்களானா,
2: if you come to Psalm 119
1: முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது நாம் வைத்திருக்கிற கர்த்தருடைய வேதத்திற்கு

0: ஏழு வித்தியாசமான விளக்க வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஒன்பது வசனத்துக்குள்ள.
1: So if you read first 9 verses, you can find there are 7 different terms that is used for the word of God.
0: நீங்கள் முதலாம் வசனத்தை பாருங்கள்.
1: Look at verse 1.
0: 119ஆம் சங்கீதம் முதலாம் வசனம்.
1: Psalm 119 verse 1.
0: அங்கே கர்த்தருடைய வேதம் அப்படிங்கற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு.
1: Here it is said as the law of the Lord.
0: கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்.
1: Blessed are the undefiled in the way who walk in the law of the Lord.
0: அதாவது இந்த இடத்துல இந்த வேதம் அப்படிங்கற வார்த்தை சரியான மொழிபெயர்ப்புல கர்த்தருடைய சட்டம் the law அப்படினு இருக்கு.
1: So in English it says it is who walk in the law of the Lord.
0: ரெண்டாம் வசனம் வருவீர்களா வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு.
1: If you come to verse 2 there's another word that is mentioned.
0: அங்க பாத்தீங்கனா அவருடைய சாட்சிகள் அப்படிங்கற வார்த்தை இருக்கு.
1: Here we can read the term is testimonies.
0: அவருடைய சாட்சிகள்
1: is testimonies.
0: இந்த சாட்சிகள் அப்படிங்கற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா அதாவது சாட்சி கூறுவது.
1: So this word means to bear witness.
0: இந்த வார்த்தையும் எதற்கு பயன்படுகிறதுனா தம்முடைய வேதத்தை விளக்குவதற்கு பயன்படுகிறது.
1: This term is also used to refer the word of God.
0: மூன்றாவது ஒரு வார்த்தை இருக்கு இதே வேதத்தை வந்து குறிக்கிற மூன்றாவது வார்த்தையை நீங்க நான்காம் வசனத்துல வாசிக்கலாம்.
1: You can read another term that is mentioned in verse 4.
0: அங்க பாத்தீங்கன்னா உமது கட்டளைகள் அப்படிங்கற வார்த்தை இருக்கு.
1: Here you can read the word the precepts.
0: அதாவது இது வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஆண்டவர் வந்து நுணுக்கமாக நம்முடைய வாழ்க்கையை கவனித்து ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனைக்கும் அல்லது தேவைக்கும் அவர் கட்டளைகளை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதின் அர்த்தத்தில் இது எழுதப்பட்டிருக்கு.
1: So this is given in a meaning where the Lord is particular about every detail of our life and he gives instruction for everything particularly.
0: நீங்கள் நான்காவது இந்த வேதத்தை குறித்து விளக்கம் சொல்லுகிற அல்லது குறிப்பிடுகிற வார்த்தை என்னவென்றால் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது உமது பிரமாணங்கள் அப்படிங்கற வார்த்தை இருக்கு.
1: The next term that is used for the word of God is present in verse 5. It says as thy statutes.
0: பிரமாணங்கள்.
1: Statutes.
0: இந்த பிரமாணங்கள் அப்படிங்கற வார்த்தையினுடைய மூல பொருள் இது எப்படி அர்த்தத்துல வருகிறது அப்படினு சொன்னா ஒரு காரியத்தை கல்லிலே பதித்து வைப்பது போல.
1: The root meaning of this word is to engrave in stone.
0: கல்லிலே பதித்து வைப்பது போல.
1: To engrave in stone.
0: அதாவது இன்னொரு விதமாய் சொன்னால் மாறாத என்றென்றும் நிலைத்திருக்கிற அவருடைய சட்டம் அப்படின்னு அர்த்தம்.
1: Otherwise it refers to the binding force and the permanence of his scripture.
0: ஐந்தாவதாக பாருங்க இன்னொரு வார்த்தையும் நம்முடைய வேதத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது ஆறாம் வசனத்துல உம்முடைய கற்பனை என்ற வார்த்தை இருக்கிறது.
1: The next term that is referred in verse 6 it says as commandments.
0: இது என்னன்னா கற்பனைன்னு சொல்றது சட்டங்களை அல்லது இதை செய் அதை செய்யாதே அப்படின்னு சட்டத்தை கொடுக்கிறது அதான் அந்த கற்பனைன்றது.
1: So it points to the idea of giving orders.
0: ஆறாவதாக இந்த வேதத்தை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை வந்து நீங்க ஏழாம் வசனத்துல வாசிக்கும் போது உம்முடைய நீதி நியாயங்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: So in verse 7 you can read the next term that is used which is judgments or ordinances.
0: இது என்ன அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது என்றால் நம்மை ஆளுகை செய்கிற தேவன் நீதி உள்ளவர் அவர் நின்று நியாயம் விசாரிக்கிறவர்.
1: So it comes with the idea that the Lord who rules us is the Lord of justice and he will rule us accordingly.
0: இந்த வேதமும் நம்மை ஒரு நாள் நியாயம் தீர்க்கும்.
1: And surely this word also will justify us.
0: கர்த்தருடைய வேதத்தை நாம் அதனாலதான் வாசிக்கணும் அறிந்து கொள்ளணும்.
1: And that is why we should read the word of God and know it.
0: ஏனென்றால் அவருடைய வார்த்தையின்படி தான் அவர் நியாயம் தீர்ப்பார்.
1: It's because he will judge according to his word.
0: ஏழாவதாக கர்த்தருடைய வேதத்திற்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு வார்த்தையை ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கலாம்.
1: And you can read the seventh term that is given in verse 9.
0: அங்கே உமது வசனம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு.
1: Here the term thy word is used.
0: இன்னொரு விதமாய் சொன்னால் கர்த்தர் பேசினவைகள்.
1: So in other words that the Lord which the Lord has spoken.
0: அப்போ கர்த்தருடைய வேதத்தை ஏழு விதமான வார்த்தைகளாலே இந்த சங்கீதக்காரன் வர்ணிக்கிறார்.
1: So here the psalmist describes the word of God in 7 different terms.
0: அதுல ஒன்று தான் என்னன்னு கேட்டா முதலாம் வசனத்துல வாசித்தோம் பாருங்க அவருடைய வேதம் அல்லது அவருடைய சட்டம் the law.
1: And one among them is what we read in verse 1 the law.
0: இதைதான் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல என்னுடைய உபதேசம் என்று தமிழ்ல இருக்கு ஆங்கிலத்துல என்னுடைய சட்டம் என்று இருக்கு.
1: So that is what we read in Proverbs 4 verse 2 which is given as my law in English whereas in Tamil it is given as my teaching.
0: என்னுடைய சட்டம்
1: my law.
0: என்னுடைய பிரமாணம்,
1: this is my law,
0: என்னுடைய நியாயம்,
1: this is my justice,
0: என்னுடைய வார்த்தை,
1: this is my word,
0: என்னுடைய வசனம்,
1: this is my word.
0: இதெல்லாம் வந்து ஒரு சேர பெற்றது என்னன்னு சொன்னா, ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் உள்ள உறவு இந்த சட்டங்களால், நியாயங்களால், இந்த பிரமாணங்களால் வெளிப்படுத்தப்படுகிறது.
1: So this altogether comes to an idea that this word is being revealed in the form of law, testimonies, commandments and orders.
0: பாருங்க, நம்முடைய தேவன் நம்ம மேல கண்காணிக்கிறார், நம்முடைய வளர்ச்சியில அவர் ரொம்ப கருத்துள்ளவரா இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் வந்து, அவர் ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியின் காலத்துல அவர் வந்து ரொம்ப கான்சியஸா அந்த பிள்ளைக்கான சட்ட திட்டங்களை வகுக்கிறார்.
1: So the very fact that the Lord is monitoring us, he is much concerned about our growth, is that when a child grows up, he also lays down the rules that is required for the child.
0: பாருங்க, ஒரு பிள்ளைக்கு சட்டங்களையும் நியமங்களையும் நியமிக்க வேண்டிய பொறுப்பு அதனுடைய தகப்பன்ட தான் இருக்கு.
1: So it is a father's responsibility to lay down rules and laws for the child.
0: அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு.
1: And they have that authority.
0: பாருங்க, போற வரவங்க எல்லாம், வழியில இருக்கிறவங்க எல்லாம் சட்டங்களை போட முடியாது.
1: It's not that all the passerbys can lay down rules.
0: ஆனா ஒரு தகப்பன் என்ன பண்றாருன்னா, தான் பிள்ளைக்கு தான் வீட்டுக்கு ஒரு சட்டத்தை போடுறாரு.
1: But a father will lay down rules and laws for his child and for his house.
0: அதற்கு அத்தனை உரிமையும் அவர் கையில இருக்கு.
1: And he has all the rights to do it.
0: யாரும் வந்து கேட்க முடியாது, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது.
1: No one can question him, why are you doing this?
0: என் பிள்ளைக்கு சட்டங்களை நியமிக்கிற உத்தரவாதம் என் கையில இருக்கு, உன் பிள்ளைக்கு நீங்க சட்டம் போடுங்கன்னு சொல்லுவாங்க.
1: They can say, I have the responsibility to give rules and laws to my child. If you want to give, you can give it to your child.
0: அதனால தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் வித்தியாசமான ரூல்ஸ் வந்து இருக்கும்.
1: So that is why each house will have different kinds of rules.
0: ஒரு வீட்ல தனியா எங்கேயும் வெளியே போடவே விடவே மாட்டாங்க.
1: So in one house they will never let their child go alone.
0: இன்னொரு வீட்ல பாத்தீங்கன்னா போன ஆள் வந்தானான்னு கூட கேட்க மாட்டாங்க.
1: In another house they will not even consider whether the child has returned back.
0: ஒரு வீட்ல நீங்க என்ன முண்டி நின்னாலும், என்ன கஷ்டப்பட்டாலும் எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்பவே மாட்டாங்க பிள்ளைங்களை.
1: In one house they will not no matter how much you struggle, they will not let their children to go for any excursion.
0: இன்னொரு வீட்ல அவங்களே வந்து கேட்பாங்க, எக்ஸ்கர்ஷன் கூட்டி போறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க.
1: In another house they will come and request, are you going to take them for excursion.
0: இது எல்லாம் ஒவ்வொரு வீடும் வித்தியாசமா இருக்கும்.
1: So it means that each house is different.
0: ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் தாம் பிள்ளைக்கு ஏற்றவாறு, தன்னுடைய தரிசனத்துக்கு ஏற்றவாறு, தன்னுடைய நோக்கங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்களை நியமிக்கிறாங்க.
1: It's because every father lays down rules and laws according to their child's behavior, according to their dream and vision.
0: இப்போ இந்த நீதிமொழிகள்ல இந்த தகப்பன் தன் பிள்ளைய பார்த்து சொல்றாருங்க, பாருப்பா என்னுடைய உபதேசம், என்னுடைய சட்டங்களை நீ என்ன பண்ணனா, விடாம இருன்றார்.
1: Here in Proverbs here the father says, do not forsake my law.
0: சட்டம் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சட்டத்தை ஒரு பிள்ளை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, விடாமல் இருக்க வேண்டும்.
1: So laying down rules may be on one side, but a child should not forsake that law.
0: எதற்காக இந்த வேதம் கொடுக்கப்பட்டது?
1: For what purpose the law is given to us?
0: அதனுடைய சட்டங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது?
1: Why are these laws given to us?
0: அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டது.
1: It is given that it might profit us.
0: அது நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டது.
1: It is given for our goodness.
0: நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்டது.
1: It is given for our blessing.
0: நம்முடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது.
1: It is given for our protection.
0: நம்முடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு.
1: It is given for our growth.
0: நம்முடைய மேன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு.
1: It is given for our exaltation.
0: நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு.
1: It is given for the Lord to fulfill the vision that he has on us.
0: கர்த்தருடைய வாய் சட்டங்களை விளம்பி இருக்கிறது, அவருடைய வார்த்தை வந்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு.
1: And it is the mouth of God that has spoken these laws and rules and the word of God, and it is his hand it has written us.
0: ஆனால் இந்த உபதேசத்தை, இந்த சட்டத்தை, இந்த பிரமாணத்தை வாசிக்கிறவன் தான் அதை நிறைவேற்ற, அதை விட்டு விடாம இருக்கிறதற்கான உத்தரவாதம் ஒவ்வொரு பிள்ளைக்கு இருக்கு.
1: But it is the responsibility of every child that he may not forsake this law that is being given, that he reads, that he follows and takes over.
0: பாருங்க, இந்த சட்டத்தின்படி ஒரு பிள்ளை வாழ்வானால்,
1: if a child lives according to this law,
0: இந்த சட்டம் செய்கிறவர்களுக்கான ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறார்.
1: He will receive the blessing that this law does to him.
0: பாருங்க, ஒரு வீட்ல கூட ஒரு தகப்பன் போடுற ஒரு தகப்பன் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியும் போது அதற்கேற்ற பிரதிபலனை அந்த தகப்பன் கொடுக்கிறார்.
1: Even in a house, if a child obeys the laws and the rules which the father lays, then he will also give the reward accordingly to the child.
0: அதற்கேற்ற சமாதானம் வீட்ல நிலவுது, அதற்கேற்ற நன்மை கிடைக்குது, அதற்கேற்ற ஆசீர்வாதங்கள் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது.
1: And there will be peace pertaining to that law, and also there will be blessings and gifts and every rewards that is pertaining to that law.
0: அதே போலதான் பரம தகப்பன் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சட்ட புஸ்தகமாகிய வேதத்தை வந்து ஒரு மனுஷன் வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி அவன் செய்யும் போது இந்த புஸ்தகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்றார்.
1: Similarly, our heavenly Father who has given this law book, which is the word of God, if a person reads it, loves it, meditates it, and listens to it, then the Lord says, I will give the blessing that I have for you.
0: அப்போ ஒருவன் வந்து சட்டத்தை விட்டுட்டு பிரமாணங்களை கை கொள்ளாம எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் கொடுங்கன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார்.
1: So if a person says that he will not follow the rules and forsake that law, then the Lord will not give him the blessing.
0: இதைதான் எஸ்ராவின் புத்தகம் 9 அதிகாரம் 10 முதல் 12 வாசிக்கிறோம்.
1: This is what we read in Ezra chapter 9 verses 10 to 12.
0: அங்கே அவர்கள் தேவனை பார்த்து அழுகுறாங்க பாருங்க.
1: Here you can see the people crying unto the Lord.
0: இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டு விட்டோம்.
1: And now, O our God, what shall we say after this? For you have forsaken your commandments, which you commanded by your servants, the prophets.
0: நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசா தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவறுப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதா இருக்கிறது.
1: The land which you are entering to possess is an unclean land with the uncleanness of the peoples of the lands with their abominations which have filled it from one end to another.
0: ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உம்பிழிக்கையாய் பின்வைக்கும்படி நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்காக என்றீரே என்று வாசிக்கு.
1: Now therefore do not give your daughters as wife for their sons, nor take their daughters to your sons, and never seek their peace or prosperity, that you may be strong and eat the good of the land and leave it as an inheritance to your children forever.
0: அப்ப பாருங்க, இங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் தேசத்திற்கென்று சில பிரத்யேக சட்டங்களை ஆண்டவர் போட்டிருந்தாரு.
1: So here we can see that the Lord has given a specific laws and rules for the people of Israel alone.
0: எதற்காக?
1: For what?
0: அவர்களுடைய தனித்தன்மை, அவர்களுடைய ஆசீர்வாதம், அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்காக.
1: That they may keep up their uniqueness, their holy life and also their life.
0: இந்த சட்டங்கள் மற்றவர்களுக்கு புரியாது.
1: Other people may not understand these laws.
0: ஆனால் தேவன் இந்த இஸ்ரவேலர் மேல் வைத்திருந்த அனந்த அன்பு, அவர் வைத்திருந்த பெரிய தரிசனம், நோக்கம் இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு சில வழிமுறைகள், சட்டங்கள் மிக அவசியமாக இருந்தது.
1: But in order for God to fulfill the greatest purpose that he had for them and the greatest because of the abundant love that he had in them, he had to lay down these rules and laws in their life.
0: ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்னன்னு கேட்டா, தங்களுக்கு தகப்பனாய் இருந்த தேவன் வந்து கொடுத்த சட்டங்கள் பிரமாணங்களை அவங்க கேளாமலே போயிட்டாங்க.
1: But the thing the mistake which the Israelites committed was that they never gave heed to the laws and the rules which the father heavenly father gave.
0: அவங்க தான் இஸ்ரவேல் சொல்றார், உமது கற்பனைகளை நாங்க விட்டு விட்டோம் என்று சொல்கிறார்.
1: That's why Ezra says here, for we have forsaken your commandments.
0: நீர் உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எவ்வளவோ எங்களோடு பேசினீர்.
1: You spoke with us with your servants through your prophets.
0: இப்படி செய்ய கூடாது, இப்படி வாழ கூடாது என்று நீ சொன்னீர். ஆனா நாங்க விட்டுட்டோம், அதை நாங்க செய்யல.
1: You said you should not do this, you should not live this way, but we did not listen to it, we forsaken it.
0: அதனால எங்க வாழ்க்கையில अनेक வேதனைகளை நாங்க அனுபவிச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாரு.
1: And therefore we are enduring much pain in our life.
0: எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்க இழந்துட்டோம்.
1: We have lost many blessings in our life.
0: எங்க நாட்டை இழந்துட்டோம்.
1: We have lost our land.
0: எங்களுடைய ஆலயத்தை இழந்துட்டோம்.
1: We have lost a temple.
0: எங்களுக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்தை இழந்துட்டோம்.
1: We have lost the inheritance that is given by God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of
0: ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை என்று இருக்குமானா, அந்த தகப்பன் தம் பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற ஆசை, வைத்திருக்கிற தரிசனம், வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் எல்லாம் நிறைவேற அந்த தகப்பன் போடுகிற பிரமாணங்களுக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்.
1: If there's a father and son, then the father will have a great purpose, the desire, the purpose, the plan, everything for a child, and therefore in order to fulfill that he will lay down rules, and it is necessary that child should follow and obey it.
0: அதாவது அந்த கற்பனையை நீங்க செய்யல, சட்டங்களை செய்யலனா தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவும் என்ன ஆயிடுதுன்னா கசந்து போகுது, முறிந்தே போகுது.
1: If you don't follow and do according to the rules and laws, then the relationship between the father and the son becomes bitter and breaks down.
0: இது மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் உண்மை, தேவனோடு உள்ள உறவிலேயும் உண்மை.
1: This is true even in the life of men and also in the life of with the relationship with the Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த தேவனுடைய சட்டம், law of the Lord, do not forsake my lawn போட்டிருக்கே. அப்ப தேவனுடைய சட்டத்தை ஏன் ஒருவன் விடாம இருக்கணும்?
1: So when it says do not forsake my law, so why should a person not forsake the law of the Father?
0: இதை குறித்து நான் தியானித்த பொழுது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது.
1: As I was meditating, I remembered a verse.
0: 119 சங்கீதம் 72 வசனம்.
1: Psalm 119 verse 72.
0: ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை தன் தகப்பனாக, பரம தகப்பனாக இருக்கிற தேவனுடைய வேதத்தை விட்டுவிடாம இருக்கணும்?
1: Why should a person, a child or a son, not forsake the law of the father?
0: அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
1: The law of your mouth is better to me than thousands of gold and silver pieces.
0: தமிழ்ல வந்து வேதம் அப்படிங்கற வார்த்தை இருந்தாலும் ஆங்கிலத்துல தேவனுடைய பிரமாணம் அல்லது தேவனுடைய சட்டம் அப்படின்றது எழுதியிருக்கு.
1: So in Tamil it is written as the word, whereas in English it is written as the law of your mouth.
0: கர்த்தருடைய வாயினுடைய சட்டம்,
1: the law of your mouth.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஏன் இதை ஒரு பிள்ளை வந்து விட்டுவிடக் கூடாது?
1: So why should a son of God do not forsake this law?
0: இந்த வசனத்திற்குள்ளே மூன்று முக்கியமான வெளிப்படுத்தல்கள் இருக்கிறது.
1: There are three important revelations from this verse.
0: முதலாவது, ஏன் இந்த சட்டத்தை விட்டுவிடக் கூடாது என்றால்,
1: why we should not forsake this law?
0: அதே வசனத்தை திரும்ப பாருங்க.
1: Read the verse again.
0: அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
1: The law of your mouth is better to me than thousands of gold and silver pieces.
0: அப்போ முதலாவது ஏன் இந்த தகப்பனுடைய சட்டத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னா, அந்த சட்டம் முதலாவது விலையேறப்பற்றது.
1: The first reason why we should not forsake the law of the father, it's because the law of God is precious.
0: கர்த்தருடைய சட்டம் விலையேறப்பற்றது.
1: The law of God is precious.
0: அதை விளக்குவதற்கு தான் அந்த வார்த்தை எழுதியிருக்கு, திரளான அல்லது அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் என்று சொல்லி ஒப்பிடப்பட்டிருக்கு.
1: So in order to show that it is being compared here, it is better than thousands of gold and silver.
0: நான் நினைக்கிறேன் இந்த தேவனுடைய சட்டம் என்பது விலை உள்ளது.
1: So I think the law of God is precious.
0: 127 வசனத்தை அதே அதிகாரத்துல பாருங்க. சங்கீதம் 119:127 வசனம்.
1: If you read Psalm 119 verse 127.
0: ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன்.
1: I love the commandments above gold, yeah, above fine gold.
0: அதாவது மனுஷன் வந்து அன்பு வைக்கிறதுல பொதுவா அவன் வைக்கிற அன்பு வந்து எது மேலன்னு சொன்னா இந்த உலகத்தின் செல்வத்தின் மேல, அதுல விசேஷமா செல்வத்துல ரொம்ப விசேஷமானது பொன்னின் மேல்.
1: So in this world, man's love can be fixed on many things, especially on this world, and in that world, especially on this gold.
0: அதாவது இந்த பொன்னை விரும்புறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேரு தங்களுடைய சொத்துக்கள், விசேஷமா இந்தியாவில், அதுக்கப்புறமா கிழக்கத்திய நாடுகள்ல பாத்தீங்கன்னா, தங்களுடைய சொத்துக்களை, வருமானங்களை பொதுவாக பொன்னாக மாற்றி வைத்திருப்பாங்க.
1: So that is why you, when you see that people, since they love this gold, they actually make all their assets and wealth convert into gold, especially in India.
0: அதாவது நம்ம ஆட்கள் வந்து ரூபா நோட்டை நம்புறத விட பொன்னை ரொம்ப நம்புவாங்க.
1: People trust gold more than money.
0: ஏனென்றால் அதுடைய விலை வந்து லேசில குறையாது.
1: Because its value will not decrease so easily.
0: இன்னைக்கு நிறைய பேர் சில நாடுகளை விசிட் பண்றதுக்கே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்குள்ள பொன் வந்து மலிவா கிடைக்குதுன்னு அங்க போய் வாங்கிட்டு வந்துருவாங்க.
1: Today one of the many reasons why people visit certain countries is because they find that gold to be cheaper in those countries that they want to buy it there.
0: அதாவது ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னா, தாவீது சொல்றாரு, திரளான ஆயிரம் ஆயிரமான பொன் வெள்ளி காசுகளை பார்க்கிலும் உம்முடைய வசனம், உம்முடைய சட்டம் ரொம்ப ரொம்ப அருமையானது, ரொம்ப விலை உள்ளது.
1: So here the psalmist David says that your word or the law of your mouth is better to me than thousands of gold and silver pieces.
0: அப்பனா அது என்ன அர்த்தம் நமக்கு காண்பிக்குதுனா, எப்படி ஒருவன் ஒரு பொன்னின் மேல் பிரியம் வைப்பானோ, ஆசை வைப்பானோ, அதைவிட ஆசைப்படத்தக்கதுதான் தேவனுடைய வார்த்தை.
1: So it means like how a person loves gold, then this word of God should be loved more than that gold.
0: அதாவது நாம கர்த்தருடைய சட்டங்களை வந்து நாம வாசிக்கிறோம், நாம் பிரசங்கம் பண்ணுறோம், தியானிக்கிறோம், இந்த அனுபவம் நமக்கு இருக்கு.
1: ஸோ வி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரீடிங், மெடிடேட்டிங் அண்ட் லிசனிங் அண்ட் ப்ரீச்சிங் தி லா ஆஃப் த லார்ட்.
0: ஆனால் இதை தாண்டி தேவன் அவருடைய சட்டத்தை பார்த்து நம்ம ஒரு விதமான மனநிலை இருக்கணும்னு விரும்புகிறார்.
1: பட் பிசைட்ஸ் இஸ் த லார்ட் வாண்ட்ஸ் அஸ் டு ஹேவ் அ கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்பான் இஸ் லா.
0: எப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் நமக்கு இருக்கணும்னா, கர்த்தருடைய வேதத்தின் மேல் நமக்கு பிரியம் இருக்கணும்.
1: What kind of attitude is that? God wants us to love His word.
0: அதைதான் சங்கீதம் 1:2 வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: That is what we read in Psalm 1:2.
0: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: And but his delight is in the law of the Lord, and in his law does he meditate day and night.
0: நீங்கள் 119 சங்கீதத்துக்கு திரும்ப வருவீர்களானா 98 வசனத்தை வாசிக்கும் போது,
1: If you come again to Psalm 119 verse 97.
0: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அதுவே எனக்கு தியானம். 97.
1: Oh how love I thy law, it is my meditation all the day.
0: 148 வசனத்தை பாருங்க.
1: If you read verse 148.
0: 119:148.
1: Psalm 119 verse 148.
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் சொல்றார்.
1: My eyes prevent the night watches that I might meditate in thy word.
0: அதாவது அவ்வளவு விலையேற பெற்றதாக வேதம் கருதப்படுகிறது.
1: So the law of the Lord is considered to be so precious.
0: அதாவது ஒரு காரியம் வந்து ரொம்ப விலையுள்ளதா நம்முடைய கண்ணுக்கு தெரியுமானா, அதற்கு நம்ம எவ்வளவு நேரத்தை செலவழிக்க கூட நம்ம வந்து தயங்கவே மாட்டோம்.
1: So if you find something precious in your life, then we will not even hesitate to spend more time on it.
0: அது வந்து தியானிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போறதே தெரியாது.
1: We will not even find time even to meditate that.
0: அந்த நேசம் ரொம்ப முக்கியம்.
1: That love is very important.
0: அந்த பொன் வெள்ளியை போல அதனுடைய விலை வந்து அதிகமானது அப்படிங்கற கணிக்கிற ஒரு இதயம் நமக்கு தேவை.
1: We should have a heart that can identify the value more than gold and silver.
0: மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தருடைய சட்டங்கள் மேல ஒருவனுக்கு அதிகமான மரியாதையும் கனமும் இருக்க வேண்டுமானா அதை ரொம்ப விலை உள்ளதாக பார்க்கணும்.
1: If a person should have a honor and respect more than everything in this world on that word of God alone, then he should know that that law is precious.
0: இந்த கர்த்தருடைய வேதத்தோடு அதிக நேரத்தை செலவழிக்க யாராவது விரும்புவாங்களானா, முதலாவது அந்த வேதத்தினுடைய மகத்துவம், அதனுடைய விலை, அதனுடைய மேன்மை என்ன அப்படின்றத அவங்க உணர்ந்து கொள்ளணும். உணர்ற வரைக்கும் அவங்களால அதிகமான நேரத்தை செலவழிக்கவே முடியாது.
1: So if a person want to meditate this word of God for more time, then he has to understand the value and the greatest value and the preciousness of that word.
0: சங்கீதக்காரன் சொல்லுவாரு, வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் வந்து அருமையானது.
1: Psalm says the law of your mouth is better than thousands of gold and silver.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: இது எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா,
1: So if you want to know how much precious it is,
0: அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கணும்.
1: You have to read Acts chapter 19 verses 19 and 20.
0: அங்கே வாசிக்கிறோம், மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள்.
1: Here we read many of them, that is sorcerers also, which used curious arts, brought their books together and burned them before all men.
0: அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள்.
1: And they counted the price of them and found it 50,000 pieces of silver.
0: இவ்வளவு பலமாக கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது.
1: So mightily grew the word of God and prevailed.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில்
1: In this Acts chapter 19,
0: கர்த்தரை ஏற்றுக்கொண்ட எபேசுவில் உள்ள ஜனங்கள் என்ன செய்தாங்க?
1: What did the people who accepted Jesus in the church in Ephesus
0: do? விசேஷமாக மாயவித்தைக்காரர்கள்,
1: especially the sorcerers.
0: அவங்க வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்ட உடனே, அதை ஏற்றுக்கொண்ட உடனே, அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக, அவர்கள் தங்கள் வியாபாரத்திற்காக, தங்கள் வாழ்க்கை நடத்துறதுக்குன்னு பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த மாயவித்தை சம்பந்தமான புத்தகங்கள் அத்தனையும் கொண்டு வந்து எரித்து போட்டாங்களாம்.
1: Especially these sorcerers, when they accepted Jesus, then they brought all the books that they used for that business, for doing all the witchcrafts and sorcery, and burned them all.
0: அதாவது இது வந்து அது எவ்வளவு பெரிய காரியம் அப்படின்னு கேட்டா, அது அவங்க எரிச்சு போட்ட புஸ்தகங்கள் இருக்கு பாருங்க, அதனோட விலை வந்து ஏறத்தாழ 50,000 வெள்ளிக்காசுக்கு இணையாக இருந்ததாம்.
1: So when you see how great was that, when you see the value of the books that were burned, it was 50,000 pieces of silver.
0: அதாவது ஒரு வெள்ளிக்காசு அப்படின்றது அன்றைக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஆளினுடைய சம்பளம்.
1: So one silver coin is equal to one day's wages for an ordinary man.
0: அப்ப 50,000 வெள்ளி காசுக்கு பெருமதியான புத்தகங்களை எரிச்சாங்க அப்படினு சொன்னா ஏறத்தாழ 150 ஆண்டுகளுடைய சம்பளத்தை ஒரே நாள்ல எரிச்சு போட்டாங்க.
1: So when it says that they have burned books valuing 50,000 pieces of silver, it means that they have burned 150 years worth of wages.
0: அப்போ அவங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னா 150 வருஷம் நான் சம்பாதிக்க கூடிய பணத்திற்கான இணை என் மாயவத்தை புஸ்தகங்கள் இருந்தாலும் அதை விட விலையேற பெற்றது தேவனுடைய வார்த்தை.
1: So their mindset and attitude was this way, though these books can fetch me 150 years worth of wages, but the word of God is more precious and valuable than this.
0: அந்த விலையை பார்க்கும் பொழுது அதன் மேல் அதிக அன்பு வைத்தாங்க.
1: So when they saw that value, they kept the love more upon it.
0: மற்ற எதுமே பெரிய விலை உள்ளதா தெரியல.
1: And nothing else considered to be greater and valuable than them.
0: நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சட்டங்களை வந்து நாம விடாம இருக்கணும்னா அந்த சட்டத்தின் மேல் நமக்கு ஒரு பெரிய பிரியம் வர வேண்டும்.
1: So I think if you should not forsake the law of the Father, then it means that we should have a love upon this word.
0: எப்ப அதன் மேல பிரியம் வரும்னா அந்த சட்டத்தின் பின்பாக இருக்கிற விலையை நாம காணும்போது.
1: So when we really love the word, when we know the preciousness of that word.
0: அந்த வேதம், அந்த சட்டம், தகப்பனுடைய ஆலோசனை வந்து விலை உள்ளதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மற்ற எதுக்குமே விலை கொடுக்க மாட்டோம்.
1: So if you identify and find that the law of God is precious, it is very valuable, then we will not give anything more importance.
0: பின்பு நாம அந்த தேவனுடைய சட்டங்களை நேசிக்க ஆரம்பிப்போம், அது நமக்கு பாரமா இருக்காது.
1: Then we will start loving the law of God and it will never be a burden to us.
0: அப்படி நாம் நேசிக்க ஆரம்பிச்சிருவோமானா 119 சங்கீதத்தினுடைய 165 வசனம் சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
1: So if we start loving the law of the Lord so much, then Psalm 119 verse 165 says, great peace have they which love their law and nothing shall offend them.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது தேவனுடைய பிரமாணம், சட்டம் விலையேற பெற்றது.
1: First, the law of God is precious.
0: அது விரும்பத்தக்கது.
1: So it is worthy to love.
0: அது ஆசை கொள்ள வைக்கிறது.
1: It makes us to desire it.
0: மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் விசேஷமானது, தரத்தில் உயர்ந்தது.
1: So it is more precious and more valuable than everything else.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: ஏன் கர்த்தருடைய சட்டத்தை விடாம இருக்கணும்?
1: Why we should not forsake the law of the Lord?
0: முதலாவது அது விலையேற பெற்றது என்பதனால் மாத்திரமல்ல.
1: First, not only because it is precious.
0: சொல்லுவேன், அதே சங்கீதம் 119:72 இன்னொரு முறை வாசிங்க.
1: Let us read again Psalm 119:72.
0: அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
1: The law of your mouth is better to me than thousands of gold and silver pieces.
0: முதலாவது சொல்லுவேன், கர்த்தருடைய சட்டம் அல்லது பரம தகப்பனுடைய சட்டங்கள் வந்து விலையேற பெற்றது.
1: So first I would tell you, the law of the Lord or the law of the Heavenly Father is precious.
0: இரண்டாவது, தேவனுடைய சட்டம், பரம தகப்பனுடைய சட்டம் தனிப்பட்ட நிலையிலே நமக்கு பொருந்தக்கூடியது அல்லது நம்மோடு சம்பந்தப்பட்ட ஒன்று.
1: Second, the law of God, that is the law of the Heavenly Father, is personal.
0: தேவனுடைய வார்த்தை என்பது பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல, ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று தேவன் தன்னந்தனியாக பேசுகிற ஒரு வார்த்தை.
1: So this word of God or the law of God cannot be taken on a generalized idea, but it is a word that is spoken personally for each one.
0: அதாவது நாம பொதுவாக செய்யப்படுகிற பிரசங்கங்களை நாம கேட்கறது அப்படின்றது ஒரு அனுபவம் இருக்கு.
1: So generally we have an experience of listening to the sermon which is spoken in a generalized way.
0: ஆனால் அப்படி பேசப்படுகிற வார்த்தையில கூட ஆவியானவர் அவரவர்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார்.
1: But even in that sermon the Holy Spirit is able to distribute each one individually and personally.
0: இது பாத்தீங்கனா இது வந்து ஒரு buffet மாதிரி.
1: So this is like a buffet.
0: ஒரு buffet meal க்கு போனீங்கனா அப்படியே மேஜையில பலவிதமான ஆகாரங்களை வச்சிருப்பாங்க.
1: If you go to buffet meal you can find many varieties of dishes placed on the table.
0: எல்லாமே நல்ல உணவுதான்.
1: All are good food dishes.
0: எல்லா ருசியான உணவுதான்.
1: All are delicious.
0: ஆனா எல்லாருமே எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்க.
1: But not everyone will take everything.
0: அவரவர்களுக்கு என்று பர்சனலா எது ஒத்து வருமோ, எது உகந்து வருமோ அத போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்துக்கொள்வாங்க.
1: So people who which they find to be personally suitable and which they find personally tasty, they will take that one.
0: நீங்க ஒரு விமானத்துக்கு போனீங்கனா கூட அந்த விமானத்துல விசேஷமா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்லாம் போனீங்கனா அதுல ஒரு வசதி பண்ணிருப்பாங்க என்னன்னு கேட்டா நீங்க விமானத்துல பறக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படிப்பட்ட உணவு வேணும்னு சொல்லி நீங்க கேட்கலாம்.
1: So even when you fly in a flight, that is especially an international flight, even before you fly you can order what kind of food you need.
0: உங்களுடைய பிரியத்தின்படி உங்களுக்கு ருசி கேற்றபடி அல்லது உங்களுடைய உடல்நிலை கேற்றபடி நீங்க ஆகாரங்களை புக் பண்ணலாம்.
1: You can book food based upon your desire, based upon your taste and also based upon your health condition.
0: அதாவது எனக்கு உப்பு இல்லாம சாப்பாடு வேணும்.
1: I need food without salt.
0: எனக்கு சக்கரை போடாம சாப்பாடு வேணும்.
1: I need food without sugar.
0: எனக்கு வெறும் வெஜிடேரியன் தான் வேணும்.
1: I need only vegetarian food.
0: எனக்கு கோஷர் மீல், யூதர்கள் சாப்பிடுற கோஷர் மீல் தான் எனக்கு வேணும்.
1: I need kosher meal which Jews will eat.
0: நிறைய இருக்கு, இந்து மீல், முஸ்லிம் மீல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க.
1: So there are Hindu meal, Muslim meal, many kinds.
0: இது என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்கறது எல்லாரும் சாப்பிடுறது இல்ல.
1: It's not that everyone eat whatever is given to everyone.
0: இல்ல அப்படி கிடையாது. பொதுவானதாக கொடுக்கப்பட்டாலும் எனக்குன்னு சொல்லி நீங்க தனியா பர்சனலா நான் கேட்டதை கொடுங்க.
1: So though it is given generally but there is something that you have to give personally to me.
0: நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய வேதம் கூட நம் ஒவ்வொருவருக்கும் பர்சனலா பேசி நம்மை நடத்தக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது.
1: So even I can say the word of God has a power to personally speak with each one and give accordingly.
0: 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 ல இருந்து 17 வாசிப்பீர்களானால்
1: If it is read 2 Timothy chapter 3 verses 16 and 17
0: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது.
1: All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be perfect, thoroughly furnished unto all good works.
0: கர்த்தருடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை இங்க பார்க்கிறோம்.
1: You can see the greatness that is present in the word of God.
0: அவ்வளவு ஆசீர்வாதமானது கர்த்தருடைய வேதம்.
1: The word of God is so blessed.
0: அது என்ன செய்யணும்னா மனுஷனை தேறினவனா மாற்றிடும்.
1: So it will make a person perfect.
0: எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனா அதை மாற்றிடும்.
1: It will make him worthy to do any good work.
0: அது உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்திருத்தலுக்கு நீதியை படிப்பிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமானது.
1: It is also profitable for doctrine, for reproof, for correction and for instruction in righteousness.
0: இவ்வளவு நன்மைகளை உள்ளடக்கி உள்ள கர்த்தருடைய சட்டத்தை ஒவ்வொரு மனுஷனும் தனக்காக தனிப்பட்ட விதமாய் சாப்பிடணும்.
1: So this law of God, which contains so much of goodness in it, every individual should have it personally.
0: அதாவது நாம வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறது கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது நமக்காக எடுத்து உண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும்.
1: So though we distribute the word of God to others, but we should have an experience of devouring the word of God personally.
0: ஃப்ளைட்ல போனீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த எமர்ஜென்சி ட்ரில் எப்படி வந்து உங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க சில காரியங்களை செயல்முறையில் காண்பிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க வந்து உதவி செய்ய வேண்டிய மற்றவர்களுக்கு, உதாரணமா ஒரு குழந்தைக்கு நீங்க போய் ஆக்சிஜன் மாஸ்கை மாட்டுறக்கு முன்னால முதல்ல உங்களுக்கு நீங்க மாட்டிக்கிடுங்க, நீங்க பாதுகாப்பா இருந்துட்டு அடுத்தது அப்புறமா மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க.
1: So in the flight also before they take up they give such kinds of emergency drill practically, whereas they say here first help yourself before you help others.
0: ஆனா இன்ஸ்டிங்க்ட், மனுஷனுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், அவனுடைய தூண்டுதல் எப்படி இருக்கும்னா முதல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், தான் பிள்ளைக்கு மாஸ்க் போடணும் தான் எல்லா தாய்க்கும் விருப்பம் வரும்.
1: But natural instinct of human beings is that they want to first help others, that is they want to help their child first and then only they will help themselves.
0: ஆனால் அவங்க சொல்வாங்க அப்படி செய்ய கூடாது, முதல்ல நீங்க பாதுகாப்பா இருந்தாதான் நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்ய முடியும், அதனால நீங்க முதல்ல நீங்க மாஸ்க் போடுங்க, அடுத்து மற்றவங்களுக்கு தேவை உள்ளவங்களுக்கு நீங்க மாஸ்க் யூஸ் பண்ணுங்கன்னு
1: சொல்வாங்க. But they say not that way, you have to put mask first and then you help others in putting mask.
0: ஆகவே தான் மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கும்போது,
1: That's why if you read in Matthew chapter 4 and verse 4.
0: இயேசு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
1: Jesus answered and said, It is written, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God.
0: கவனிங்க.
1: Listen.
0: தேவனுடைய வார்த்தை ரொம்ப விலையேற பெற்றதுதான்.
1: The word of God is very precious.
0: திரளான பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றது.
1: It is very precious than thousands of gold and silver.
0: ஆனால் அந்த வேத வசனம் நமக்கு பர்சனலா மாறும்போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.
1: But only when that law of God becomes personal experience, ingredients, then it will be a blessing to us.
0: அதை நாம் எப்படி உணவை எடுத்து நமக்கென்று நாம் வைத்து சாப்பிடுறோமோ அதே போல நம்ம வேத வசனத்தை எடுத்து உட்கொள்ளும் போது நமக்கு ஒரு பெரிய blessing அது மாறும்.
1: Like how we take our own food and feed on it, similarly when we take this word of God and feed on the word of God, then it becomes a blessing to us.
0: அதனால தான் இந்த வார்த்தையை விட்டுற கூடாது.
1: That is why we should not forsake this word.
0: தெரியுமா?
1: You know why?
0: இது நம்முடைய தனிப்பட்ட பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு.
1: So it is given for a personal use.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்றாவது காரணம் ஏன் கர்த்தருடைய சட்டத்தை வேதத்தை விட கூடாது?
1: The third reason why we should not forsake the law of the Lord.
0: அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம்.
1: Let us read the verse again.
0: 119 சங்கீதம் 72 வசனம்.
1: Psalm 119 verse 72.
0: அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
1: The law of your mouth is better to me than thousands of gold and silver pieces.
0: அதாவது தமிழ்ல இருக்கிறத விட இங்கிலீஷ்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதுல கொஞ்சம் ஆழமா இருக்கு. அதான் சொல்லியிருக்குன்னா, உம்முடைய வாய் விளம்பின வேதம் அல்லது சட்டமே எனக்கு நலம்.
1: In English it is very deeper. The law of your mouth is better to me than thousands of gold and silver pieces.
0: அதாவது எத்தனையோ வாயிலிருந்து எத்தனையோ வார்த்தைகளை அனுதினமும் நான் கேக்குறேன்.
1: So there are many words that I hear around spoken by many human beings.
0: இவைகள் வந்து अनेक வார்த்தைகள் வந்து கால போக்கல அப்படியே வாடி போயிடும்.
1: So many of those words will fade away as time goes by.
0: अनेक வார்த்தைகள் மறக்கப்பட்டு போயிடும்.
1: Many words will be forgotten.
0: अनेक வார்த்தைகள் பொய்யா கூட இருக்கும்.
1: Many words might be even false.
0: ஆனால் உம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை வந்து ரொம்ப அருமையானது.
1: But the word that comes out of your mouth is very beautiful.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: அது வாடவே வாடாது.
1: Because it will never fade.
0: அது பொய் சொல்லவே சொல்லாது.
1: It will never speak false.
0: அது சொன்னதை நிறைவேற்றாம போகவே போகாது.
1: And it will never return without prospering it.
0: அப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்து ஏன் விடக்கூடாது அப்படினு கேட்டா, அது தேவனுடைய வாயிலிருந்து வந்ததனால அது மிக மிக வல்லமை உள்ளது.
1: So why we should not forsake the law of the Father? It's because since it comes out of the mouth of God, it is very powerful.
0: அந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை சட்டங்களை ஒரு மனுஷன் தன் உள்ளத்துல காத்து கொண்டு அதன்படி செய்யும்போது அந்த வார்த்தையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையில அவனை அனுபவிக்க செய்கிறது.
1: When that person keeps the law of God in his heart and does accordingly, that has the power to bring blessing in his
0: Yesaya life. Isaiah 55 adhigaram 10 mudal 11 paarenga.
1: Read Isaiah chapter 55 verses 10 and 11.
0: Maariyum uraindha malaiyum vaanathilirundhu irangi avidathirku thirumbamal bhoomiyai nanaithu அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்.
1: For as the rain cometh down and the snow from heaven and returneth not thither, but watereth the earth and make it bring forth and bud, that it may give seed to the sower and bread to the eater, so shall my word be that goeth forth out of my mouth. It shall not return unto me void, but it shall accomplish that which I please, and it shall prosper in the thing whereto I sent it.
0: அவருடைய வாயிலிருந்து அந்த சட்டம் அந்த வார்த்தை புறப்பட்டுச்சுனா அது விருதாவா வெறுமையா திரும்பதான்.
1: If the law or the word proceeds out of God's mouth, it will never return back in void.
0: அது தேவன் என்ன விரும்பி சொன்னாரோ அது என்ன பண்ணுனா நிச்சயமாய் அந்த காரியத்தை அது நிறைவேற்றி முடிச்சிரும்.
1: It will surely accomplish for the purpose for which it was sent.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த உலகம் முழுவதும் 6 நாட்கள்ல ஆண்டவர் உண்டாக்கினது எப்படினா அவர் வாயிலிருந்து விளம்பின வார்த்தை.
1: So how did the Lord create this entire world in 6 days? Only by through the words that came out of his mouth.
0: எபிரேயர் 11:3 பாருங்க.
1: Hebrews 11:3.
0: விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம்.
1: Through faith we understand that the worlds were framed by the word of God, so that the things which are seen were not made of things which do appear.
0: எல்லாவற்றையும் செய்தது அந்த வார்த்தைதான்.
1: So everything came to pass only because of this word of God.
0: எந்த காரியமா இருந்தாலும் அவர் வார்த்தை சொன்ன உடனே அந்த கிரியை நடந்தது.
1: So no matter whatever it is, whenever he uttered a word, everything responded and did.
0: ஒன்றாகிலும் கர்த்தருடைய வார்த்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை.
1: Nothing was able to resist against the word of God.
0: இப்ப நல்லா கவனிங்க.
1: Now listen carefully.
0: உலகத்துல உள்ள அத்தனையும் சிருஷ்டிக்கும்படி வல்லமை உள்ள வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை புறப்பட்டது பார்த்தீர்களா?
1: So you have seen this word of God which went out or proceeded very powerfully to create all the things of this world.
0: அதே வாய் விளம்பின வேத வசனம் எவ்வளவு வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும் என்பது நீங்க யோசித்து பாருங்க.
1: And you have to think the same mouth which brought everything to existence into this world is coming to you, towards you, and how beautiful it is.
0: நான் சொல்லுவேன் இன்றைக்கு காலையில ஆண்டவரே அந்த வேத வசனத்தை நான் விடாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும்.
1: I tell you this morning, Lord, give me grace that I may not forsake that law of the Lord.
0: என்ன வேணாலும் அந்த வசனத்தை நான் விட கூடாது.
1: No matter whatever may happen, I should not forsake it.
0: எல்லா நிலையிலேயும் அதை நான் காத்து கொள்ள வேண்டும்.
1: Lord, in all my instances, I have supposed to keep it.
0: எல்லா நிலையிலேயும் அதை என்னுடைய இதயத்திலே பத்திரப்படுத்த வேண்டும்.
1: In all my situations, I must keep that in my heart.
0: ஏன் தெரியுமா?
1: You know for what?
0: அது எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடியது.
1: Because it can fetch me great blessings.
0: அது என்னை வழிநடத்தக்கூடியது.
1: Because it can lead me.
0: அது எனக்கு போதுமானது.
1: Because that is sufficient for me.
0: அது எனக்கு அருமையானது.
1: That is so beautiful to me.
0: அது எனக்கு இன்பமானது.
1: That is so sweet and pleasant.
0: அது எனக்கு போதுமானது.
1: That is sufficient to me.
0: அதை விட்டு நான் விலகவே மாட்டேன்.
1: So I will not forsake it.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: அது மிக வல்லமை உள்ளது.
1: It's because it is very powerful.
0: எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாம அது ஒரு நாளும் ஓய்ந்திருக்கவே செய்யாது.
1: So it will never take rest without accomplishing the purpose for which it is sent.
0: காலையில கர்த்தர் நம்மோடு பேசுறாரு.
1: This morning the Lord is speaking to us.
0: தேவனுடைய வார்த்தையை விடாம இருங்க.
1: Do not forsake the word of God.
0: தேவனுடைய வார்த்தையை விடாம இருங்க.
1: Do not forsake the word of God.
0: அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க.
1: You keep and protect that word of God in your life.
0: ஏன் தெரியுமா?
1: You know for what?
0: கர்த்தருடைய வேதம் ரொம்ப விலையேற பெற்றது.
1: It's because the word of God is very precious.
0: அது ரொம்ப விலையேற பெற்றது.
1: It's because it is very precious.
0: இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை தனிப்பட்ட விதமாய் நமக்கென்று அனுப்பப்படுகிறது.
1: And second, the law of God is very personal, sent only for you.
0: மூன்றாவது கர்த்தருடைய சட்டம் வேதம் வந்து வல்லமை உள்ளது.
1: Third, the law of God, the word of God is powerful.
0: நாம் எதிர்பார்த்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை அதற்குண்டு.
1: It has the power to fetch every blessings that we expect.
0: நம்முடைய வாழ்க்கையை சகல நன்மைகளாலும் திருப்தியாக்கக்கூடிய வல்லமை அதற்குண்டு.
1: It has the power to satisfy our life with all goodness.
0: இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய வல்லமை
1: அதற்கிருக்கிறது. It has the power, it has the power to call the things that is not existing as though that it exists.
0: அந்த உம்முடைய வாய் விளம்பின அந்த வேதத்தின் வசனங்களை நான் விடாமல் இருப்பேன்.
1: Lord, I will not forsake the law that your motor precedent.
0: இந்த கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார்.
1: Today the Lord is speaking with us.
0: ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை விடாமல் இருக்க கிருபை தா.
1: Lord, give me grace that I may not forsake your law, Lord.
0: அந்த வார்த்தையை எப்பொழுதும் எனக்குள்ள பத்திரப்படுத்திக் கொள்ள கிருபை தா.
1: Give me grace to keep and protect that word in my life.
0: உம்முடைய வார்த்தையே என்னை நடத்தட்டும்.
1: Lord, let your word lead me, Lord.
0: உம்முடைய வார்த்தை என்னை காக்கட்டும்.
1: Lord, let your word keep me, Lord.
0: உம்முடைய வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கட்டும்.
1: Let your word bless me, Lord.
0: ஒளியாத உம்முடைய வார்த்தையினாலே நான் போஷிக்கப்படட்டும்.
1: Lord, let me be fed by that word which is never perishing.
0: அதுவே எனக்கு வழிகாட்டும்.
1: And that, let that lead my way.
0: ஜெபமணுமா.
1: Shall we pray?
0: பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our holy father, we praise you.
0: நீர் எங்கள் நல்ல தகப்பனாய் இருப்பதற்காய் நன்றி.
1: Lord, thank you for being a good father, Lord.
0: நீ நல்ல தகப்பனாய் எங்களுக்கு உபதேசிக்கிறீர்.
1: Lord, you teach us as a good father, Lord.
0: உம்முடைய சட்டங்களை எங்களுக்கு தருகிறீர்.
1: Lord, you give us your laws, Lord.
0: உம்முடைய பிரமாணங்களை எங்களுக்கு போதிக்கிறீர்.
1: Lord, you teach us your precepts, Lord.
0: ஆண்டவரே, அந்த சட்டங்களை, உபதேசங்களை, பிரமாணங்களை நாங்கள் விட்டுவிடாமல் இருக்க கிருபை தா.
1: Lord, give us grace that we may not forsake the laws, orders and rules and ordinances.
0: உம்முடைய வசனத்தை போல விலையேற பெற்ற ஒன்று இந்த உலகத்தில் இல்லை.
1: Lord, there is nothing so precious like your word in this world, Lord.
0: உம்முடைய வார்த்தை எங்களை தனிப்பட்ட விதமாய் ஆசீர்வதித்து தேர பண்ணுகிறது ஆண்டவரே.
1: Lord, your word is the one that meets us personally and Lord, which Lord nurtures us, Lord.
0: ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை குறைவற்ற வாழ்வாக இருப்பதற்கு உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே எங்களை சந்திக்கிறது.
1: Lord, it is your word that meets us when our life is lacking, Lord.
0: ஆண்டவரே, இந்த வார்த்தை வல்லமை உள்ளதல்லவா?
1: Lord, your word is powerful, Lord.
0: வானத்தையும் பூமியையும் படைத்தது உம்முடைய வார்த்தை அல்லவா?
1: Lord, it is your word that created heaven and earth.
0: அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்க, எங்களை கொண்டு கிரியை நடப்பிக்க அந்த வார்த்தையை பயன்படுத்தும்.
1: Lord, use that word that it may do great work in us and through us, Lord.
0: ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் விடாமல் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தா.
1: Give us grace that we may not forsake this law and word in our life, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen. Amen.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

கர்த்தா, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: புது சிருஷ்டியே காரியம். கலாத்தியர் 6:15. இந்த உலகத்திலே ஆச்சரியமான இரண்டு உயிரினங்கள் உள்ளன. ஒன்று கம்பளி பூச்சி, மற்றொன்று பச்சோந்தி. பச்சோந்தி தான் இருக்கும் சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும். தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உள்ளது. அது மரத்தில் இலைகளுக்குள் இருக்கும்போது தன்னுடைய நிறத்தை பச்சையாக காட்டிக்கொள்ளும். மரத்தின் தண்டு பகுதியில் இருந்தால் மரத்தின் தண்டை போலவே பிரவுன் நிறமாக தன்னை மாற்றிவிடும். எங்கு செல்கிறதோ அங்கு அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிவிடும். அந்த சூழலோடு தன்னை இணைத்துவிடும். பச்சோந்தி அங்கு இருப்பதை யாருமே கவனிக்க முடியாது. ஆனால் கம்பளிப்பூச்சி அப்படி அல்ல. போகிற இடத்துக்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றாது. ஆனால் தன்னையே அது ஒரு அழகான உயிரினமாக உருமாற்றிவிடும். இந்த உருமாற்றம் நடக்கும்போது கம்பளிப்பூச்சி சற்று நேரம் செத்ததை போல கிடந்தாலும் அதற்குள்ளே உருமாற்றம் ஏற்பட்டு அது ஒரு அழகான உயிரினமாக, அதாவது அழகான பட்டாம்பூச்சியாக வெளியேறி பறந்துவிடும். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரண்டு உயிரினங்களுமே தங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையதாக காணப்பட்டாலும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் பச்சோந்தியின் மாதிரியை பின்பற்றக்கூடாது. பச்சோந்திகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக போகிற இடமெல்லாம் அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றும். இந்த பச்சோந்திகளைப் போலவே சிலர் தாங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து அந்தந்த இடங்களுக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்வார்கள். தேவ பிள்ளைகளை கண்டால் தேவ பிள்ளைகளைப் போலவும், நண்பர் வட்டாரத்தில் தங்கள் நண்பர்களைப் போலவும், அலுவலகத்தில் ரட்சிக்கப்படாத மற்றவர்களைப் போலவும் என்று அவர்களுக்கு பல முகங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. யூதாஸ் காரியோத்து இயேசுவோடும் அவருடைய சீஷர்களோடும் இருந்தபோது ராபோ ஜனத்திலே கலந்து கொண்டான். ஆனால் வெளியே வந்தபோதோ பிரதான ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் ஆகியோருடைய மனநிலையின்படி தன்னை மாற்றிக்கொண்டான். பணத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். முடிவில் அழிந்தும் போனான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமோ பட்டாம்பூச்சியைப் போல நமக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை அனுமதிக்க வேண்டும். நாம் கேட்கிற வசனம் நம்மில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் நம்மை நம்முடைய வாழ்வில் சிறந்தவர்களாக உருவாக்கும். வேத வசனங்களை கேட்க கேட்க நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும். ஒனேசிமு என்பவர் பிலமோன் என்ற ஒரு பணக்கார விசுவாசியிடம் அடிமையாக வேலை செய்தவர். அவர் தன்னுடைய எஜமானிடம் திருடியோ அல்லது கடன்பட்ட நிலையிலேயோ ஓடி வந்து விட்டார். ஆனால் பவுலினால் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு அவர் பக்குவப்பட ஆரம்பித்தார். அவருடைய ஸ்பாவங்கள் மாறியது. அவர் ரட்சிக்கப்பட்டார். மிக சிறப்பானவராகவும் பவுலுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவராகவும் மாறினார். ஆம் பிரியமானவர்களே, கம்பளிப்பூச்சி அழகிய பட்டாம்பூச்சியாக மாறி பறப்பதைப் போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விரும்பத்தக்க மாற்றத்தை கட்டளையிடுவாராக. நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுவாராக.

நாம் பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. என் ராஜா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் வரும்பொழுது சொல்லுங்க, என் ராஜா ஆளுகை செய்வார், என் ராஜா ஜெயங்கொள்ளுவார், என் ராஜா பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யார் இந்த ராஜா? என் மகிமை, என் ராஜா. ஹல்லேலூயா. நம்ம அந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி பாடலாம். கர்த்தர் நம் மத்தியில் என்றென்றேக்கும் ராஜாவாக உயர்ந்திருப்பார், நம்மை அரசாளுவார். ஹல்லேலூயா. நம்ம பாடலாமா?

கூட்டம், பயங்கரமான கூட்டம். என்னன்னா, நமக்கு சகேயுவ நினைவு இருக்கும். அவன் குள்ளனானபடியினால ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்ததுனால அவர் எக்கி எக்கி பார்த்திருப்பாரு. அந்த தலை எவ்வளவு தூரம் இருந்து உயர முடியுமோ உயர்த்தி பார்த்திருப்பாரு. அவர் கண்களுக்கு புலப்படாதனால மரத்துக்கு ஏறினார். அப்போ என் ராஜாவுக்கு மகிமை ஜனத்திரள். ஏகபோகமான கூட்டம் இருக்கும் பொழுது கூட்ட நெரிசல்ல அவரை பார்க்க முடியலன்னா என்ன பண்ணும்? தலைகள் நிமிரும், கதவுகள் என் தேவனுக்கு நேராக திறக்கப்படும். அதுதான், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். யாருக்காக? என் ராஜாவை நான் பார்ப்பதற்கு. என் வாழ்க்கையில எங்கெல்லாம் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கோம், என் ஆண்டவர் வர முடியாதபடி என்னெல்லாம் தடைகள் இருக்கோ எல்லா தடைகளும் எனக்கு விலகுகிறது. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்து என்ன ஒரு பவர்னா, எப்பேற்பட்ட எரிகோ முதலா இருந்தாலும் இடிஞ்சு விடும். ஆமாவா, எரிகோ முதலை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். ஐந்து ரதங்கள் இருக்க, கார்னு வச்சுக்கலாமே, ரதத்தை வச்சு விட்டுருங்க, ரதம் கூட நமக்கு பார்த்ததில்லை. ஒரு நார்மலான கார் வந்து ஒரு அஞ்சாறு காரை நிப்பாட்டினா எவ்வளோ அகலம் இருக்குமோ அதை விட அகலமானதான் அந்த எரிகோ மதில். அந்த எரிகோ மதில் துதியினால அதை சுற்றி தானே வராங்க. ஏன் அவங்க மேலே உழலை, ஜனங்க மேலே உழாம உள்புக்கமாக விழுந்திருக்கு, அந்த பட்டணத்து முகப்பில் விழுந்திருக்கு. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த துதி என்ன பண்ணுன்னா, அந்த அஸ்திபாரங்களெல்லாம் அப்படியே ஷேக் பண்ணிடுச்சு. அது தானாக விழுந்தால் இவங்க மேலே விழுந்திருக்கோன்ட்டு ஆண்டவர் அப்படி தள்ளி விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் அசைக்கவே முடியாது, இந்த சூழ்நிலை எனக்கு மாறவே மாறாது, அப்படி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது இது அப்படின்னு என்னென்ன அஸ்திபாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு இருந்தாலும், அந்த துதி வந்து அப்படி பீரங்கி மாதிரி அப்படி டான் டான் முழங்கும் பொழுது அந்த அஸ்திபாரங்கள் நிலை குலையும்.

நம்புகிறதற்கு பாத்திரமானவர் தகுதியுடையவர் நம் ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயர்ந்து போகும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையை அசையக்கூட அசையாதா? இப்படி எப்படி மலை சாயும்னு நம்ம யாராவது நம்புவோமா? அப்போ மலையை குறித்து நமக்கு என்ன நம்பிக்கைன்னா அது அசையாது. அப்படிப்பட்ட மலைகளும் என்ன பண்ணுமா? நகர்ந்து போகும், பெயர்ந்து போகும், இல்லாமல் போகும், அசையும். ஆனால் என் ஆண்டவர் அசைவதில்லை. மலை மாதிரி நம்பினேன், என்னை கைவிட்டுட்டாங்க நம்ம எத்தனையோ மனிதர்களை. அப்போது நம்ம உள்ளத்தில் நம்ம நம்புவதற்கு பாத்திரமுள்ள தகுதியுள்ள நம்பத்தக்கவர் யார்? ஒருவர் மட்டும்தான், நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஒரு பாடல், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் என் வாழ்க்கையிலே மாறாது. ஒரு லகுவான பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விசுவாசத்தோட, உங்க கிருபை உங்க இரக்கம் மாறாத சிநேகிதர் நீங்க தான் என் வாழ்க்கையில, உண்மைதான் நான் நம்புவேன். அந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா?

வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம், இது இல்லாட்டி என்னால் வாழ முடியாது, இது இல்லைனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. யோசிச்சு பார்த்தா அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானதாக தான் இருக்கும். அது இல்லாமல் மோசே அந்த வனாந்திரத்தில் நடந்து திரிகிறார். மலை பாறை, நீங்கள் மலையில் வெயிலில் நடந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. தார் ரோட்டில் அதே மாதிரி தான், ரோடு அந்த வெயிலில் அப்படியே உஷ்ணமேறி இருக்கும், அதில் பிஞ்ச செருப்பு கிடைச்சா கூட போட்டுட்டாவது நடந்துடலாம், வெறுங்காலில் நடக்க முடியாது. அப்போ மலையில் ஆண்டவர் ஏறிவான்னு சொல்கிறாரு. வெயில், வனாந்திரம், நிழலே இல்லை, அத்தனை உஷ்ணமான இதில் முச்சரி பற்றி எரியுதுன்னா அது உஷ்ணம் இன்னும் அதிகமாக இருக்கும். அவருக்கு சுடாமல் இருக்கிறதுக்கு இருக்க ஒன்று என்ன, அந்த செருப்பு, அதை கட்டி போடு. இப்போ சொல்லுங்கள்.

ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த நம்பிக்கை ஒண்ணுதான். முழுசா நம்பணும், கிடைக்கும் வரைக்கும் நம்பணும், பார்க்கும் வரைக்கும் நம்பணும், கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை விடவே கூடாது. நம்பிக்கையோட கூட சேர்ந்து ஜெபம் ஏறெடுத்து கொண்டே சொல்லிட்டே இருக்க, உங்களை தான் நான் நம்பி இருக்கேன், உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை, உங்களை நான் நம்புறேன் நம்புறேன் நம்புறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் என் ஆண்டவர், உரைத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர்.

ஒன்று நாளாகமும் 8 பெஞ்சமின் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும் அஸ்பால் என்னும் 2 குமாரனையும் அகராத் என்னும் 3 குமாரனையும் நோஹா என்னும் 4 குமாரனையும் ரப்பா என்னும் 5 குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், ஹேரா, ஹபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, ஹேரா, செப்புபான், ஊரா என்பவர்கள் ஏகூதின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு முன்பான தலைவராயிருந்து இவர்களை மனஹாத்துக்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே. கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியுதையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகாராயும் மோவாப் தேசத்திலே ஊசிம் பாரால் என்னும் தன் பெண்ஜாதியிடத்தில் பெற்ற பிள்ளைகளை தவிர தன் பெண்ஜாதியாகிய ஒதேசாலே ஜோவாப்பையும் சிபியாவையும் மேசாவையும் மல்காமையும் ஏயூசையும் சாகியாவையும் மில்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசியின் வழியாய் அவன் அபிதுவாவையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மீசாம், சாமேத். இவன் ஓனோவாயையும் லோத்தையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவும் சேமாவும் ஆயாலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள். அகியோ, சாகாக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதேர், மிகாவேல், இஸ்பா, ஜோஹா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெதுல்லாம், இஸ்கி, ஏபேர், இஸ்மெராயி, இஸ்லியா, ஜோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். ஜாக்கிம், சிக்ரி, சப்தி, எலியோனாய், சில்தாய், எலியேல், ஆதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். இஸ்பான், ஏபேர், ஏலியேல், ஹப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனுயேல் என்பவர்கள் சாசாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, ஜரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனின் குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண்ஜாதியின் பேர் மாக்கால். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாப், கேதோர், அகியோ, சேகேர் என்பவர்கள். மிக்லாத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடு கூட எருசலேமில் தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நெர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் ஜோனாத்தானையும் அம்மல்கிசுவாவையும் அபிநாதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். ஜோனாத்தானின் குமாரன் மெரிபால், மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரன் பித்தோன், மேலே, தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் ஜோகாதாவை பெற்றான். ஜோகாதா அலமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரிகாம், பொக்குரு, இஸ்மாவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆட்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும் ஏகூஸ் என்னும் 2 குமாரனும் எலிபேலேத் என்னும் 3 குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில் வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பெஞ்சமின் புத்திரர்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 25:1 கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் அற்புதத்தின் நாள், அதிசயங்களின் நாள், அசைவு உண்டாகிற ஒரு நாளாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார். நீங்கள் எவைகளிலெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீண்ட நாளாய் காத்திருக்கிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு அற்புதத்தை காணப்போகிறீர்கள். வெகு நாட்களாய் ஒரு சில காரியங்கள், ஆலோசனைகள், தேடல்கள் அசைக்கப்படாதபடிக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அசைவை உண்டாக்குகிறார். கர்த்தர் தம் கிரியையை விளங்க பண்ணி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். முதலாவதாக ஏசையாவின் புஸ்தகம் 26:5 முதற் பகுதியில் அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களை கீழே தள்ளுகிறார் என்று வாசிக்கின்றோம். ஏசையாவின் புஸ்தகம் 26:5 உயர்ந்த நகரத்தை தாழ்த்துகிறார் என்று உள்ளது. ஏசையாவின் புஸ்தகம் 25:5 அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுகிறார் என்று உள்ளது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராய் உள்ள சத்ருவின் செயல்களை கீழே தள்ளுகிறவராயும், உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் முன்னேறி செல்ல விடாமல் இருக்கிற உயரமான சதித்திட்டங்களை தாழ்த்தி போடுகிறவராயும் கர்த்தர் கடந்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் குழப்பங்களையும் போராட்டங்களையும், மன உளைச்சல், வியாதி, கடன் பற்றாக்குறை, சமாதான குறைச்சல் போன்ற மும்முரங்களை, சூறாவளி போன்ற பிரச்சனைகளை இன்றைக்கு தனிய பண்ணுகிறார். ஏசையாவின் புஸ்தகம் 26:2 சொல்லப்பட்டுள்ளது போன்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் அடைக்கப்பட்டிருந்த வாசலை திறக்கிறார், வெற்றியை தருகிறார். ஏசையாவின் புஸ்தகம் 25:6 உள்ளது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் விருந்தை ஆயத்தம் பண்ணி அதில் கொழுமையானவைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏசையாவின் புஸ்தகம் 26:15 உங்களை பெருக பண்ணி இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்து வெற்றியின் பாதையில் நடத்தி இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

அவ்வியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கின் புத்தகம் 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பு துவக்கி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாய், அழகாய், அற்புதமாய் அந்தந்த காலத்திலே செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. நிறைய நேரங்களில் நாம எதிர்பார்த்த காரியங்கள், ஜெபித்த காரியங்கள், தேடின காரியங்கள் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை, வேதனை, சோர்வு இருக்கும். ஆனா தேவ பிள்ளைங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த தாமதிக்கிற காலங்கள் கூட தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஒரு அருமையான காலங்கள். சில நேரத்தில் நம்ம ரொம்ப அவசரப்படுவோம், நடக்காது. ஆனா தேவன் ஏற்ற சமயத்திலே அந்த காரியத்திலே அற்புதம் செய்வார். ஒரு அம்மாவுக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை சாட்சி சொன்னாங்க. 23 முன்பு அப்படி கணவன் இளம் வயதா இருக்கும் போதே மறித்து போனார். அந்த சகோதரி மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஒரே மகள், மிகுந்த கஷ்டப்பட்டு பிள்ளையை படிக்க வைத்தார்கள். அப்பொழுது 23 அவள் கணவன் வேலை செய்த அலுவலகத்தில் இருந்து பணம் வர வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்கள் பட்டார்கள். கோர்ட்டிலும் கேஸ் நடந்து கொண்டிருந்தது, முடிவே இல்லை. இந்த பிள்ளை வளர்ந்தால் திருமண வயதை எட்டினாள். திருமணம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. இன்னும் சில நாட்களுக்குள் நடக்கப் போகிறது. கையில் பணம் இல்லை, கண்ணீரோடு இருந்தார்கள். கேட்கிற பக்கமெல்லாம் பணம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற போது அவள் வக்கீல் போன் பண்ணி சொன்னாங்களா, அம்மா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பிரயாசம் பிரதிபலன் கிடைக்க போகுது. உங்கள் சார்பாக அந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்துவிட்டது. உங்களுக்கு வரவேண்டிய எல்லா பணமும் தவிர இவ்வளவு காலம் தாமதித்ததற்குரிய பணமும் மொத்தமாக கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு கொடுத்து விட்டது. இன்னும் 2 அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் வக்கீல் சொன்ன உடனே இவர்களுக்குள் பயங்கர சந்தோஷம். கண்ணீரோடு சொன்னார்கள், பிரதர், இவ்வளோ நாட்கள் காத்திருந்தேன். அப்போவே எனக்கு கிடைச்சிருந்தா என் பொண்ணோட திருமணத்தை நான் சந்தோஷமா நடத்த முடியாது. பாருங்கள், தேவன் தாமதிக்க வைத்து மொத்தமாக என் கையிலே அதை கொடுத்தார். சில நாட்களுக்கு பின்பது எனக்கு கிடைத்தது. என் மகளின் திருமணத்தை மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்தினேன். ஒரு குறைவில்லாமல் நடத்தினேன். தேவனுக்கு மகிமை செலுத்தினேன். சில நேரத்தில் தேவன் செய்கிற காரியங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சில எதிர்மறையா இருக்கும், சில சரியான பாதையில் இருக்கும். ஆனா கர்த்தர் அந்தந்த காலத்தில் தேவ பிள்ளைங்களுக்கு மிக அற்புதமாய் செய்து தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவார். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்மளை சுற்றி நடக்கிற சில சம்பவங்களை வச்சு இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். தெரிந்த காரியங்களும் நம்ம நடக்கிற சம்பவங்களை புரிந்து கொள்ளவும் முடியும், நடக்கிற சம்பவங்களை புரிந்து கொள்ளவும் முடியாது. நீங்க வாசிக்கும் போது பிரசங்கி 11 முதல் 4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டுக் கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இதுல முதல் பகுதியில் வாசிக்கிற 4 சொல்லப்பட்ட காரியங்களை நாம விளங்கி கொண்டு, இதுதான் மழை வரப்போகுது, மேகம் வந்துட்டு மழை வரப்போகுது, மரம் அங்க கிடக்கு, அதை தூக்கி போட்டாதான் அது மூவ் ஆகும். நிறைய விஷயத்தை நாம் இந்த 4 இருக்கிறத சொல்லிடலாம். 5 இருக்கிறத சொல்ல முடியாது. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். தேவனுடைய செயல்களை நீ புரிந்து கொள்ள முடியாது. அந்தந்த காலத்துல சரியா செய்வார். அதனால நீ புரிந்து கொள்ளுகிற அளவிற்கும் நடக்கும், புரிந்து கொள்ளாத அளவிற்கும் நடக்கும். ஆபிரகாமுக்கு
நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 18:18 சொல்லியே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி நடத்துவார். யோசேப்புக்கு ஒரே ஒரு சொப்பனத்தை தவிர, இரண்டு சொப்பனங்களை தவிர வேறு எந்த காரியத்தையும் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஆனால் எல்லாம் எதிர்மறையாக நடக்கும். கடைசியில் கர்த்தர் சொன்ன சொப்பனத்தினுடைய விளைவு அங்கு நடக்க ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்கிற காரியங்கள் நடந்தாலும், புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் நடந்தாலும், தேவன் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அதனால நாம் எப்பவும் கர்த்தரோடு இருக்கிறதற்கு பழகி கொள்ள வேண்டும். வேத வாசித்து ஜெபித்து ஆண்டவரை தேடி, என்ன சூழ்நிலை வந்தாலும், எதிர்மறையோ நேர்மறையோ வந்தாலும், கர்த்தரை விட்டு விடாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தோடு இருந்தால்

அவரை விட்டு விடாது பற்றி பிடித்துக் கொள்வோம், அற்புதங்களை காண்போம். இந்த நாளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம், சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை மறைக்கட்டும். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் தேவன் மிகப்பெரிய அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

0: தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சங்கீதம் 139:7 வாசிப்போம்.
2: உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்?
1: உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்?
2: உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?
1: உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? சங்கீதக்காரன் முழு தேவ சமூகத்தை உணர்கிறான். தேவன் அவனை ஆழமாய் அறிந்திருக்கிறார் என்றும், தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், தேவன் அவனை தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னமே அவனை தெரிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை தெரிந்து அழகாக அவனை நடத்துகிறார் என்பதை அறிந்து கடைசியில் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒன்று, தேவனே நீர் என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்குதா என்பதை அறிந்து, ஆண்டவர் வேதனை உண்டாக்கும் வழி இருந்தா அதை எனக்கு காண்பியும் என்று சொல்லுகிறான். தேவனை வேதனைப்படுத்துகிற வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவ சமூகம் அதை விட்டு ஓடக்கூடாது. தேவ சமூகம் நம்முடைய வீடுகளில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும். சபைக்கு ஆண்டவர் இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன், நீ ஒரு விசேஷித்த ஜனம் என்று காணப்பட அவனை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கைகளை தட்டி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என் சபைக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்ததற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? நல்ல கைவேற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கணும். ஏதோ வருஷத்தில் கூடணும், ஒரு வாக்கு தத்தம் வந்ததுன்னு விட்டுறக்கூடாது. உன் குடும்பத்துக்குள்ள, உனக்குள்ள, நீ போகிற இடத்துக்குள்ளெல்லாம் தேவ சமூகம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது. இந்த உலகம் சத்துருவினால் ஆளப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் பயங்கரமான போராட்டங்களும் அசுத்தங்களும் இருக்கும்போது தேவ பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் பிரித்திருக்கிறது நோக்கமே தேவ சமூகம் நம்மோடு இருக்கணும், நம்முடைய வீட்டோடு கூட இருக்கணும். முக்கியமானது இந்த உலகத்தில் அது ஒன்றுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. பழையப்பாட்டு காலத்தில் உள்ள அந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அநேக அற்புதங்கள் நடந்திருக்குது. ஆபிரகாமை பற்றி படிக்கிறோம். ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். செத்த சரீரம், குழந்தை ஆண்டவர் ஆச்சரியமா கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை பார்க்கிறோம். செங்கடலை 2 பிளந்த சம்பவங்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தவர்கள், ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள், சொல்ல முடியாத அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது அதை விட மேன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்குன்னு நியமித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அதை விட மேன்மையான காரியம் என்ன? வெறும் சுகமும் அற்புதமும் அல்ல, ஆண்டவரை போல வாழுகிற அவருடைய சமூகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தரும் கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியாது, பிதான்னு கூப்பிட முடியாது, பக்கத்தில் கூட அவர் பக்கத்தில் போக முடியாது. அவர் மலையில் இறங்குகிற அவருடைய பிரசன்னத்தை, மலையில் இறங்குறாருன்னா மலை பக்கத்தில்

0: அது நமக்கு ஆண்டவர் தருவார், அதெல்லாம் பின்னால் வரும். நமக்கு தேவை அவரோடு இருக்கிற ஐக்கியம், அவரோடு இருக்கிற ஃபெலோஷிப். இந்த மாதம் முழுசும் ஆண்டவரோடு இருக்கிற ஃபெலோஷிப்புக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். ரெண்டு கை வைத்து இயேசுவே, நான் உம்மை கூட இருக்கணும், நீர் என் கூட இருக்கணும். இந்த உலகத்தில் எனக்கு வேறு ஒன்றும் இல்லாட்டாலும் உங்களோட இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை தாங்கப்பா. சபைக்கு அதுதான் முக்கியமானது. இந்த சபைக்கு வருகிற எல்லா மக்களும் உம்மோடு நெருங்கி இருக்கணும். நாங்கள் எல்லாரும் நீர் எங்களோடு நெருங்கி இருக்கணும். அதுக்காகத்தான் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காகத்தான் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அந்த மேன்மையான அனுபவத்தை அடைய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இந்த அனுபவத்தை அடைய எப்ரேயர் 12:1 வாசிங்க.
1: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
0: பாரமான யாவற்றையும்
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
0: தள்ளிவிட்டு
1: விசுவாசத்தை துவக்குகிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
0: பொறுமையோட கூட ஓடணும். அவரோட கூட பொறுமையா ஓடணும். அவரை பார்த்து அப்பதான் அவரோட கூட நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். அவர் என்ன செய்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், இதை நம்ம பார்த்து ஓடணும். நமக்கு வேற யார் இந்த உலகத்துல மாதிரியா இருக்க கூடாது. நீங்க ரசிக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் இருக்கணும், அவர் ஆண்டவராகிய இயேசு. அவரை பார்த்து தான் உங்க வாழ்க்கையை ஓட்டணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமேன். அவர் எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கணும். அவரை பற்றி சொல்லி இருக்குது. அவரை முதல்ல இந்த உலகத்தில் அவர் வந்து பிறந்த போது முதல்ல அவருக்கு நடந்தது என்னன்னு பார்க்கணும். சாஸ்திரிகள் அவரை பற்றி கேள்விப்பட்டு வந்தாங்க. வந்து எல்லா கிஃப்டெல்லாம் எடுத்து அவருக்கு வச்சுட்டு அவரை பணிந்து ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவரை ஆராதிக்க அவர் இந்த உலகத்தில் வந்தார். முதல் சம்பவம் வாழ்க்கையில் அவரை ஆராதித்தார்கள். கடைசியில் இந்த உலகத்தை விட்டு அவர் போகும்போது மத்தேயு 28 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 20 சீஷர்கள் எல்லாரும் வந்து அவரை பணிந்து ஆராதித்தார்கள். அவர் ஆராதிக்கப்படுகிற ஒரு தெய்வம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரை பார்த்து ஓடுனா நம்ம ஓட்டம் நல்லா இருக்கும். அவரை பார்த்து பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓடணும், பாரமான யாவற்றையும் தள்ளணும். ஒண்ணு பாரமான ஒன்றை போட்டுக்கிட்டீங்கன்னா ஓட முடியாது. உங்களை சுற்றி நெருங்கி உங்களை பிடிக்கிற பாவங்களை தள்ளணும். சங்கிலி போல உங்களை கட்டி இழுத்து வச்சிருக்கோம் இந்த பாவங்கள். இதை விடணும். இதெல்லாம் விட்டுட்டு தான் ஓட முடியும். பாரத்தையும் வைத்துக்கிட்டு பாவத்தையும் வைத்து அவரை நோக்கி ஓட முடியாது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதை மன்னிக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவரை போல நம்மளை மாற்றணும். அவர் கூட இருக்கணும். அதுக்கு இந்த பாவம் பாரத்தை உன்னை விட்டு அகற்றிட்டு அவரை பார்த்து ஓடணும்னு சொல்றார். அவர் எப்படி ஓடினார்னு அடுத்த வசனத்துல இருக்கு வாசிங்க.
1: அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
0: ஒரு சந்தோஷத்தை வைத்திருந்தார். அந்த சந்தோஷம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது பிதாவின் வலது வாசத்துல அவருக்கு அவரோட பிதாவோடு இருக்கிற ஐக்கியம், அதுதான் அவருடைய சந்தோஷம். நம்ம சந்தோஷம் என்ன இந்த உலகத்துல, நம்ம ஆண்டவரோட கூட இருக்கிற அந்த ஐக்கியம், அவரோட உட்காருகிற அந்த சிங்காசனத்துல உட்கார்ற ஒரு அனுபவம், அவர் பக்கத்துல இருக்கிற அனுபவம் தான் நமக்கு தேவை. அந்த ஃபெலோஷிப் தான் நமக்கு தேவை. அப்ப அவரை போல ஓடணும். அவர் எப்படிலாம் ஓடுறனா, நான் போன அந்த அடிச்சுவட பின்பற்றி வான்னு சொல்றார். நான் அதுக்குத்தான் உன்னை அழைச்சேன்னு சொல்றார். அதில் சொல்லியிருக்குது அவர் பாவம் செய்யலை, அவர் வாயில் என்ன செய்யலை, வஞ்சனை காணப்படலை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்திருந்தார்னு சொல்லியிருக்குது. பாவம் செய்யாமல் ஓடியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் எல்லா பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்கணும். அந்த தாகம் இருக்கணும். எல்லாரும் கை வைத்து எல்லா பாவத்தில் இருந்த சின்ன சின்ன காரியம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை விட்டு விலக்கிற எந்த பாவமும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.

0: என்னை சுத்திகரியும், என்னை மன்னிச்சு கழுவி உங்க சமூகத்தை நான் எப்பவும் கொண்டு இருக்கிறேன், அந்த நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆமென். பரலோகத்தில் வருகிற மக்களை பற்றி படிக்கும்போது வெளிப்படுத்தின 7:9 வாசிப்போம்.
1: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது
0: இதோ
1: சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும்
0: ஜனங்களிலும்
1: வாசக்காரர்களும் ஒருவனும்
0: எண்ணக்கூடாதது
1: திரளான கூட்டமாகிய ஜனங்கள்
0: வெள்ளை அங்கிகளை தரித்து
1: தங்கள் கைகளில் குருத்தோலைகளை
0: பிடித்து
1: சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன்.
0: கடைசியில பரலோகத்துல அவருடைய சிங்காசனத்து பக்கத்துல யாரெல்லாம் நிப்பாங்கன்னு சொல்லி இருக்க, சகல ஜாதிகளும் கோத்திரம் ஜனங்கள் எல்லா பாஷைக்காரர்லேருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்ட ஜனங்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பாங்க. அப்போ எண்ணக்கூடாத அளவுக்கு ஜனங்கள் அங்கே சமூகத்தில் வரப்போகிறாங்க. இதெல்லாம் யாருன்னு நீங்கள் முக்கியமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பிறக்கும் போதே இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் அழிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளம் இருக்காங்க. பிறக்கும் போதே இறந்து போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எந்த பாவமும் அறியாத பிள்ளைகள், திரளான கூட்டம், அவ்வளவு கூட்டம் அங்கே வரும். கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? ஏன்னா அது அவ்வளவு திரளாக இருக்குது. அதை போல் எண்ண முடியாத கூட்டம் சமூகத்தில் அங்கே வந்து நிற்கும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. இன்னொரு இடத்துல குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு எழுதியிருக்கு சமூகத்தில். நீங்கள் வெளிப்படுத்த 14:1 வாசிங்க. சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோட கூட நிற்கிற அங்கே ஒரு கூட்டத்தை பண்ணி சொல்லியிருக்குது. 144,000 பேர் அது எண்ணிடலாம். அது ஒரு சிறு கூட்டம். அவரோட கூட நிற்கிற கூட்டத்தை பார்க்குறோம். அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஜனங்களை பார்க்குறோம். இந்த 144,000 பேர் யார் அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் போட்டு நாங்கள் தான் சொல்லுவாங்க. நாங்கள் தான் கல்யாணம் கட்டாத கரப்படாத, நாங்கள் பெண்களோட எங்களுக்கு தொடர்பே இல்லை, அதனால கரப்படாதுன்னா பெண்கள்லாம் கரப்பட்டவங்களா? இந்த பைபிளில் எல்லாமே பிக்சர் லாங்குவேஜ் தான் போட்டிருக்குது. அங்கே ஆட்டுக்குட்டியாக நிற்கிறாருன்னா ஆட்டுக்குட்டி அங்கே நிற்குது. தப்பா ஆட்கள் மொழி இதை விளக்கம் பண்ணிடுவான். என்ன சொல்லுவான்? கரைப்படாதவங்கன்னா கல்யாணம் கட்டாதவங்க. அப்புறம் அங்கே போட்டிருக்கு கற்புள்ளவர்கள்னு போட்டிருக்கு. பெண்கள் தான் கற்புள்ளவர்கள்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் மாற்றி சொல்லிடுவாங்க சில ஆட்கள். நாங்கள் தான் இந்த 140,000. ஒவ்வொருத்தரும் என்னென்ன தவறான உபதேசம் வச்சிருக்காங்கன்னா அத்தனை பேரும் நாங்கள் தான் 144,000 பேர்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறு கூட்டத்தை காண்பிக்குது. அந்த கூட்டத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னால் அவங்க போகிற ஒரு கூட்டம். ரெண்டு கை வைத்து கத்துற தோத்திரமானம் நல்ல கை வைத்து இயேசுவே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னால் அவரோட இழுக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட மக்கள் தான் அந்த கூட்டத்துக்கு போவாங்க. அவங்க வாயில் வஞ்சனை காணப்பட கபடு இருக்காது. அவங்க கற்புள்ளவங்களா இருப்பாங்க, கரைப்படாதவங்களா இருப்பாங்க. அவங்க எப்பவும் ஆண்டவரோட கூட இருக்கணுங்கிற ஒரு ஆசை. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு அந்த ஆசையை தருவாராக. அவர் சமூகத்தை விட்டு நம்ம ஓடக்கூடாது. அவர் சமூகத்துக்கு மறைவா போகக்கூடாது. அவர் சமூகம் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. காலையில் எழும்புகிறோம், வீட்டு வேலைகளையே பார்க்குறோம், குடும்பத்தில் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்கிறோம், வேலைக்கு போகிறோம் வர்றோம், டயர்டாகிடுது. இப்போ இருக்கிற காற்று, இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அட்மாஸ்ஃபியர் உஷ்ணம் இதெல்லாம் லேஸில் நம்மளை டயர்டாக்கி அப்படியே இந்த உலகத்தில் சிக்க வைத்திருக்குது. அப்படியே பிரசன்ன சமூகத்தை உணர்ந்து சந்தோஷமாக இருக்க விடாமல் நம்மளை இழுத்து வெளியே தள்ளுது. இந்த நாட்களில் கர்த்தருடைய ஃபெலோஷிப்பை, சிங்காசனத்து பக்கத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தத்தை கர்த்தர் சபைக்கு கொடுக்கணும், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். ரெண்டு கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுவாண்டவரே, உங்கள் சமூகம் எனக்கு வேணும், அதை விட்டுட்டு நான் ஓடக்கூடாது. நாம் மார்த்தாள போல பற்பல வேலையை செய்து கலங்கி கவலைப்பட்டு வாழாதபடி, மரியாதை போல நம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த ஃபெலோஷிப்புக்காக அந்த சமூகத்தை வாஞ்சிக்கவும், என் வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் கூட தங்கிடாதபடி. அடுத்த ஆளை பற்றி பேசுறது, குறை சொல்கிறது, முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறது, எப்பவும் அழுது கொண்டே இருக்கிறது, எப்பவும் சந்தோஷம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தின் காரியத்துக்காகவே கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை மாற்றிட்டு நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த ஃபெலோஷிப் உம்முடைய ஃபெலோஷிப் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தரோடு அன்பாக இருக்கிற அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு தருவாராக. எல்லாரும் கை வைத்து நல்ல ஜெபம் வாஞ்சித்து கேளுங்க, கர்த்தாவே இந்த உலகம் என்னை இழுத்துட்டு, அநேக உலக கவலைகள் என்னை இழுத்திருக்குது, இந்த உலகத்தினுடைய தேவைகள் என்னை இழுத்திருக்குது. உம்மால் நான் இழுக்கப்பட்டவனாக, ஒரு காந்தம் ஒரு இரும்பை இழுப்பது போல உம்மோடு இழுக்கப்பட்டு உம்முடைய சிங்காசனத்தின் பக்கத்திற்கிற அந்த சந்தோஷத்துக்காக அந்த மேன்மையான அனுபவத்தை சபைக்கு கொடுப்பீராக. இது ஒரு கத்தாவே, இதோ ஒரு பிரசங்கமாயிராதபடி எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். சபைக்கு கொடுக்கிற ஒரு உம்முடைய சமூகத்தினால நிரப்பணும். நாங்கள் அபாத்திரர்கள், இறங்கி இந்த சமூகத்தை கொடுக்கணும். அந்த சமூகத்தை விட்டு நாங்கள் ஓடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதிகாரம் 3:23-24 வாசிங்க.
1: அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டுட்டார்.
0: ஏதேன் தோட்டத்தில் அவருடைய சமூகத்தில் தினந்தோறும் வந்து அவனோட பேசி, அவன் வேற வேலை ரொம்ப செய்ய வேண்டியதில்லை, புசிக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு கனி, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வச்சுருந்தார். ஆனால் என்னைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ அன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை விரட்டிட்டார், அவனை துரத்திட்டாருன்னு பார்க்குறோம். ஏதேன் தோட்டம் மனுஷனை ஆண்டவர் படைத்து குடும்பமாக அவனை வைத்த இடம் ஒரு ஏதேன் தோட்டம். ஒரு தோட்டத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு தோட்டம்னா எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா செழிப்பாக அழகாக பச்சையாக இருக்கும். கண்ணுக்கு பச்சை எப்பவும் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும், அழகாக இருக்கும். தோட்டம்னு சொன்னால் பூக்கள் நிறைந்ததாக இருக்கும், பூக்கள் எல்லாம் இருக்கும், அழகான பூக்கள் இருக்கும். தோட்டம்னு சொன்னால் நல்ல கனி நிறைந்த பழங்கள் இருக்கும், நல்லா இருக்கும், நிறைய கனிகள். ஒரு தோட்டம்னு சொன்னால் ஒழுங்கு இருக்கும், ஒழுங்காக இருக்கும் தோட்டம். காடுனா கண்டபடி வளர்ந்துருக்கும், தோட்டம்னா ஒழுங்காக அவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு இடமா இருக்கும். பாதைகள் இருக்கும், பலவிதமான வசதிகள் அந்த தோட்டத்தில் இருக்கும், உட்கார்றதுக்கு இடம் இருக்கும், இளைப்பாருகிற இடம் இருக்கும், நதிகள் தண்ணீர் ஓடுகிற இடமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அட்மாஸ்பியர், தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், ஒழுங்குள்ள ஒரு இடம், பசுமையா இருக்கிற ஒரு இடம், அழகான ஒரு இடமா இருக்கும் தேவன் இருக்கிற இடம். தேவன் இருக்கிற இடம், உலாவுகிற இடம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மன நிறைவா இருக்கிற ஒரு இடம் தான் தேவன் இருக்கிற ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் மனுஷனை படைச்சு அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியருக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கொண்டு வந்தார். உன் குடும்பமும் உன் வீடும் அப்படிப்பட்டதா தான் இருக்கணும். எல்லாரும் கை வைத்து ஆண்டவரே, எங்க வீடு எங்க குடும்பம் பசுமை நிறைந்ததா, நல்ல ஜீவ தண்ணீர் உள்ள நதியாகி ஆவியானோர் ஓடுகிற இடமா, கனி நிறைந்த ஒரு இடமா, பூக்கள் நிறைந்த அழகு நிறைந்த ஒரு இடமா, எங்க வீட்டை நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அந்த வீடு எங்க வீட்டை ஆனால் குடிசியா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது ஒரு அழகா இருக்கணும் அப்பா. கை வைத்து நல்ல கத்திர தோத்திரமானோம். வெளியிலையும் நல்ல அழகா இருக்கணும், உள்ளேயும் குணங்களும் நல்ல அழகா இருக்கணும். வீட்டுக்குள்ள அந்த நல்ல கனி நிறைந்த ஒரு அன்பு வீட்டுக்குள்ள இருக்கணும். சும்மா இந்த இந்த மிருகக்காட்சி சாலையில் உட்கார்ந்து ரெண்டு ஒன்று ஒன்று முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்க கூடாது. ஒரு உருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ சரியில்லை நான் சரியில்லை ஓன்னு குழைச்சிக்கிட்டே இருக்குது வீட்டுக்குள்ள. அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? நீ சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அப்பா சரியில்லை, உன் எந்த இலக்கணத்தில் பித்தாலும் தெரியல, எந்த நேரம் வந்துச்சோ தெரியல, ஒரு அழகு இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, பிசாசத்தை கெடுக்கத்தான் வர்றான். உங்கள் வீடு நல்லா இருக்கணும், ஆண்டவர் உலாவி வருகிற ஒரு நல்ல இடமா இருக்கணும். ஏதேன் தோட்டம் அப்படிப்பட்ட இடமா இருந்துச்சு. ஆண்டவர் வந்தார், உலாவி வந்தார், அவங்களோட வசனம் போதித்தார். ஆமே, எப்படி கட்டளைகளை போதித்தார், அவங்களோட மனுஷனை எதுக்காக படைச்சேன் இதெல்லாம் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டு கட்டளை கொடுத்து அவங்களோட பேசி உலாவி போன அந்த அருமையான சமூகத்தை இழந்து அதை விட்டு ஓட சூழ்நிலை வந்துட்டு. காரணம் என்ன? எந்த மரத்தில் உள்ள கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த மரத்து பக்கத்தில் போய் நிற்கிறது. உனக்கு என்னத்துக்கு அங்கே வேலை? எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்கே தான் போய் நிற்கிறார். ஏவாள் அங்கே போயிட்டான், ஆதாமும் கூட தான் போனான். போனான் ஆதாம் என்ன சொல்லியிருக்கான், ஏன் இந்த மரத்து பக்கத்தில் வந்து நிற்கிற, அங்கே ஒரு பாம்பு வேற உட்கார்ந்துருக்குது, நமக்கு இது வேண்டாம், போயிடுவோன்னு அவன் போயிருக்கணும். அந்த பாம்போட பேசுறதுக்கு விட்டுட்டான். அந்த பாம்பு அவங்கள தேவ சமூகம் வரும்போது அதை விட்டு ஓடி ஒழித்து கொள்ளுகிற அளவுக்கு பண்ணிட்டான். தேவனுடைய சமூகத்தை நீ இழந்து ஒழித்து கொள்ளுகிறாயோ? அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவரோட உலாவி அழகாய் இருந்த அந்த சமூகம் இப்ப ஏன் அந்த சமூகத்தை அனுபவிக்க முடியாம உனக்கு போயிட்டு? ரெண்டு கை வைத்து நல்ல கை வைத்து நல்ல ஜோமனும். இந்த சமூகத்தை இதுவரைக்கும் நீ அனுபவிக்காம உணராம இதுவரைக்கும் இருப்பீனா? நீ இன்னும் சரியா ரட்சிக்கப்படலை, ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போற. ஆனா உண்மையில் ஆண்டவர் உன்னு பாவத்தை மன்னிச்சு அழைச்சிருப்பார். ஆனால் இந்த சமூகத்தின் இன்பம் உனக்குள்ள இருக்கும். அந்த சமூகத்தை விட்டு நீ விலகி போயிருப்பாயினால் மறுபடியும் கத்தர் அந்த சமூகத்துக்குள்ள உன்னை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். நீ அவருக்காக செய்ய வேண்டிய ஊழியம் உண்டு, அவைகளை செய்யாமல் உன்னை பிசாசு இந்த உலகத்தில் அமைத்து வைத்திருக்கிறான். இதை மாற்றி அமைக்கத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நானும் ஆண்டவரே, நீர் இருக்கிற இடத்துல நாங்கள் ஒழுங்கா இருக்கணும். ஆண்டவர் அந்த தோட்டத்தில் கம்பானியன்ஷிப்பை கொடுத்தார். கம்பானியன்னா துணையை கொடுத்தார். ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி துணையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். துணைனா கம்பைன் பேசுறது வைக்கிறது, அதெல்லாம் நல்ல துணையாக கொடுத்துருக்கிறார். அப்படி நிறைய பேர் நினைக்கிறதில்ல. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நமக்கு நல்ல துணையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தா அது அது அது ரூமில் அது அது அது பாட்டுக்கு அது இதுகளை செய்துக்கிட்டு அது இது சாப்பிட்டுட்டு அந்தந்த நேரத்துக்கு அது போயிட்டே இருக்கும். இது குடும்பம் மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற குடும்பங்களை பார்த்தா குடும்பம்னா ஆண்டவர் உலாவி வந்து எல்லாரும் ஒன்றா ஐக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கிற நல்ல வீட்டை தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆண்டவர் பிரசன்னம் இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். ஆண்டவர் சமூகம் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற. உலகத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பாருங்கள், பாதி நேரம் வீட்டில் இருக்கு, எப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு இருக்கான். பிள்ளைகள் அப்பாவை பார்க்குறதே இல்லை. அப்பா எங்கே? நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கார். அப்பாவா உடைய உடையம்மா பார்க்கும்போது இதாண்டா உங்கள் அப்பா அப்படின்னு இந்த அம்மா சொல்ல வேண்டிய அளவுக்கு இருக்குது. ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், மாற்றணும். கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள பெரிய காரியத்தை இந்த நாளில் செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, உங்க வீடு எப்படி இருக்கணும்? மார்க்கு 2:1-2 வாசிங்க.
1: சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: உடனே
1: வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள்.
0: அநேகர் கூடி வந்தார்கள் என்று பார்க்கிற போதும் இயேசு இருக்கிற வீடு, இயேசு இருக்கிற வீட்டை பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டார் இயேசு. அந்த சமூகம் வந்துட்டு, சமூகம் அந்த இடத்துல வந்துட்டுன்னா திரளான ஜனங்கள் அங்க இயேசு இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்க வந்து இயேசு வசனத்தை போதிக்கிறார். அந்த வீட்டுல, உங்க வீட்டுல வசனம் போதிக்கப்படுதா? உங்க வீட்டுக்கு ஜனங்கள் தேடி வர்றாங்களா? இயேசு அங்க இருந்தார்னா பக்கத்துல உள்ள மக்களுக்கு, இயேசு இல்லாதவங்க அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது உங்களை தேடி வருவாங்க. நீங்க உண்மையா ஜெபம் பண்ற ஒரு நல்ல வீடா இருந்தா உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட இயேசு இல்லைன்னா ஜனங்கள் வரமாட்டாங்க. உங்க வாழ்க்கையில தேவ சமூகம் இல்லைன்னா உங்க வீட்டை தேடி யாருமே வரமாட்டாங்க. இங்க இயேசு ஒரு வீட்டுல இருக்கிறாருன்னா அங்க ஜனங்கள் கூடி திரளா வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டை பற்றி படிக்கும்போது அந்த வீட்டுக்காரன், அவ்வளவு ஜனங்கள் வந்தா அவன் வீட்டில் இருக்க நாற்காலி எல்லாம் எடுத்து போட்டிருப்பான். உட்கார்றதுக்கு அங்கே இடமே இருந்திருக்காது. அங்கே எல்லாமே மாற்றப்பட்டிருக்கும் அவன் வீட்டில். அது மாத்திரமா நடைஞ்சி வீட்டு கூரையை பிரிக்கிறாங்க. ஒரு தேவை உள்ள மனுஷனை இறக்குறதுக்கு வீட்டுக்காரங்கிட்ட வந்து அவன் உத்தரவு கேட்டுக்கிட்டா பிரிக்கிறாங்க. அவன் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. மேலே ஏறி அவங்க பாட்டு பிரிக்கிறாங்க. அவன் விசுவாசம் அவ்வளவு. அவன் நண்பனுக்கு சுகம் கிடைக்கணும்னு தீவிரவாதம் இருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு நண்பருக்கு சுகம் கிடைக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு இருக்க மாட்டாங்க. இயேசு விட்ட கூட்டிட்டு வந்தா தானே உன் நண்பன் நல்லா இருப்பான். ஒரு நண்பனை கூட்டிட்டு வரணும். நல்ல ரெண்டு கைவத்தி என் வீடு அப்படிப்பட்ட வீடா மாறணும் ஆண்டவரே. சும்மா இந்த உலகத்துல ஏதோ ஒரு வீட்டை கட்டினேன், ஏதோ வாழ்க்கையில வாழ்னேன், நானும் என் பிள்ளைகளும் சாப்பிட்டோம் சாகுறோன்னு இராதபடி என் வாழ்க்கையில எங்க வீடு ஆண்டவரே ஆட்கள் வந்து வசனம் கேட்கிற வீடா மாறணும். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இயேசு பேதுருவின் மாமியின் வீட்டுக்கு போனார். அவன் ஜுரமா கிடந்தா, ஜுரமா கிடந்த அவளை தொட்டார். அவளுக்கு ஜுரம் நீங்கிட்டு. அதுக்கு பிறகு பைபிள் சொல்லுது, அவள் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தாள், அவளுக்கு ஊழிய செய்தாள். நிறைய பேர் சுகத்தை பெற்று படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம எல்லாம் நல்ல சுகமா ஆரோக்கியமா இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம். கைவேத்தி கத்துற தோத்திரமனோ ஹலேலூயா. நல்ல கைவேத்தி நம்ம நடக்கிறது எவ்வளவு நல்ல ஆசீர்வாதம். நமக்கு சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார். தூங்க நல்ல கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம். பிரயாணமா புறப்பட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு ஆலயத்துக்கு வர்றது எவ்வளவு ஆசீர்வாதம். ஆனா நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்றியா, பணிவிட செய்றியா, சுகம் பெற்றிருக்கிறா, நன்மை பெற்ற நீ என்ன செய்கிற ஆண்டவருக்கு? ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறீங்களா? ஒரு நாலு ஆத்துமாக்களையாவது பார்க்கணுமே. அவள் பணிவிடை செய்தாள். சுகம் பெற்றவள் எழுந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை உட்கார்ந்து யோசித்து யோசித்து பார்க்கணும். நேற்று ஒருத்தர் போய் பார்க்க போனேன். எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கார். கீழே விழுந்து வேதனையில் இருக்கிற ஆட்களை பார்க்குறேன். ஒரு அம்மா வந்து ஆராதனைக்கு நாள் ஜோமிட்டு போகிறாங்க. எவ்வளவு வேதனையில் இருக்காங்க மக்கள். நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ கிருபையை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தா கணக்கில் அடங்காத நன்மைகள் ஒவ்வொரு நாளும் செய்கிறார். அவருக்கு நாம் பணிவிட செய்கிறோமா? அவருக்கு ஒரு ஊழியம் செய்கிறோமா? அவரை பற்றி நாலு வார்த்தை, நல்ல வார்த்தை யாருக்காக சொல்கிறோமா? உன் வீடு எதுக்கு இருக்குது? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாசத்துல ஒரு நாள் வந்துட்டு போறதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார் இல்லை? உன் வீட்டு சுற்று சூழ்நிலைகளை மாற்ற கத்தர் உன் குடும்பத்தை வச்சிருக்கிறார். இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றணும்னு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். அதுல நீங்க ஈடுபாடு கொள்ளுங்க. ஒரு வீட்டை நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். Mark 2:15 வாசி.
1: அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர்
0: போஜன பந்தி இருக்கையில்
1: ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால்
0: அவர்களும்
1: இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள்.
0: அந்த வீட்டுக்குள்ள ஆயக்காரர்கள் பாவிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் மற்ற பரிசேயர்கள் இவங்க எல்லாம் பார்த்துட்டு இவர் பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அவர் சொல்றாரு, நாம் பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவை. இந்த பாவிகளை சந்திக்கத்தான் நான் வந்தேன். இயேசு பாவிகளோட உட்கார்ந்து, ஆனால் அவர்கள்ட்ட பாவம் இல்லை. நீங்க பாவிகளோட உட்காரலாம், ஆனால் உங்களுக்குள்ள பாவம் வர்றது விட்டுறக்கூடாது. உங்க பரிசுத்தம் அந்த பாவிகளுக்குள்ள போகணும், அவங்கள மாற்றணும். அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆகினால அங்க பாவிகள் ஆயக்காரர் உங்க வீட்டுக்கு வர்றாங்களா, வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்களா, அது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் வர்ற மக்கள் இயேசுவை பற்றி கேட்கணும், அவங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்புதலும் விசுவாசமும் அவங்களுக்கு போதிக்கப்படணும். விசுவாசம் மாத்திரம் போதிக்கப்படாது, வெறும் சுகம் மாத்திரம் பெற்று போகக்கூடாது, மனம் திரும்புதலும் விசுவாசமும் சேர்ந்தே தான் வரும். ஆகினால இப்படிப்பட்ட பாவிகள் வந்து மனம் திரும்புகிற ஒரு வீடு உன் வீடு தேவ சமூகம் இருக்கிற வீடாக தான் இருக்கணும். இயேசுவுக்கு அவர் வீட்டில் இருக்கிறாரு. Mark 3:20 வாசிங்க.
1: பின்பு வீட்டுக்கு போனார்கள்,
0: வீட்டுக்கு போனார்கள்,
1: அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடி.
0: இயேசுக்கு சாப்பிடுறது கூட என்ன இல்லை, சமயம் இல்லை, அவ்வளவு ஆட்கள் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மாவும் சகோதரரும் வந்து அவரை தேடுறாங்க. அவர் சொல்றாரு, என் சகோதரர்கள் யார், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்க தான், அவங்க தான் என்னை பார்க்க வரலாம், இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்கிறார். தேவ சித்தத்தை செய்கிறவங்க அவங்க தான் என் சகோதரர்கள், அந்த வீட்டுக்கு வரலாம். உன் வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்கிற ஒரு வீடாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு வீடாக, மற்ற மக்கள் வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற ஒரு வீடாக, தேவ வசனம் கேட்க மக்கள் வருகிற ஒரு வீடாக, தேவ சமூகம் நிறைந்த ஒரு வீடு உன் வீடாக இருக்கட்டும். அப்படிதான் ஆண்டவர் நம்ம வீட்டை வைக்கணும்னு விரும்புகிறார். அவர் சமூகத்தை விட்டு எங்கே ஓட போகிற, ஓடாத, அவர் சமூகம் இருக்கிற ஒரு வீடு, அவர் சமூகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அவருடைய சிங்காசனத்தின் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை, அழகான தோட்டமாக உன் வீடு இருந்து அவர் உலாவுகிற ஒரு தோட்டமுள்ள ஒரு வீடாக உன் வீட்டுக்குள்ள தேவ சமூகம் இருக்கணும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை எல்லாரையும் இன்றைக்கு கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் உயிர்ப்பித்தரலும், ஒவ்வொரு சோர்ந்து போயிருக்கிற குளிர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை அனல் உள்ளதாய் மாற்றுவீராக. எங்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமாக இணைக்கிற தெய்வமே, உமக்காக நாங்கள் இந்த பட்டணத்தில் வாழ எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி சமாதானப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தாவே, உமக்காக வாழ உதவி செய்யும் கைவேற்றி இந்த பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்துக்கு மழை வேண்டும், தண்ணீர் பஞ்சம் மாறணும், வருகிற வாரத்தில் மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ஆஸ்பத்திரிகளில் சுகவீனமாய் இருக்கிறவர்கள், வீடுகளில் சுகவீனமாய் இருக்கிறவர்களை நீர் தொட்டு சுகமாக்கும். திருமணம் ஆகாதிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தும். வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சீக்கிரத்தில் ஆண்டவர் சபையில ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று வல்லமை உள்ள கருவிகளாக மாறணும் ஆண்டவரே. எல்லாரும் மறுபடியும் கை வைத்துவோம். எங்கள் வீடுகளிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள், வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள், பயங்கரமான கத்தாமே வீடியோ கேம்ஸுகளில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள், தவறான ஆண்டவரை காரியங்கள் ஈடுபாடுக்கு போடுகிற பிள்ளைகளை எல்லாம் மாற்றி அமைக்கணும். குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்யும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும், ஆசீர்வாதமாக மாற்றும். குழந்தைகளை ஆசீர்வதித்துள்ளும் வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் வந்து தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கத்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் என்னைக்கும் இருப்பதாக.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சமீபத்தில் நான் வாசித்த ஒரு செய்தி என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரி என்னிடம் கேட்டார், அண்ணா, வீட்டில் போன் வந்தாலே எடுக்க பயமாக இருக்கிறது. யாருக்கும் ஏதாவது ஆகியிருக்குமோ, ஆக்சிடென்ட் ஆகியிருக்குமோ என பதட்டம் இருக்கிறது என்று சொன்னார். எல்லா சீரியல்களையும் விடாமல் பார்க்கிறீர்களா என்று நான் கேட்டேன். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆமாண்ணா, எப்படி சரியாக சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். கொஞ்ச நாளைக்கு சீரியல்களை பார்க்காமல் நல்ல புத்தகங்களை வாங்கி படியுங்கள். அன்பானவர்களோடு உரையாடுங்கள். இந்த பிரச்சனை தானாக சரியாக போகும் என்று சொன்னேன். ஒரு இனத்திற்கு அடையாளம் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை சிதைத்தாலே இனத்தின் அடையாளம் சிதைந்து போகும். விருந்தோம்பல் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பெரியோரை மதித்தல், வாழ்வியல் முறை, குடும்ப அமைப்பு, கூட்டு குடும்பம், இவைதான் தமிழர்களுடைய பண்பாடு. இதை மற்ற நாட்டினர் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். ஆனால் இன்று பல டிவி சீரியல்களினுடைய கதை, காழ்ப்புணர்ச்சி, எதிர்மறை சிந்தனை, அடுத்தவரை கெடுப்பது எப்படி, கடைசி வரை கெட்டவரே வெற்றி பெறுவது, குடும்பத்தில் கலகம் செய்வது எப்படி, நல்லவர் கடைசி வரை பெரும்பாடுபடுதல், இதுதான் பெரும்பாலான சீரியல்களினுடைய மூல கருத்தாக இருக்கிறது. ஒரு இல்லத்தில் மகிழ்ச்சியின் ஆதிக்கம் இருக்க மழலைகளினுடைய ஒலிகள் தேவை, இனிமையான பாடல்கள் தேவை, நல்ல சொல் இடம்பெறுதல், மகிழ்ச்சியான வாழ்வியல் முறை, இவை இருக்க வேண்டும் என முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாள் முழுவதும் பார்க்கப்படும் சீரியல்களினுடைய ஒரே அழுகுரல், அபசகுண சொற்கள், மோசமான ஒலிகள், தீய சிந்தனைகளை உருவாக்கும் கதைகள், இவைகளின் தாக்கங்கள் ஒரு இல்லத்தில் இருந்தால் அந்த குடும்பம் நிம்மதியை இழக்கும், இல்லத்தினருக்கு மனச்சிதைவை ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு அம்சம் என்பது நம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும், நம்முடைய ஓய்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். அப்படியா இருக்கிறது இப்போது? ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இல்லத்தில் இருக்கும் பெண்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் தலைக்கும். நல்ல பாடல்களை கேட்போம், நல்ல புத்தகங்களை படிப்போம், கூடை பின்னுதல், ஓவியம் வரைதல், வீட்டை அழகுபடுத்துதல், விருந்தினர்களை உபசரித்தல், இவைகளை இல்லத்தரசிகள் செய்தாலே போதும், எப்போதும் உங்களுடைய இல்லத்தில் சந்தோஷம் பெருகும், அன்பு தலைக்கும். நல் ஒழுக்கமுள்ள பெண் மானத்தை காப்பாள் என்றும், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்றும் வேதம் கூறுகிறது. நம் வீட்டு பிள்ளைகள் குணத்தில் சிறந்தவர்களாக திகழ இருக்கும் தடைகளை குறித்து ஜாக்கிரதையாக செயல்படுவோமா?

அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள், எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். காலங்களும் நாட்களும் வேகமாய் கடந்து போகிறது. மாறாத கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும்

ஆமென். இறங்கி வரும் தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆராதிக்கிற நேரத்திலே, தேவ பிள்ளைகள் இணைந்து தேவனை துதிக்கிற நேரத்திலே, அவருடைய பிரசன்னம்

நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தேன் என்கிற ஒரு பழைய பாடல். இது மிக அருமையான பாடல். இணைந்து சேர்ந்து பாடுவோம். கர்த்தரே ஆசீர்வதி கேட்டோம்.

கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே ருசித்து பார்த்தவர்கள் தேவனை ஆராதிக்காமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புகிறது ஆண்டவரால் வரும். நான் நம்புகிறது இயேசுவால வரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் இந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை நோக்கி காத்திருக்கிறது, நான் நம்புகிறது.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அத

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2. ஆகிய நாம் கேட்டவளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்து ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை பெறத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பரத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பயந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதர்களையும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசிபார்க்கும்படிக்கு தேவதூரிலும் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையும் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுபவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர்கள் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பரியந்தத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றே அவர் ஜனத்தின் பாவங்களை நிமித்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். சங்கீதம் 119:162 வசனம். புதிதாக திருமணமான தம்பதியருக்கு அவர்கள் திருமணத்தன்று மிகவும் அழகான லெதர் பவுண்ட் பைபிள் ஒன்று பரிசாக கிடைத்தது. மாப்பிள்ளையின் தாத்தா தான் அந்த பரிசை கொடுத்திருந்தார். திருமணம் முடிந்த பின்பு ஒரு நாள் அவர்கள் இருவரும் தாத்தாவிற்கு வேதாகமம் மிகவும் அழகாக இருக்கிறது, நன்றி என்று கடிதம் எழுதி அனுப்பினர். பின்பு அந்த வேதாகமத்தை ஷெல்ஃபுக்குள் வைத்து விட்டனர். மீண்டும் எடுக்கவே இல்லை. சில நாட்கள் கழித்து, நான் கொடுத்த பைபிள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று தாத்தா அவர்களிடம் கேட்டார். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார். தாத்தாவுக்கு தான் நாம் ஏற்கனவே அவர் கொடுத்த பைபிள் மிகவும் நன்றாக இருக்கிறது, நன்றி என்று கடிதம் எழுதிவிட்டோம் அல்லவா. பின் ஏன் தாத்தா ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தனர். இருப்பினும் அடுத்த முறை தாத்தா கேட்பதற்கு முன்பாக வேதாகமத்தை எடுத்து திறந்து பார்த்து விட வேண்டும் என்று நினைத்து முதன் முறையாக ஷெல்ஃபை விட்டு வேதாகமத்தை வெளியே எடுத்தனர். வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை திருப்பிய போது அந்த பக்கத்தில் $20 நோட்டு ஒன்று அவர்கள் கண்ணில் பட்டது. ஆதியாகமத்தில் மட்டுமல்ல, அந்த வேதாகமம் முழுவதும் உள்ள 66 புத்தகங்களிலும் முதல் அதிகாரத்தில் ஒரு $20 நோட்டு ஒன்று இருந்தது. இதனால்தான் தாத்தா தன்னை பார்த்த போதெல்லாம் நான் கொடுத்த வேதாகமம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் என்று அவர்கள் பின்பு அறிந்து கொண்டனர். பிரியமானவர்களே, இது மாத்திரமல்ல, வேதாகமத்தின் 66 புத்தகங்களிலும் எண்ணற்ற பொக்கிஷங்கள் மறைந்து கிடக்கின்றன. அதை எடுத்து வாசிப்போமானால் நம் வாழ்க்கை மாறும், மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆகவேதான் தாவீது ராஜா, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று கூறியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் வேதாகமத்தை வாசித்து அதன்படி வாழ தங்களை அர்ப்பணிக்கும் போது அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. தீய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அதன் பின்பு அந்த குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது. பணத்தால் வாங்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வேதம் வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக தேவன் தருகிறார். ஆம், அது நம்மை படைத்தவரின் குரல். அவர் ஒருவருக்குத்தான் நம்மை பற்றி நன்றாக தெரியும். ஆகவே அவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகமம் மட்டுமே நம்மை வழிநடத்த முடியும். எனவே வேதத்தை விரும்பி வாசிப்போம். அதில் உள்ள விலையேற பெற்ற பொக்கிஷங்களை கண்டடைவோம்.

வாழ்நாளெல்லாம் பரிசுத்தத்தோடே அவருக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கன்னி ஒரு கன்னி, லாஸ்ட் பை லஸ்ட். வாசிக்க வேண்டிய பகுதி தீத்து 2:8. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்திற்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களுமாய் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களும் அவர்களுக்கு அப்படி இருக்கும்படி படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உன்னை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயும் நீ இருப்பாயாக. இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 6:27-28. தனது ஆடை எரிந்து போகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள முடியுமோ? Can a man scoop fire in his lap and not be burnt? பிரசங்கிமாரது சாரமற்ற செய்திகளுக்கு அவர்களுக்கு மறுபாலோரோடு உள்ள தவறான உறவுகள் சில வேளைகளில் காரணமாகின்றன. இச்சைக்கு இடம் கொடுத்து விடுவதனால் வல்லமையான ஊழியர் பலரது ஆன்மீக பலம் உறிஞ்சப்பட்டு விட்டது. அதற்கு ஒரு கடினமான முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகளிலே உண்டு. சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு வல்லமையினால் நிறைந்தவன். ஆனால் தெளிலாளின் மடியிலே அவன் சாய்ந்த பொழுது அவனுடைய ஊழியம் சரிய துவங்கியது. மனவாழ்வுக்கு வெளியே உள்ள பாலுறவுகள் கடவுளுடைய வழிகளை புரிந்து கொள்வதில் பிரசங்கிக்கு குழப்பம் உண்டாக்கும். மதிப்பிற்குரிய பாத்திரம் நாளடைவில் கரைப்பட்டு ஒதுக்கி வைக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2:21-22 எப்படி வாசிக்கிறோம்? ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்செயலுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினான். இப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து கடவுள் கேட்பது, நீ என் விதிமுறைகளை எடுத்து அறிவிக்கவும் பேசவும் உனக்கு என்ன அருகதை? உபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்குண்டே. சங்கீதம் 50 பல கேள்விகளை சரமாரியாக ஆண்டவர் வீசுகிறார். இதே சவாலை பவுலார் நினைப்பூட்டும் போது, பிறருக்கு கற்பிக்கிற நீ உனக்குத்தானே கற்பிக்காமல் இருக்கலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா என்றார். ரோமர் 2 வாசித்து பாருங்கள். மறுபாலாரோடு பழகும் வாய்ப்பு இறைப்பணியாளருக்கு மிகவும் அதிகம். மக்கள் அவர்களை நம்பி ஜெபிக்கவும் ஆலோசனை கேட்கவும் நெருங்கி வரும் பொழுது இவ்வித சூழலை சாதகமாய் பயன்படுத்தி விடாதிருக்க நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு. கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தூய்மையான ஊழியரே கடவுளின் திருக்கரத்தில் கூர்மையான ஆயுதமாம். A holy minister is an awesome weapon
இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அந்தரங்க வாழ்வின் தூய்மைக்கு ஏற்றார் போல்தான் அரங்க வாழ்வின் வல்லமை இருக்கும். தூய்மையே வலிமை என்றார் அண்ணன் எமில் ஜெபசிங். இன்னொரு பெண் மீது மோகம் இருக்கும்போது பிரசங்கியாரின் மனது திருவசனத்தில் காலையும் மாலையும் பிரியமாயிராது. வேத ஆராய்ச்சியில் கவனம் இல்லாது போகும். ஏதோ சொல்வன்மை, நினைவாற்றல், திறமைகள் மற்றும் பிரசங்க பீட அனுபவங்களை வைத்துக்கொண்டு கொஞ்ச காலம் சமாளிக்கலாம். ஆனால் ஆன்மீக கண்ணோட்டம் உடையோர் இதை எளிதில் இனம் கண்டுகொள்வர். பிரசங்கம் இருக்கும், பிரசங்கத்தில் செய்தி இருக்காது. There will be a good sermon, but there won't be a message from God in it. தங்களது மேய்ப்பரின் கவலையீன வாழ்க்கையினால் எத்தனை மந்தைகள் பட்டினி கிடக்கிறது தெரியுமா? தேன் கூடு போல் ஒழுகும் விபச்சாரியின் உதறுகளே திருவசனத்திற்கு நெருங்கிய போட்டியாகும். மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் உடலை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்ற பவுலின் அர்ப்பணிப்பு எத்தனை புனிதமானது. சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என ஊழியர் ஒவ்வொருவரும் தங்கள் ஜப அறையில் எழுதி வைப்பது நல்லது. எமில் ஜெபசிங் அண்ணன் பாடிய அந்த பாடலை ஒரு கவியை நான் பாடுகிறேன்.

பாரும் தந்தையே என்றன் உள்ளத்தை, யாரும் காணாத உள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். தனது ஆடை எரிந்து போகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள முடியுமா? Can a man scoop fire into his lap and not be burnt? எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த நாள் தியானத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும், அதிலும் குறிப்பாக ஊழியத்தில் இருக்கும் எங்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்புக்காக, அறைகூவலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாங்களே ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா மட்டுமல்ல, எங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவரே நாங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கத்தக்கதாக, தன்னடக்கம் என்கிற அந்த ஆவியின் குணத்தை, அந்த ஆவியின் கனியை எங்களில் நிரம்ப நீர் காட்டி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே காணப்படுகிற வல்லமை கசிவுகளுக்கான காரியங்களை, காரணங்களை நாங்கள் கண்டுபிடித்து அவற்றை எல்லாம் ஆண்டவரே சரி செய்யத்தக்கதாக, கர்த்தர் எங்களுக்கு உண்மையான பரிசுத்த வாஞ்சையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை பாவம் என்று அழைத்து, பரிசுத்தத்தை பரிசுத்தம் என்று வாஞ்சித்து, உமக்கு முன்பாக ஜீவகாலமெல்லாம் பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய நீர் கட்டளையிட்டது போல், அந்த பாணியிலேயே நாங்கள் ஊழியம் செய்து மடிய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய பாத்திரங்களை அல்ல, பரிசுத்தமான பாத்திரங்களை தான் நீர் தேடி அலைகிறீர் ஆண்டவரே. எஜமானே, உம்முடைய உபயோகத்துக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இருக்கத்தக்கதாக, கர்த்தாவே எங்கள் கண்களுக்கு காவல் வைக்க எங்களுக்கு உதவி தாரும், எங்களுடைய கரங்களுக்கு காவல் வைக்க எங்களுக்கு உதவி தாரும், எங்கள் கால்களுக்கு காவல் வைக்க எங்களுக்கு உதவி தாரும். உம்மை பிரியப்படுத்துவது ஒன்றே எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கட்டும். தேவ கிருபை, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய உணர்த்துதல், இவை எல்லாவற்றையும் ஏனோ தானோ என்று சொல்லி அல்ல தட்டி விடாதபடிக்கு, ஆவியானவருடைய மென்மையான தூண்டுதலுக்கும் செவிமடுத்து கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த கண்ணிக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள தேவரீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து தீனதயாளன். எல்லாரும் என் சுவாமி தயாளன்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா ஜோசியர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் வந்து என்னுடைய பூர்வீகம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இளையான்குடி அப்படிங்கிறது தான் என்னுடைய பூர்வீகம். அங்கே தான் நான் பிறந்தது. சுமார் ஒரு 12 வயசு வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். என் தந்தை அங்கே ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து பரமக்குடி, அங்கே வந்து நான் படித்தது எல்லாமே அங்கே தான். ஃபஸ்ட்டு அப்போ ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன தொழில்கள் நான் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் 1991 எனக்கு வந்து மாந்திரிகம் கற்றுக்கிறணும், ஜோசியர் ஆகணும், ரொம்ப பாப்புலாரிட்டி ஆகணும். ஒரு மனிதன் வந்து பாப்புலாரிட்டி ஆகணும் அப்படின்னா ஒன்று அரசியல், இல்லைன்னா சினிமா, இல்லைனா மாந்திரிகம், ஜோசியம், இந்த மாதிரியான இதில் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து பாப்புலாரிட்டியாக வர முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மாந்திரிகம் கற்றுக்கிறணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதன் மூலமாக வந்து நிறைய இந்த சாமியார்களையெல்லாம் பார்ப்பேன், சாமியார்களை சந்தித்து பேசுவேன், அதில் ஒரு ஆர்வமாக இருப்பேன். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் மாந்திரிகம் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு ஆர்வம், எனக்குள்ள ஒரு ஆசை நிறைய இருந்துச்சு. அப்போது கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டாரக்கரான்னு சொல்லக்கூடிய இடம் ரொம்ப மாந்திரிகத்திற்கு, மந்திர மாந்திரிகளுக்கு ரொம்ப பேர் போன இடம் அது. அங்கே போய் ஒரு சில நபர்களை வச்சு சந்தித்து அங்கே தான் நான் மாந்திரிகம் கற்றுக்கிற ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து மாந்திரிகங்கள் கற்றுக்கிறும்போது ஒரு ஜோதிட சாஸ்திரங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு சில பண்டிதர்களோட அவங்களுடைய உதவியில் ஜோதிட சாஸ்திரங்கள், நவகிரகங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணுறது, நவகிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ராசி மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கைரேக சாஸ்திரம் பார்க்கறது, ரெண்டாவது வாக்குகள் பலிதமாகிறதுக்காக வராகி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் உச்சாட்டனம் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த வாக்கு பலிதங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுக்காக நான் வந்து பல நாள் விரதம்லாம் இருந்து ஒரு வேளை மட்டும் நான் சாப்பிடுவேன். எங்கள் குடும்பம் ரொம்ப பூர்வீகத்தில் இருந்து தலைமுறை தலைமுறையாக ரொம்ப வைராக்கியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப வைராக்கியமாக தெய்வ வழிபாடுகளில் உள்ளவங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா வந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு குருநாதராக போயிட்டு வர்றவர். அந்த மாதிரியான ஒரு இந்து வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வந்தவன் நான். விரதங்கள் இருக்கிறது, பூஜை புனஸ்காரங்கள், மந்திர மாந்திரிகங்கள், இது போக வந்து இந்த ஹோமங்கள் பண்ணுறதுக்கெலாம் என்னையெல்லாம் வந்து அசிஸ்டண்ட்லாம் ஆரம்பத்தில் என்னை கூட்டு போவாங்க. ஆனால் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் வந்து ரொம்ப பாப்புலாரிட்டியாக வரணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு வெறியும் வந்துச்சு, எனக்குள்ள ஆசை வந்துச்சு. பல இடங்களுக்கு நான் போவேன். என்னை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்லலாம் வெளியிடங்களுக்கெலாம் கூட்டு போவாங்க. நான் மலேசியா, சிங்கப்பூர்லாம் நான் போயிருக்கேன். அங்கே மலேசியாவில் ஒரு பெரிய முருகன் கோயிலில் நான் அங்கே வேலை பார்த்துருக்கேன். ஜகுர்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முருகன் கோயிலில் நான் வேலை பார்த்துருக்கேன். நாளடைவில் பரமக்குடியில் இருக்கும் பொழுதே ரொம்ப பாப்புலாரிட்டியான, சர்வசாதாரணமாக 1993-94 ஒரு பூஜைக்கு நான் சராசரி சாதாரணமாக அப்போவே 40,000-50,000 நான் வாங்குவேன். ஆனால் பூஜையில் நான் வந்து ரொம்ப நியாயமாக நடந்துக்கிடுவேன். ஒரு முறை காசு வாங்கி நான் செஞ்சேன்னா அதை கரெக்டாக அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். சாமானியமாக என்னை பார்க்க முடியாது, ரொம்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி ரொம்ப அலைஞ்சு தான் என்னை பார்ப்பாங்க. ஏன்னா எங்கே போவேன், எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. டக்கு டக்கு நான் கிளம்பி நான் போயிட்டே இருப்பேன், பல இடங்களுக்கு போவேன், அங்கேயே தங்கிடுவேன். எனக்கு தனியாக ஒரு வீட்டில் போய் நான் பூஜை பண்ணுறேன், 3 நாள் பூஜை பண்ணுறேன், அந்த வீட்டில் வந்து பேய் பிசாசுகள் துஷ்ட சக்திகள் இருக்குன்னா எச்சனியாக இருந்தாலும் சரி, வராகியாக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, சாத்தானாக இருந்தாலும் சரி, குட்டி சாத்தானாக இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் வந்து அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது நம்மளுடைய உடம்பே அதெல்லாம் ஒரு சில நேரங்களில் ரொம்ப மெலியும். ஏன்னா எனக்குள்ளே ஒரு வைராக்கியம், இந்த பூஜையை பண்ணணும், இந்த மந்திரங்கள் கற்றுக்கிறணும், இந்த மந்திரங்கள் சொல்லணும்னா என்ன பண்ணணுமோ அதை நான் செய்வேன். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா செய்வேன். மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 48 நாள் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா அந்த 48 நாள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்களுக்கு செஞ்சு நான் கொடுப்பேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க 48 நாள் பூஜை பண்ணணும் அப்படிம்பாங்க, ஆனால் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியாது, ஆனால் நான் பண்ணுவேன். அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதே அவரை போய் தயாலான் சுவாமிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும், அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஆனால் ஃபீஸ் அதிகமாக ஆகுவார், ஆனால் கண்டிப்பாக காரியம் சக்ஸஸ் ஆகும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்லி எனக்கு அனுப்புவாங்க. கரெக்டாக வந்து 2000 எனக்கு கல்யாணம், அந்த 2000 எனக்கு மேரேஜ் நடக்கும் பொழுதுலாம் நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். நான் பொண்ணு கேட்கும்போது என்னுடைய உறவினர்கள் வந்து எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவன் வந்து மந்திரவாதியாக இருக்கான், ஜோசியம் பார்க்குறான், பொண்ணு கொடுத்தா நல்லா வாழமாட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. உறவினர் தான், என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்பொழுது எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் கேட்கும்பொழுது அவர் வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வரமாட்டார், அவர் வந்து வெளியில் பூஜைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து மயான பூஜைகள், எரிக்கிற இடத்துல புணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருப்பேன். கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அப்போல்லாம் வெட்டியாலாம் இருக்க மாட்டாங்க, இப்போ தான் வந்து டவுன்களில் பார்த்தீங்கன்னா எரிமயானம் வந்துருச்சு, அப்போ வந்து அப்படி கிடையாது, எரிச்சு விட்டு அவங்க பாட்டில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க. நைட்டு 12 மணிக்கு நான் பூஜையில் உட்காந்தேன்னா புணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், இந்த மயானத்தில் உட்காந்து நான் பூஜை பண்ணு

மந்திரம் சொல்லி உச்சாட்டனம் பண்ணக்கூடிய மாந்திரிக வித்தைகள், மந்திரத்தின் மூலமாக மாந்திரிக வித்தைகள் கற்றுக்கொண்ட வேணாம். ஒரு நபரோட ஆணோட பேர் பெண்ணோட பேர் தெரிஞ்சு அவங்களுடைய அட்ரஸ் தெரிஞ்சால் போதும். எனக்கு இந்த முடி கொண்டு வாங்க, காலடி மண் கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒன்று எனக்கு ஃபோட்டோ இருக்கணும், இல்லைன்னா பேர், கரெக்டான பேர், அந்த தெரு அட்ரஸ் இருந்தால் போதும். அது யாராக இருந்தாலும் சரி, என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அதிகமாக இந்த மயான பூஜைகள் செய்கிறதாக இருந்தாலும் நான் ஆரம்பத்திலேயே அதிகமாக இந்த செய் வினைகள் நான் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, எங்களுடைய குலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலிஸ். எங்கள் தாத்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்டு, அப்போ வந்து ஹெச்எம்ஆர் இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அது மாதிரி எல்லாருமே ஆஃபீஸர் லைனில் உள்ளவங்க தான். நான் ஒரு ஆள் தான் அந்த மாதிரிகளை என்ன தேர்வு பண்ணி வந்தவன். அதனால் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் யாருக்கும் கெடுதல் நான் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் குடியிருக்காங்க, அவங்க காலி பண்ண முடியாதுங்கிறாங்க. எனக்கு வந்து அரசியல் செல்வாக்கு இருக்குது, பண செல்வாக்கு இருக்குது, நான் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்கன்னா, அப்போவே 80,000 ரூபாயிலேருந்து 1,00,000 வரைக்கும் நான் அப்போ வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த பூஜை வந்து நான் மயானத்துலேருந்து பண்ணணும். சரீரத்தில் பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அந்த சரீரத்துக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் தாங்கக்கூடிய வல்லமை அந்த மந்திர சக்தியை உச்சாட்டனை பண்ணி நான் செய்யணும். சொல்லுவாங்க அவர் மந்திரவாதி, இவர் மந்திரவாதிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மயானத்தில் இருந்து உச்சாட்டனை பண்ணும் பொழுது எங்கே யாருக்காக நான் செய்கிறேனோ அந்த இடத்துல அவங்க வீட்டில், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் கீழே விழுவோம், அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படி அதிகமான கெடுதலான காரியங்கள் நான் வந்து செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, வருங்கால தலைமுறைகளில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடாது. யாராக இருந்தாலும் செய் வினை, அந்த வினை அவங்களே போய் சேரும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து இந்த முகமாத்துகள் பண்ணுறது செய்வேன். ரெண்டாவது லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லவ்வர்ஸ் சே, அதாவது வந்து பெரியவர் ரொம்ப உண்மையிலேயே நேசிக்கிறவங்களான்னு நான் பார்ப்பேன். நான் வந்து ஆர்டம் பார்த்து முத்து போட்டு பார்ப்பேன், இவங்களுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஆர்டம் போட்டு முத்து போட்டு நான் பார்ப்பேன். அப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் செய்வேன் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்திரிச்சு வெளியில் போங்க அப்படின்ட்டு நான், யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வந்து உட்காரும்பொழுது அவன் எப்படி உட்காராங்கிறத முதல்ல நான் பார்ப்பேன். இல்லைன்னா எந்திரிச்சு நீ வெளியில் போ அப்படின்னு நான், யாராக இருந்தாலும் என்னுடைய உறவினர்களே என்கிட்ட பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க, என் தாயை தவிர. அந்த செய்வினை அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யும் பொழுது பின்னால் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய குருநாதரை எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதனால் அதிகமான கெடுதல்களை நான் செய்ய மாட்டேன், காலை கையை முடக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனால் வான் பண்ணுவேன், உனக்கு வந்து எச்சரிக்கிறேன், நீ இதை பண்ணலைன்னா நான் உன் காலை கையை முடக்கிடுவேன் நான் சொல்லுவேன். அந்த பரமக்குடியில் இருந்து எனக்கு வந்து 2000 தான் எனக்கு பரமக்குடியில் எனக்கு மேரேஜ். 2000 மேலே நான் வந்து நான் மதுரை வந்துட்டேன். 2005 2007 மலேசியா சிங்கப்பூரில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2008 மதுரையில் போத்தீஸ் பக்கத்தில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது, அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க ஆமாம் அங்கே இருந்தார் அப்படிம்பாங்க. அதான் அப்படியே காலங்கள் போயிட்டுருக்கும் பொழுது 2008 லாஸ்ட்டு 2009 நினைக்கிறேன், என் மனைவிக்கு வந்து ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷன், கர்ப்பப்பையில் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன். அதுக்கு முன்னாலே எனக்கு 2 பெண் குழந்தைகள் ஆப்ரேஷன் என் ஒய்ஃபுக்கு, அதுவும் சிசரின் தான், 2 சிசரின் தான். 3வதாக ஒரு ஆப்ரேஷன், கர்ப்பப்பை ஆப்ரேஷன். இந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, 1 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து நல்லது செய்கிறீங்க, குழந்தை இல்லைன்னு வர்றாங்க, கல்யாணம் ஆகலேன்னு வர்றாங்க, செய்வனேன்னு வர்றாங்க, மாங்கலிய தோஷம், புத்திர தோஷம், களத்திர தோஷம், பிரம்மகத்தி தோஷம், எல்லா தோஷமும் பரிகாரம் பண்ணுறீங்க, எல்லாம் வர்றாங்க எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் மனைவிக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு இல்லையா, இது ஆரம்பத்திலே நீங்கள் தெரிஞ்சு இதை நீங்கள் சரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆரம்பத்திலே தெரிகிறதுக்கு எனக்கு என்ன, நான் டாக்டர் கிடையாதே, டாக்டராகவே இருந்தாலுமே என்ன செய்வாங்க, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு எப்போவும் போல வகுத்த வழி இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது கர்ப்பப்பையில் ஒரு சின்ன கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சின்ன கட்டிக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அலோபதியில் எடுத்தோம், சித்தாவில் எடுத்தோம், ஹோமியோபதியில் எடுத்தோம். நாளடைவில் அது நாளாக அதோடைய வழிகள் வந்து பெருக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கணும்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னாங்க, கர்ப்பப்பை எடுக்கணும்னாங்க. அப்போ ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து வயசு

0: இப்போ சின்ன வயசாக இருக்கே, கர்ப்பப்பை எடுக்கலாமா அப்படின்னாங்க. வேறு வழி இல்லை, கர்ப்பப்பை எடுத்து ஆகணும் அப்படின்னாங்க டாக்டர். அப்போ என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க. சரி ஓகே, ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு, அதனால் நீங்கள் கர்ப்பப்பை எடுக்கிறதுனா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி கர்ப்பப்பை எடுத்தாங்க பெட் ரெஸ்ட் எடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம். அது அப்போது என்னுடைய மனநிலைகள் வந்து கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிச்சு. என்ன பாதிப்பு அப்படின்னா, அதிகமாக நம்ம கெடுதல்கள் நம்ம செஞ்சதில்லை, நிறைய நன்மைகள் நம்ம செஞ்சுருக்கோம். நவகிரக காயத்ரிக்காக இருந்தாலும் சரி, நவகிரகத்திற்காக இருந்தாலும் சரி, இல்லை சப்த பாத்ருக்காக, சப்த மண்டலங்களுக்காக இருந்தாலும் சரி, 33 கோடி தேவர்களை வணங்குறதாக இருந்தாலும் சரி, அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள், படையல்கள், இது எல்லாமே நான் முறையாக தான் செஞ்சுட்டு வந்தேன். அப்படி காலகட்டங்களில் மறுபடியும் என் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், 2018 மார்ச் மாதம், அதுக்கு முன்னாலேயே 2017 இந்த லாஸ்ட்லாம் அவங்களுக்கு இந்த லைட்டாக ரோமங்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. குரல் வளம், பேச குரல் வளம் மாறுச்சு. அது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, தைராய்டு சுரப்பியாக இருக்கும், அந்த டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க கத்தி கத்தி பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முறையே அது மாதிரி வந்திருக்கும் உங்கள் மனைவிக்கு. அப்படிலாம் தொண்டை டாக்டரை பார்த்தேன், வயிற்று டாக்டரை பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன், எல்லோரும் மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. என் மனைவிக்கு லைட்டாக ரோம வளர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்க்கும்பொழுது எனக்கு கோபம் வேறு வந்துச்சு. என்ன எப்படி இருக்க, ஏன் இந்த மாதிரி இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனைலாம் கேட்பேன். ஏன்னா ஒரு சில நேரம் என் மனைவிட்ட கூட நான் டென்ஷனாக தான் பேசுவேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, சரி டாக்டர்கிட்ட காமிங்கனா, ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சேன். காமிக்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் மனைவிக்கு வந்து தைராய்டு சம்மந்தப்பட்டமான சுரப்புகள்னால் வரலை, அது யார் சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு ஓவரிஸில் பிரச்சனை, முதல்ல ஸ்கேன் எடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓவரிஸில் பிரச்சனைன்னு சொல்கிறார்ல டாக்டர், அவங்க படித்த படிப்புக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி ஸ்கேன் எடுத்தேன். ஸ்கேனில் எடுத்துகிட்டு அவர் காமிச்சார் அந்த ஸ்கேன், அப்படி திருப்பி காமிச்சார், ரெண்டு ஓவரிஸ், இந்த ரெண்டு ஓவரிஸில் ஒன்று சிறுசாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, பார்த்தீங்களா, 10 நாளைக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்கள் மனைவியை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னார் அந்த டாக்டர். நான் சொன்னேன், ஏற்கனவே மனைவிக்கு வந்து ரெண்டு சிசரின்னு, அப்புறம் வந்து ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷனு, இப்போ ஓவரிஸ் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறீங்களே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு. ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வந்துருந்தா இருக்குது, இதை உள்ளே இருந்து 6 மாதமாக வளர்ந்துருக்கு, ஏன் உங்கள் மனைவி நீங்கள் சரியாக கவனிக்கிறது இல்லையா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம்ல, இப்போ நீங்கள் ஸ்கேன் எடுத்தால் தான் ஏற்கனவே எடுத்துக்கலாம்ல அப்படின்னா, நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே தெரியாது, உள்ளே இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும், ஏற்கனவே அந்த கர்ப்பப்பைக்கு உண்டான பிரச்சனை தான் அந்த ஓவரிஸுக்கும், கர்ப்பப்பைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதனுடைய வலியும் வேதனையும் என்னன்னு பெண்களுக்கு தான் தெரியும். கர்ப்பப்பையில் மட்டும் இல்லை, ஓவரிஸில் ஒரு பிரச்சனை வந்து வகுத்த வலி வந்தால் சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு வந்தால் தான் வகுத்த வலி, பல்லு வலி அவனுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா. என் மனைவி அப்படியே புழு மாதிரி அப்படியே பிறழ்வாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சம்மதிச்சு. அப்புறம் டாக்டர் ஏற்கனவே கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டரை போய் பார்த்து, நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணீங்க, இப்போ ஓவரிஸில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏன் வேறு டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்டே வந்தேன். அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கமே வரலை, அப்பப்போ நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன், நீங்கள் பண்ணலை, இப்போது சிவியராக இருக்குது. அவர் சொன்னது மாதிரி வந்து நீங்கள் அங்கே போய் பார்த்துருக்கீங்க, அவர் செக் பண்ணி பார்த்துருக்காரு, அவர் அந்த ஸ்பெஷலிஸ்ட், அவர் உண்மைதான், ஆனால் அது மாதிரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் சாமி, இல்லைன்னா உங்கள் மனைவி உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னே. ஓகே, எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டேன். செலவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதேமாதிரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். அந்த ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்னு சொன்ன அன்றைக்கி நைட்டு நான் தூங்கவே இல்லை. ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, அதிலே பாதி டென்ஷன் ஆகிட்டேன் நான். என் மனைவியை அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமில் தான் வச்சுருந்தேன். ஒவ்வொரு நாளும் டெய்லி எலுமிச்சம்பழம், நல்ல அழகான எலுமிச்சம்பழமாக பார்த்து நானே அதுக்கு வந்து மந்திரிச்சு அவங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்படி இந்த ஆப்ரேஷன் நடக்கிற காலகட்டங்களில், அதுக்கு முன்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ என் மனைவி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய உறவினர்கள் ஒரு சில பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த உறவினர்களில் என்னுடைய மனைவியோட சகோதரர், அவர் ஆரம்பத்தில் வந்து இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏசு அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை அவர் போய் ஞானஸ்தானம்லாம் பண்ணி அந்த கிறிஸ்டியானிட்டியில் மாறிட்டார். அப்போ என்கிட்ட வந்து அவர் கேட்கும் பொழுது, மாமா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, இது வந்து உலக வாழ்க்கைக்கோ நம்ம இறந்ததுக்கப்புறம் மோட்சம் போக முடியாது, பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா. அப்போ என் மனைவிட்ட சொன்னேன், உன் தம்பிக்கு என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட நேரடியாக வந்து இவன் பேசுவான், நான் வந்து காலை கையெல்லாம் முடக்கிடுவேன், உன் தம்பியெலாம் நான் பார்க்க மாட்டேன், காலை கையெல்லாம் முடக்கிடுவேன், என்ன சும்மா என்கிட்ட வந்து அதில் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க எனக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன நான் அவங்ககிட்ட தான் போய் என் மனைவி வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய கணவனை இப்போவாது நாங்கள் சொல்கிறத கேளுங்க, உன்னுடைய கணவனை கணவன்கிட்ட மனைவி நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நீ நினச்சினா ஏவல் பில்லி சூனியங்கள் இந்த துஷ்ட சக்திகளிலிருந்து விலகி வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு கிறிஸ்துகிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து முனங்கால் படியிட்டு எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கன்னு சொல்லி உன் மன உன்னுடைய கணவன்கிட்ட நீ சொல்லுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி இருந்தும் என்னுடைய மனைவியோட உறவினர்கள் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, அதாவது கிறிஸ்டியானிட்டியில் மாறினவங்க, அவங்க பரம்பரை பரம்பரையாக இந்து குடும்பத்தில் இருந்தவங்க. என் மனைவியோட அப்பா வந்து மணி அடித்து சாமி கும்புறவர், கோயிலில் பூசாரி, இன்றைக்கும் மதுரையில் இருக்குது கோயில், இன்றைக்கும் அவர் பூசாரி தான். அவங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சனை எல்லாருமே இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறி மாறி வரக்கூடிய அந்த பங்குதாரர்கள் அந்த கோயிலுக்கு. அதில் ஒரு பங்குதாரர்களுடைய சித்தப்பாவோட பையன்தான், அவங்க சித்தப்பாவும் வந்து பூசாரி தான், ஆனால் அவன் வந்து கிறிஸ்டியானிட்டியில் மாறிட்டான், மாறி பைபிள் வாசிக்க அதை பண்ண இதை பண்ண அவன் அந்த மாதிரி போயிட்டான். அவங்ககிட்ட சொல்லும்பொழுது தான் அவங்க லைனில் உள்ளவங்க என்னை நேரில் வந்து பார்த்தா நான் எதுவும் சொல்லுவேன்னு நினச்சிட்டு நேரில் வந்து சொல்லாமல் மறைமுகமாக என் மனைவிட்ட சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம மக தம்பியோட மக உயிர் முக்கியம் அப்படின்னு நினச்சி என் மனைவியோட அதாவது என் மாமனாருடைய கூட பிறந்த சகோதரி என் மனைவியோட அத்தை அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு ஆள் தான் என்கிட்ட கொஞ்சம் தைரியமாக பேசுவாங்க, என்னப்பா இந்த மாதிரி வந்து உன் மனைவிக்கு இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற, என்ன நீ ஒரு முறையாவது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, ஒரு முறையாவது ஏதாவது ஒரு ஆலயங்களில் போய் நீ இங்கே போ அங்கே போடலாம் சொல்ல, இயேசுவை வழிபடக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயங்களில் போய் ஓ மனைவிக்காக உன்னை நம்பி வந்த மனைவி விரும்பி நீ கல்யாணம் பண்ண உன்னை நம்பி வந்த மனைவிக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து நீ அதை செய் இதை செய் பைபிள் வாசி மதம் மாறலாம் நாங்கள் யாரும் சொல்லலை, நீ எப்பவும் போல இருந்துக்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ அவர்கிட்ட போய் கேள் அப்படின்னாங்க. இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக்குறோம், ஆப்ரேஷன் நடக்குது, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுது, பெட்டில் இருக்காங்க, 3 or 4 days இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறார், எப்போவுமே கர்ப்பப்பை ஆப்ரேஷன் மார்பக ஆப்ரேஷன் ஓவரிஸ் ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணும் பொழுது அதை நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், அதில் கேன்சர் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம், ஏன்னா அவங்க மனைவிக்கு ஏற்கனவே கேன்சர் கட்டி இருந்து தான் கர்ப்பப்பை எடுத்தோம், ஏன்னா என் மனைவியோட தாய்க்கு கேன்சர் இருந்துச்சு, என் மனைவிக்கு கேன்சர் இருந்துச்சு, என் மனைவிக்கு அடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு கேன்சர் வரக்கூடாதுன்னு எவ்வளவு ஆதங்கத்தில் இருந்தனோ எவ்வளோ ஒரு ஆர்வத்தில் இருந்தனோ அது வந்து ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு தான் அது அது தெரியும். சும்மா சாதாரணமாக எல்லோரும் பேசிடுவாங்க, அப்படி போகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அதை பண்ணுறாங்கன்னு, அடிப்பட்டவனுக்கு மட்டும்தான் அந்த வலியோட வேதனை தெரியும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாரித்து என்ன பண்ண நிம்மதி வேணும் மனுஷனுக்கு. அப்போ அந்த டாக்டர் டெஸ்ட்டுக்கு அனுப்பணுன்னாரு, ஓகே சார் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது என் மனைவி டிச்சார்ஜ், 3 நாள் கழித்து நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னாங்க. என் மனைவி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், அப்போது நான் பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், என் மனைவியோட உறவினர்கள் சொன்னதை எதையுமே நான் கேட்கல, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நர்ஸு ஃபோன் பண்ணாங்க, டாக்டர் உங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி டாக்டர் நான் போய் பார்த்தேன், அதாவது முதல் டெஸ்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, கேன்சர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, சரியாக எங்களுக்கு பிடிபடலை, இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நான் டாக்டர் சொன்னேன், என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க, ஆப்ரேஷன் பண்ணணுன்னே ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் எடுக்க சொன்னேன் டெஸ்ட் எடுத்தாச்சு, நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சிச்சு, 100% சக்ஸஸ் நீங்கள் தான் சொன்னீங்க, ஆனால் இப்போ டெஸ்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அது சரியாக தெரியலேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் கடவுள் இல்லையே டாக்டர் தானே, டெஸ்ட் எடுத்திருக்கோம் அப்புறம் சார் சாமி டெஸ்ட் எடுத்திருக்கோம், ஆனால் அதில் வந்து இன்னொரு டெஸ்ட் எடுத்து இது பண்ணாத கன்ஃபார்மாக தெரியும்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வருதுல்ல அப்படின்னா, சரி ஓகே அவர்கிட்ட சொல்லிவிட்டு சரிங்க சார் நீங்கள் இன்னொரு டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு என்னுடைய பைக் எடுத்துகிட்டு நான் வந்து பல தடவை அந்த வீட்டிலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு, என் மனைவியை கர்ப்பப்பை ஆப்ரேஷனுக்கு 10 நாள் வச்சுருந்தோம், இப்போ ஓவரி ஆப்ரேஷனுக்கு வச்சுருந்தோம். என்னோடய இடத்துக்கும் அதுக்கும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர். சர்வசாதாரணமாக போயிட்டு வருவேன் அந்த இடத்துக்கு. ஆனால் நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே என்னுடைய நிலை என்கிட்ட கிடையாது. இது முக்காலம் சத்தியம். என்னுடைய நிலை என்கிட்ட கிடையாது. இவ்வளவு பூஜைகள் பண்ணி, இவ்வளவு புனஸ்காரங்கள் பண்ணி, இவ்வளவு சாமி வழிபாடு பண்ணி, இத்தனை தடவை வேல் குத்தி காவடி எடுத்து என்னென்னமோ நம்ம செஞ்சுருக்கோம். கர்ப்பப்பை ஆப்ரேஷன்லேயும் நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிட்டுருச்சு. ஓவரிஸ் ஆப்ரேஷனாக முடிஞ்சிச்சு, அதுலேயா சரியாகும்னு பார்த்தா அதுலேயும் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்த மாதிரி ஓவரிஸில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அப்புறம் என்ன அப்படிங்கும்போது எனக்குள்ளே பயங்கரமான ஒரு கோபம் வந்துச்சு. இந்த பைக்கை நான் ஓட்டிகிட்டு வரேன் சகோதரர்களே, என்னுடைய உடன்பிரவாத நண்பர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, என் இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், உங்கள் மனைவிக்கோ உங்கள் மகளுக்கோ இருந்தால் எப்படி இருக்கும். பைக்கை நான் ஓட்டிகிட்டு வேறு எங்கேயோ போயிட்டேன், ஆனால் யாரையும் மோதலை, யாருக்கும் ஆக்சிடென்ட் பண்ணலை, எதுவும் பண்ணலை. நான் பைக் ஓட்டுறேன், பார்வை பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன், மக்கள் வர்றாங்க பார்க்குறேன். ஆனால் நான் போக வேண்டிய இடம் வேறு, போன இடம் வேறு. ஏன்னா என்னோடய மதி மயங்கி விட்டது கிட்டத்தட்ட. அதுக்கு சம்மந்தமில்லாமல் வேறு ஏதோ ஒரு ஏரியா போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து என் மனைவி கிட்ட சொன்னேன், என்னங்க டெஸ்ட் வந்துருச்சான்னு கேட்டாங்க. வந்துருச்சு, டாக்டர் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாப்பா, சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொரு தடவை டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டெஸ்ட் கொடுத்துருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னேன். அப்போ தான் என் மனைவி அழுக ஆரம்பித்தாங்க. அவங்க தம்பி ஏற்கனவே கிறிஸ்தவனாக மாறிவிட்ட அவருடைய தம்பி, அவருடைய அத்தை, இவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. 6-7 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, முதல்ல டெஸ்ட்டு வந்துருச்சு, இந்த ரெண்டாவது டெஸ்ட்டு வரணும், வந்து கேன்சர் இல்லைன்னு வரணும்னா அன்னைக்கு சொன்னதை தான் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். ஏதாவது ஒரு ஆலயத்தில், தேவன் வசிக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில், இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில், அது ரோமன் கேத்தலிக்காக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐயாக இருந்தாலும் சரி, எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, போய் மண்டி இட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு உங்கள் மனைவிக்காக நீங்கள் கேளுங்க, பின்னால் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 நாள் இருந்தாங்க எங்கள் வீட்டில், இருந்து ஜெபம்லாம் பண்ணாங்க. எனக்கு அப்பவும் உடன்பாடு இல்லை. சரி சொல்கிறாங்கள செய்வோமே சொல்லிட்டு மதுரை சிஎஸ்ஐ தேவாலயம், அந்த தேவாலயத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் உள்ளே போகிறேன். வெள்ளிக்கிழமை அந்த தேவாலயத்தில் சாயந்தர நேரம் ப்ரேயர் வைப்பாங்க போல், அது எனக்கு தெரியாது. நான் போட்டிருக்கிற உடை, காவி வேட்டி, கதர் சட்டை, நெத்தியில் பட்டை, நான் மை வந்து வசிய மை வைக்காமல் எங்கேயும் போக மாட்டேன். வசிய மை 2 இடத்துல வச்சுருக்கேன். துராட்சை கொட்டை எல்லாம் போட்டு உள்ளே ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறேன். உள்ளே போனால் எல்லோரும் என்னை திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா நான் நடந்து போகும்போது என்னுடைய உடம்புல அவ்வளோ ஒரு வாசம் அடிக்கும், அந்த மாதிரி ஜவ்வாது இதெல்லாம் நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜோசியர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. உள்ளே போய் அந்த இடத்துல உட்கார்ந்தேன். பக்கத்தில் இருக்கிறவங்க திரும்பி பார்த்தாங்க. என் வாழ்நாளில் 10 பாயிண்ட், என் வாழ்நாளில், இப்போ எனக்கு வயசு 51, 2018 மார்ச் 21ஆம் தேதியோ 22ஆம் தேதியோ நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அந்த டேட்டுக்குள்ளே நான் போகிறேன். இங்கே பாஸ்ட் யாருன்னு கேட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த வெளில அங்கே உடிச்சு ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இங்கே பாஸ்ட் யாருன்னு கேட்டேன். யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இல்லை நான் பாஸ்ட்டை பார்க்கணும், ஒரு சின்ன விஷயம். அவர் என்னமோ என்னை பார்த்துட்டு ஏதோ பயந்துட்டார்னு நினைக்கிறேன். எதுக்காக இவர் வந்திருக்காருன்னு தெரியலையே. இவர் பார்த்தா ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கார், பட்டங்கிட்டேயும் வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு, ப்ரேயர் முடியட்டும், பாஸ்ட்டை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு. ப்ரேயர் முடிஞ்சிச்சு, அவர் எந்திரிச்சு போனார். அந்த சபையோட அந்த அங்கத்தினராக இருப்பார் போல, அவர் எந்திரிச்சு பாஸ்டர்கிட்ட போனார். இவர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார் அப்படின்னோடனே அவர் சொன்னார், 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் 2-3 பேர் ப்ரேயர் பண்ணணும், உங்களை பார்க்குறேன். அப்போது அவர் என்னை பார்த்த பார்வை வித்தியாசமான பார்வையாக தான் பார்த்தார் பாஸ்டர். அவர் இணைய மாதிரி எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம். எல்லாம் போயிட்டாங்க சபையில். அப்போ அவர் ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு கேட்டவுடனே, முதல் கேள்வி, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். என்னுடைய பேர் தீனதயாளன் அப்படின்னேன். தீனதயாளன், நைஸ் நேம், என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு டெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கு ஓவரிஸ் ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு டெஸ்ட்டு பண்ண சொன்னாங்க, டெஸ்ட்டு பண்ணோம். அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. ரெண்டாவது டெஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமா இருக்காது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை அறியாமல் நான் அழுதேன். நல்லா குணமாக கேளுங்க, என்னுடைய சகோதர சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, எந்த சூழ்நிலையும் எதற்காகவும் அழுதுதில்லைண்ணா. அந்த பாஸ்டர் அவருடைய பரிசுத்தமான கரம் என்னுடைய தலையில் வச்சு அவர் ஜெபம் பண்ணார். கோகிலாங்கிற நாமத்துக்கு, என்னுடைய மனைவியோட பேர் கேட்டார் கோகிலான்னு சொன்னேன், கோகிலாங்கிற நாமத்துக்கு ஆண்டவரே இவருடைய கோரிக்கைகளை விண்ணப்பங்களை உங்களுடைய சேர்க்கிறேன், இவருக்கு நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ நிறைய பேசினார், ஜெபம் பண்ணார். அப்போ நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே அப்போ அவர் சொன்னார், தீனதயாளன் நல்லபடியாக போயிட்டு வாங்க, இரண்டாவது முறை வரக்கூடிய டெஸ்ட்டு உங்கள் மனைவிக்கு நல்ல டெஸ்ட்டாக வரும், தைரியமாக இருங்க அப்படின்னாரு. அதே மாதிரி மூணாவது நாள் டெஸ்ட் வந்துச்சு, நல்லபடியாக மனைவிக்கு கேன்சர் இல்லை அப்படின்னு வந்துச்சு. ஆனால் நாளடைவில் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஜெபம் பண்ணலைன்னா நிச்சயமாக அவங்க கேன்சர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை ஆகிருக்கும். அது எனக்கு நாளடைவில் நான் உணர்ந்தேன், வாழ்க்கையில் வாழும்பொழுது அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்போவுமே பார்த்திங்கன்னா தேவன் சொல்கிறாரு, அதாவது சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறாங்க. பக்தி வைராக்கியத்தில் அவ்வளவு ஸ்டெடியாக இருப்பேன், ஆனால் பக்தி உள்ளனை தமக்காக தெரிந்து கொண்டார் தேவன் என்பது உண்மை. எதன் மூலமாக எப்படி என்னை தொடணுமோ, யார் மூலமாக தொட வேண்டும், எப்படி தொட்டால் இந்த தீனதயாளன் நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை ஏற்றுக்கிறவேன் அவரை நினைச்சாரோ அதே மாதிரி அவர் தொட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக யார் யாரை என்னமோ அப்போ சொன்னாங்க, நான் கேட்கல. சரி பைபிள் வாசிங்க உங்களுக்கு சமாதானம் வரும் அப்படின்னாங்க, பைபிள் வாசித்தேன். இந்த உலகத்தை படைத்தது ஒரே ஒரு தேவன் தான், நம்மளாக தான், மூதாதையார்கள் மூலமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் வழிவகுத்தது தான். இந்த தெய்வம் அந்த தெய்வம், அந்த தெய்வத்துக்கு பேர் இது, இந்த தெய்வத்துக்கு பேர் இது அப்படின்னு அவங்க வழிவகுத்தது தான். ஆனால் தெய்வம் ஒன்று தான். எத்தனையோ சித்தர்கள் பாடியிருக்காங்க, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவும் கரிசுவை அறியுமோ, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுவாக்கியர் பேசியிருக்கார். அவர் ஒரு சித்தர், 9 பிறந்தவர், 33 தேவர்களை சாட்சியாக சொன்ன அவர், சிவ பக்தனாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறார்னா, கடவுள்களுக்கு பெயர் வேற, ஆனால் தேவன் ஒருவர் தான் அப்படின்னார். அந்த தேவன் ஒருவர் யார் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக 2 இதை புரிந்து கொள்வதற்காக நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆரம்பத்தில் மந்திர மாந்திரிகங்கள் கற்றுக்கிறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறத கேட்டோம்னா மதம் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. மதம் மாறவில்லை. ஞானஸ்தானம் செய்ததற்கு முன் மாந்திரிக ஜோதிடனாக இருந்த அந்த தீனதயாளன், ஞானஸ்தானம் செய்த பின்பு என்னுடைய பெயர் தேவ மகன் என்று மாற்றினேன். நீயும் நானும் இந்த தேவனுக்கெல்லாம் மகன்தான். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவனுக்கு மகன் மகள் தான். என்னை முன்குறித்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டன, கர்மாவிலிருந்து நான் மாறினேன், இருளிலிருந்து நான் மாறினேன். என் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக நான் வாழ்ந்து காட்டுவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அடியின் பின் வாங்க மாட்டேன். நாம் இறந்தால் நம்முடைய ஆத்மா எங்கு செல்லும் என்பது உங்களுக்கு தெரியுமா? சொர்க்கம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொருடைய கிரியைக்கு தக்கனதாக தானங்களும் தர்மங்களும் செய்துவிட்டால் மட்டும் நாம் பரலோகம் சென்றுவிட முடியாது. நம்மளுக்காக மரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து 33 வரையிலும் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக 3 சுவிசேஷங்கள் சொல்லி, பாவக்கட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சுவிசேஷங்கள் சொல்லி, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், சர்வ லோகத்திற்கும் அதிபதி, சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்து 3 உயிர் தெழுந்தவர், நம்மளுக்காக நம்முடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தியவர், எனக்காக பாடுபட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இதை தெரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்மளுக்கு அந்த பக்குவம் வேணும், அதுக்கு வேதம் படிக்கணும். எந்த வேத பண்டிதராக இருந்தாலும் சரி, இந்த வேதம் படித்து கொண்டால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். முன் குறிக்க வேண்டும், அதுபோல் என்னை முன்குறித்திருக்கிறார். நான் இப்பொழுது தேவ நாம மகிமைப்படும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வேதாகம கல்லூரியில் நான் படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாமம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழ வேண்டும். நீங்களும் என்னை போன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரு, நம்ம வாழ்க்கை என்ன, எவ்வளோ தான தர்மங்கள் செய்தாலும் இறந்தால் நம்முடைய ஆன்மாவுக்கு அழிவில்லை. 70 வயசு 80 வயசு 100 வயசு 120 வயசு வரைக்கும் மனிதன் வாழலாம், ஆனால் ஆன்மாவிற்கு 1000 கோடிகள் ஆண்டுகள் ஆன்மா உயிரோடு இருக்கும். நம்முடைய ஆன்மா நரகத்திற்கு செல்லக்கூடாது. ஒருவர் நசரியனாக இயேசுவே கிறிஸ்து என்பதையும் நம்முடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில் தொங்கி மரித்து 3 நாள் உயிர் தெழுந்தார் என்பதை எவர் ஒருவர் விசுவாசிக்கிறாரோ அவர் ஒருவரே பரலோகம் செல்ல முடியும் என்பதை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சாட்சி இது. தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சாட்சியை, சிறு சாட்சியை என்னுடைய மனைவி 1-2 நிமிடம் இப்பொழுது பேசுவார்கள். இவங்க தான் என்னுடைய, இவங்களுடைய உறவினர்கள் மூலமாக தான் தேவனை தெரிந்து கொண்டு அடியன் ரட்சிக்கப்பட்டது.
1: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என் கணவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறத சிறிய சாட்சியாக சொன்னாங்க. இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே இந்து குடும்பம். இந்து குடும்பத்துலேருந்து வந்தப்போ ஒரு சில நேரங்களில் வந்து நானே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சாட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து தான் சொல்லுவாங்க, பணம் கொடுத்து கிறிஸ்தவத்தில் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருக்கேன் ஒரு சில நேரங்களில். இப்படிப்பட்ட காலங்கள் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அந்த சோதனைகளை நான் சந்திக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், நாங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ இது யாரும் சொல்லி கொடுத்தோ இல்லை பணம் கொடுத்தோ நாங்கள் மாறலை. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரணத்திலிருந்து என்னை விடுவித்தார். எனக்கு கேன்சர் கட்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஜெபம் பண்ணோம். அதன் மூலமாக ஆண்டவர் எனக்கு அந்த கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். பிறகு நாங்கள் குடும்பமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் இன்றைக்கு சமாதானமாக எங்களை வாழ வைத்திருக்கிறார். குடும்பமாய் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தேவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.
0: என்னுடைய மனைவி இன்னைக்கு பூர்ண குணமாகி உயிரோடு இருக்காங்க அப்படின்னா தேவன் கர்த்தர் தான் காரணம், நசரேனாக இயேசு கிறிஸ்து தான் காரணம் அப்படிங்கிறத நான் முழுவதுமாக நான் நம்புகிறேன், நான் முழுவதுமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: வணக்கம். இன்றைக்கு அந்த கேன்சர் வியாதியில் இருந்து தேவன் என்னை எப்படி சுகமாக்கி எனக்கு விடுதலை கொடுத்து இந்த காலகட்டங்களில் உங்களோடு பேச வைத்திருக்கிறார். இன்றைக்கி நான் உயிரோடு என் பிள்ளைகளுக்கு தாயாகவும் என் கணவருக்கு மனைவியாகவும் தேவனுக்கு பிள்ளையாகவும் நான் இன்றோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நன்றி.

சுதாவும் ரமேஷும் அவங்க 2 வயசு பையன் ராஜுவோட அந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல இருந்த மற்ற எல்லாருமே அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜுவை தவிர அங்க வேற எந்த சின்ன குழந்தையும் இல்ல. ராஜு திடீர்னு கைய ஆட்டி குலுங்கி குலுங்கி சிரிச்சான். ரமேஷும் சுதாவும் அவன் எதை பார்த்து சிரிக்கிறான்னு திரும்பி பார்த்தாங்க. 2-3 டேபிளுக்கு தள்ளி ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்திருந்தாரு. அவர் ராஜுவை பார்த்து கைய ஆட்டி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய டிரெஸ் கிழிஞ்சிருந்துச்சு. தலை சீவப்படாம அலங்கோலமா இருந்துச்சு. அவர் முகம் அழுக்கா அவலட்சணமா இருந்துச்சு. ஹாய் பையா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு அவர் சத்தமா உற்சாகத்தோட கேட்க, ராஜு இங்க இருந்துகிட்டே ஹாய் ஹாய்னு கையாட்டி கத்துனான். அங்க இருந்தவங்க எல்லாரும் அந்த முதியவரையும் ராஜுவையும் மாறி மாறி பார்த்தாங்க. ரமேஷுக்கும் சுதாவுக்கும் சங்கோச்சமா இருந்துச்சு. இவங்க ஆர்டர் பண்ணின சாப்பாடு வந்துச்சு. ராஜுவும் சுதாவும் அந்த மனிதரை கவனிக்காதது மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வயதானவர் அங்க இருந்துகிட்டே கைய ஆட்டி ஏதோ சொல்லிக்கிட்டே சத்தமா சிரிக்க, ராஜு இங்க இருந்துகிட்டே கைய ஆட்டி சிரிச்சான். சுதாவால

0: ராஜுவுக்கு சாப்பாடு ஊட்டிவிட முடியல. ரமேஷும் சுதாவும் மடமடன்னு சாப்பிட்டு முடிச்சாங்க. ராஜு சாப்பாட்ட பார்சல் போட சொல்லி அதை வாங்கிட்டு சுதா வேகமா ராஜுவை தூக்கிட்டு வெளியே போக தயாரானான். ரமேஷ் பில்ல கவுண்டர்ல கட்டிட்டு கார் பார்க்கிங்ல அவளோட சேர்ந்துக்கிடுறதா சொன்னான். சுதா ராஜுவை தன்னோட இறுக்கமா அணைச்சுக்கிட்டு கதவு பக்கம் வந்தா. ரெண்டு கதவுக்கும் இடையில அவளோட வழிய மறைச்சுக்கிட்டு அந்த முதியவர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவரை தொடாம வெளியே போயிடலாம்னு சுதா நினைக்க அவர்கிட்ட இருந்து வந்த துர்நாற்றம் அவளை அவளுடைய மூக்க பிடிக்க வச்சது. அந்த சந்தர்ப்பத்துல ராஜு தன்னுடைய ரெண்டு பிஞ்சு கைகளையும் தூக்கி போட்டு அந்த முதியவர் தோளுக்கு ஒரே தாவா தாவிட்டான். ராஜு அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தான். அவர் கண்மூடி ஏதோ தியானத்துல இருந்த மாதிரி இருந்தாரு. அவர் கண்ல இருந்து கண்ணீர் தார தாரையா வடிஞ்சது. இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல ரெண்டு மனித உயிர்கள் இவ்வளவு அன்பு செலுத்துறத யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் ராஜுவ தன்னுடைய அழுக்கான முரட்டு ரெண்டு கைகள்லையும் போட்டு தாளாட்டுறது மாதிரி ஆட்டிட்டு மனசே இல்லாம அந்த முதியவர் ராஜுவ சுதா கையில கொடுத்துட்டு மெதுவா சொன்னாரு, அம்மா நீ எனக்கு கிறிஸ்மஸ் பரிசு கொடுத்துட்ட, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. சுதா அவருடைய கந்த துணிய பார்த்தா. ஆனா அவளுடைய மகன் ஒரு உன்னதமான ஆத்மாவை பார்த்தான். ஒரு நிமிஷம் தன்னுடைய குழந்தை அந்த வயதானவர்கிட்ட இருக்கும் போதே சுதா தகச்சு போயிட்டாளே, நம்முடைய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பாவமான உலகத்துக்கு அனுப்புனாரே, அது எத்தகைய உன்னதமான தியாக செயல், அதை புரிஞ்சுக்கிடுவோம், நன்றியோட இருப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: உங்களுக்கு எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.